நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சக ஆண்டு 1948, ஆஸ்வின மாதம் 16 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் 21 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 8 தேதி வியாழக்கிழமை. இது ரெயின்போ பண்பலை 101.4. இனி இன்றைய ஒலிபரப்பை இனிதே கேட்கலாம். தொடர்வது குரள முதம்.

பண்பாவது செருக்கின்றி வாழ்வதாகும். சிறுமை பண்பாவது செருக்கின் மிதப்பில் திளைத்து விடுவதாகும். குறள் எண் 979 அதிகாரம் பெருமை.

0: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மாநிலத்தில் இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் நிபந்தனை தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனைமலையாறு நல்லாறு திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயணிகளுக்கான சாலை உணவகங்களில் தரமற்ற உணவு விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் உணவக உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை தற்போதைய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சேலத்திலிருந்து பெங்களூரு, கொச்சி, ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த விமான சேவை இம்மாதம் 16ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட உள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு நௌஷாத் தெரிவித்துள்ளார். ஓவிய மற்றும் சிற்பத்துறையில் சிறந்த கலை நூல்களை பதிப்பித்த நூலாசிரியர்களுக்கான பரிசுத் தொகைக்கு இம்மாதம் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கலை பண்பாட்டுத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்தி செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோகா டர்க்மென் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNNews சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: பக்தி நேரம்.

நேரம் காலை 6:02. இந்த அழகான காலை பொழுதில் பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. உங்களுக்காக பக்தி பரவசமான பாடல்களை நான் வழங்குவதற்காக ஆர்ஜே ரம்யா சங்கர் உங்களோடு இணைந்திருக்கிறேன். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக விநாயகர் பாடல், இதோ உங்களுக்காக.

6:06 ஆகிட்டிருக்கு. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அழகான பாடல் கேட்டு முடித்து அடுத்த பாடல் உங்களுக்காக திருமால் பாடல்கள் MS சுப்புலட்சுமி குரலில்.

படித்தல் என்பது ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ்வதற்கான அடிப்படை கருவியாகும். ஆகவே கல்வி பெற்று சிறந்த வாழ்க்கையை வாழும் அடிப்படை கருவியை பெற்று இன்பமாக வாழுங்கள் என்று சொல்லி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக நித்யஸ்ரீ குரலில் பக்தி பாடல்.

சிலரை மறந்து விடுங்கள், சிலரை மன்னித்து விடுங்கள், சிலரை கடந்து விடுங்கள். எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள், உங்கள் வாழ்க்கை சுமையாகிவிடும். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் டாக்டர் சீர்காழி ஜி. சிவசிதம்பரம் குரலில்.

பக்தி பரவசமான பாடலை கேட்டு முடித்த நேரம் 6:16. நீங்கள் போதுமான அளவில் தோல்வி அடையவில்லை எனில் புதுமையான காரியங்களை சோதனை செய்யவில்லை என்று அர்த்தம். ஆக நீங்கள் அடைகிற தோல்வியெல்லாம் நீங்கள் கற்கிற பாடம் என்று நினைத்து வாழ்க்கையை முன்னோக்கி இழுத்துச் செல்லுங்கள். பி. சுஷீலா குரலில் பக்தி பாடலை கேட்டு அடுத்த பாடலை கேட்போம். இதோ உங்களுக்காக பி. சுஷீலா குரலில்

நீங்கள் எப்போதும் கோபமாக புகார் கூறிக்கொண்டிருந்தால் மக்கள் உங்களை புறக்கணித்து விடுவார்கள். குறைகளை கூட எப்படி கூற வேண்டும் என்ற புரிதல் நமக்கு வர வேண்டும். பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது நான் ஆர்ஜே ரம்யா சங்கர். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நீங்கள் கேட்கவிருப்பது முருகன் பாடல்கள், டாக்டர் ஜி சிவசிதம்பரம், சீர்காழி ஜி சிவசிதம்பரம் குரலில்.

குறிக்கோளை அடையும் முயற்சியில்தான் மகிமை இருக்கிறது, குறிக்கோளில் இல்லை. ஆக முயற்சி செய்து கொண்டே இருங்கள். இந்த மகிமையில் நீங்கள் நினைத்த குறிக்கோளும் இலக்கும் நிச்சயம் நடைபெறும்.

நேரம் காலை 6:34. பக்தி நேரம் நிகழ்ச்சியில் பக்தி பரவசமான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்ததாக நீங்கள் கேட்கவிருப்பது பி. சுஷீலா குரலில்.

நேரம் 6:41. பக்தி நேரம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சித்ரா குரலில்.

6:51 பக்தி நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக எல்லார் ஈஸ்வரி குரலில், நல்லதே நினைப்போம், நல்லதே நினைக்கும், நல்லதே முளைக்கும். ஆக நல்ல விஷயங்களோடு இந்த நாளை தொடங்குவோம். நிறைவு பாடல் இதோ.

0: சிறுநீரகம், மூளை, இப்படி ஏகப்பட்டது. எல்லா உறுப்புகளுமே முக்கியத்துவம் வாய்ந்தவைதான். எதுல பிரச்சனை ஏற்பட்டாலும் பாதிப்பு உண்டாகும். இருதயம் இரத்தத்தை உடல் முழுக்க செலுத்தும் வேலையை திறம்பட 24 மணி நேரமும் தொடர்பணியா செய்துகிட்டு இருக்கு. மூளை மனிதனை இயங்க வைக்குது. எல்லாருக்கும் ஆண்டவன் மூளையை கொடுத்துருக்கான். பலர் பயன்படுத்துறாங்க, சிலர் பயன்படுத்த மறுக்கிறாங்க. வீட்டில் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க, இருக்கும் மூளையை பயன்படுத்தணும், இல்லைன்னா துரு பிடிச்சி வீணா போயிடும்பாங்க. இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் இல்லை, பெரும்பாலானவர்கள் உடற்பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறாங்க, கட்டாயம் செய்யணும். இன்னைக்கு உடல் உழைப்பு இல்லாமல் போயிடுச்சு. இது உடல் நலனுக்கு நல்லதில்லை. தினமும் குறிப்பிட்ட நேரம் காலை வேளையில் உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செய்யும் போது உடலில் இருந்து என்டார்ஃபின் என்ற ஹார்மோன் சுரக்கும். இது உடலை இதமாக்கி மனப்பதற்றத்தை நீக்கும். சிவகுமார் சார், உடற்பயிற்சி செய்யும் போது பலவிதமான நற்பலன்களை அளிக்கும் மூளையின் குறிப்பிட்ட ஒரு பகுதி சிறிய அதிர்வை சந்தித்து அதன் மூலம் தூண்டப்படும். இதனால் மனதில் மகிழ்ச்சி, நம்பிக்கையான மனநிலை ஆகியவை ஏற்படும். தினந்தோறும் செய்யப்படும் உடற்பயிற்சியால் நமது நரம்பு மண்டலம் பல நல்ல மாற்றங்களை சந்திக்கும். எதற்கெடுத்தாலும் பயம் கொள்வது, பதற்றப்படுவது போன்றவை மறைந்து தைரியம் உண்டாகும். மற்றவர்களோடு இணைந்து செயல்பட என்டார்ஃபின் ஹார்மோன் உதவி புரியும். நேர்மறை சிந்தனையும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அதனால்தான் யோகா, குழு நடனம், குழு உடற்பயிற்சி மேற்கொள்ளும் போது மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் சட்டென்று சிநேகமாகி விடுவர். ஆக உடற்பயிற்சிங்கிறது மிக மிக அவசியமானது. எளிதில் நட்பாகலாம், கொண்டாட்டத்தை அதிகமாக உணரலாம், தைரியம் தானா வந்துவிடும். மனிதர்களிடத்தில் நம்பிக்கை, சுய பிம்பத்தை சரியாக கட்டமைத்தல், இந்த 5 நற்பணிகள் உடற்பயிற்சியால் மூளைக்கு கிடைக்கின்றன. மூளைக்கு மட்டுமே இவை. இவை தவிர பொதுவான நன்மைகள் இருக்கு. ஆண் பெண் இருபாலாரின் மூளை எடை ஒரு 100-150 கிராம் வித்தியாசப்படும். ஆண்களுக்கு சுமார் 1.5 கிலோ, பெண்களுக்கு 1-300-1-350 மூளை எடை. ஆனாலும் பெண்களின் மூளை ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்யக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு. எடை அதிகமானாலும் ஆண்களின் மூளை ஒரு நேரத்தில் ஒரு வேலையைத்தான் செய்யும். பெண்கள் எளிதில் பல மொழிகளை கற்றுக்கொள்வர். 3 ஆண் குழந்தையை ஒப்பிடும்போது அதே வயதுடைய பெண் குழந்தை அதிகப்படியான சொற்களை தெரிந்து வைத்திருக்கும். சீக்கிரமாக பெண் குழந்தைகள் தான் பேசும். இதற்கெல்லாம் மூளையின் அமைப்பு தான் காரணம். சிவகுமார் சார், ஒரு பிரச்சனை அல்லது பல பிரச்சனைகளை பகுப்பாய்வு செய்து அவற்றை தீர்மானத்துக்கு கொண்டு வரும் வகையில் ஆண்களின் மூளையில் பெரும்பாலான இடம் ஒதுக்கப்படுகிறது. ஆனால் இப்பணியை பெண்களால் திறம்பட செய்ய முடியாது. மதிப்பு, வெற்றி, தீர்வுகள், பெரிய செயலாக்கங்கள் என்ற ரீதியில் ஆண்களின் தேவைகள் அமைந்திருக்கும். உறவுகள், குடும்பம், நட்பு என்ற ரீதியில் பெண்களின் தேவைகள் அமைந்திருக்கும். பெண்கள் பேசும்போது மறைமுக மொழிகளை அதிகம் பயன்படுத்துவர். ஆண்கள் நேரடி மொழியையே பயன்படுத்துவர். பெண்கள் சிந்திக்காமல் அதிகம் பேசுவர். ஆண்கள் சிந்திக்காமல் அதிகம் செயல்படுவார்கள். 1.5 கிலோ மூளை என்பது ஒன்றுதான். ஆனால் அதுலேயும் ஆண் பெண் மூளை வேறுபாடு, குறிப்பாக செயல்பாட்டில் வித்தியாசம் இருக்கு. யாராக இருந்தாலும் சரி, ஆண் பெண், வயதில் இளையோர், மூத்தோர், குழந்தைகள் எல்லாருமே இறைவன் படைப்பு தான். ஒரு முறை பிறந்துட்டோம். பிறப்பு என்பது சாதாரணமானது, இறப்பு என்பது சாதனையாக பேசப்பட வேண்டும். அதற்கு ஏற்றாற்போல் நமது செயல்பாடுகள் இருக்க வேண்டும். இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.

0: நேரம் 6:55. தொடர்வது நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். வழங்குபவர் பி. சரவணன் அவர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
2: அன்புள்ள சிவக்குமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நமது உடம்புல ஏகப்பட்ட உறுப்புகள், கண், காது, மூக்கு, கை, கால், அப்புறம் உள்ளுறுப்புகள், இருதயம், கல்லீரல், குடல்.

மணி ஒரு நிமிடம் ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 இல்ல. எஸ் வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கோம். எஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு கேள்வியோட தான் வந்திருக்கேன். வாழ்க்கையில அடிகள்னா விழதாங்க செய்யும் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில சில கஷ்டங்கள் வரதான் செய்யும். அந்த கஷ்டங்கள்ல ஏதோ ஒரு பாடம் நமக்கு வந்து இருக்குங்க. அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கஷ்டங்களை போக்குறதுக்கான வழியும் நம்ம கிட்ட தான் இருக்கும். ஸோ அந்த கஷ்டத்தெல்லாம் உடச்சி தகர்த்து எரிஞ்சிட்டு தூக்கி ஓடிக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில் வந்து வெற்றி அப்படின்றது சீக்கிரமாக வந்து சேரும். இன்றைக்கான பொழுதில் இன்றைக்கான அழகான காலை வேளையில் சூப்பரான ஒரு கேள்வியோடு வந்திருக்கேங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான டேவும் கூட. எஸ் இன்றைக்கி இந்திய விமானப்படை தினம். ஆனால் இந்திய விமானப்படை தினம் வந்து எந்த ஆண்டு வந்து அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வி. ஸோ இந்த கேள்வியை வழக்கம் போல் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் சூப்பராக நானும் வந்து போஸ்ட் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து இதுக்கான பதிலை கமெண்டில் வந்து சூப்பராக வந்து சொல்லலாம். நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்றத படிக்கிறாலும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். எஸ் நேயர்கள் எல்லாருமே சூப்பராக பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? ஐயன் திரைப்படத்துலேருந்து எல்லாருக்குமே அப்படியே எனர்ஜி ஊட்டக்கூடிய ஒரு பாடல் தான் வந்துகிட்டே இருக்குது. ஹரிஹரனுடைய குரலில், நாமுத்துக்குமாருடைய வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: மா தள்ளுமா, ஃபோன்ல வேற பேட்டரி இல்ல, அந்த சார்ஜர் எடுங்க, டிவியாவது பாக்கலாம். அம்மா ரிமோட் எங்க? யாரு?
1: நான்தான் உன் கண்ணு. உன்னை நினைச்சா பாவமா இருக்குடா. உன் கண்ணெல்லாம் செவந்து பெரிய கண் கண்ணாடி போட்டு வீட்டுக்கும் கண் ஹாஸ்பிட்டலுக்கும் போயிட்டு வந்து சொல்ல முடியாது. ஏதாவது ஆபரேஷன் எல்லாம் பண்ணா ஐயோ நீ எப்படி தாங்குவேன்னு தெரியலையே.
0: என்னடா சொல்ற, என்ன சொல்ற?
1: ஆமா, காலையில எழுந்தோன போன், பல்லு விளக்கும் போது போன், ஏன் பாத்ரூம் போகும்போது போன், சாப்பிடும் போது போன, ஆபீஸ் போனா அங்கேயே லேப்டாப்ல மானிட்டர்ல ஸ்கிரீன்ல தான் வேலை பார்க்க போறேன். பிரேக் டைம் லஞ்ச் டைம்ல எப்படி போன் தான் பாப்பேன். எப்ப பாரு போன்ல வீடியோ பாக்குறது, ஒரு வண்டி மெசேஜ் பண்றது, கேம் விளையாடுறது, போனு போனு போனு. போனே டயர்டாகி லோ பேட்டரி காட்டினா ஓடி வந்து சார்ஜ் போட்டுட்டு டிவி பார்க்க வேண்டியது. நைட் ஆச்சும் சீக்கிரம் தூங்குறியா? அதுவும் கிடையாது, நல்லா 2 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்றேன்.
0: இப்போ என்ன என்னதான் பண்ண சொல்ற?
1: கண்ணோட மைண்ட் வாய்ஸ்ல பேசி தொண்டை வலிக்குதுரா, நார்மல் வாய்ஸ்ல சொல்றேன்.
2: 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை 20 அடி தூரத்துல 20 செகண்ட் எதையாச்சும் பாரு. அடிக்கடி கண் சிமிட்டு ஒவ்வொரு மணி நேரமும் 5-10 நிமிஷம் பிரேக் எடு. ஸ்கிரீன் ப்ராப்பர் லைட்டிங்ல யூஸ் பண்ணு. ஸ்கிரீனை ரீட் மோட்ல வெச்சுக்கோங்க. நீ ப்ளூ லைட் ஃபில்டர் கிளாஸ் யூஸ் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். இது இவங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் தான்.
0: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 7:11 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4. வணக்கம் சென்னை, வித் மீ ஆர்ஜே ரமேஷ் சங்கர். சூப்பரான ஒரு கேள்வியோட தான் வந்திருக்கேன். இந்திய விமானப்படை தினம் எந்த ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்ற கேள்வியோட தான் வந்தேன். எஸ் நேயர்கள் எல்லாருமே வந்து சூப்பராக பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யார் எங்கேருந்து என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நானுமே வந்து படிக்கிறதுக்கு வந்து தேடிட்டே இருக்கேன், யார் ஃபஸ்ட்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் பட்டாளம் அப்துல் ஜலீல் அவங்க வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. பாபு முல்லக்காடு, இனிய காலை வணக்கம், நல்வாழ்த்துக்கள் பதில் அப்படின்னு சொல்லி பதில் அனுப்பியிருக்காங்க. பி கே பூபாலன் பாலா அவங்க வந்து வணக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் வந்து அனுப்பியிருக்காங்க. இனிய காலை வணக்கம் தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் இனிய இனிய இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு திருத்தணி ராமச்சந்திரன் இனிய காலை வணக்கம் பதில் வந்து 1932 சொல்லியிருக்காரு. பட் அது கரெக்டாக இல்லையா அப்படின்றத வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் தான் சொல்லுவேன். மணலி பெரியசைக்காடு ஜெயக்குமார் இவரும் விடை அனுப்பியிருக்காரு. அதே போல் வந்து பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், அன்பின் அறிவிப்பாளர் ரம்யா சங்கர் அவர்களுக்கு இனிய காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அப்படியே கைத்தட்டல் வந்து அனுப்பியிருக்காரு. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றியும் கூட. எஸ் இந்த மாதிரி நீங்களும் பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் இந்த கேள்வியை நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே கமெண்ட்டில் வந்து நீங்கள் அதுக்கான பதிலை வந்து தாராளமாக பதிவிடலாம். எஸ் இந்த நேரத்தில் எல்லாரும் எழுந்து எழுந்த உடனே வந்து மொபைல் ஃபோனை வந்து பார்த்துட்டே இருக்காமல் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன், நீங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு ரிப்ளை வந்திருக்கா, நீங்கள் எதிர்பார்த்த அந்த விஷயம் அலுவலகத்திலிருந்தோ அல்லது நண்பர்கள் வட்டாரத்திலிருந்தோ அல்லது உறவுகள் கிட்டேருந்தோ வந்திருக்கா அப்படின்ற அந்த விஷயத்தை பார்த்துட்டு அடுத்த கட்ட வேலை என்ன, எழுந்து ப்ரெஷ் பண்ணணும், குளிக்கணும், எல்லா வேலையும் செய்யணும் இல்லையா, அதனால் அப்படியே உட்காந்துட்டு இருக்காமல் அடுத்த கட்ட வேலையை நோக்கி ஓடுங்க. அதெல்லாம் பண்ணாமையா ரம்யா இருப்போம். ஒரு பக்கம் நீங்கள் பேசுகிறத கேட்டுக்கிட்டு ஒரு பக்கம் இந்த கேள்விக்கு பதில் அனுப்பிட்டு அப்படியே நாங்கள் வந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கோம் ரம்யா. அதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம் ரம்யா, கவலைப்படாத அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எல்லாமே வந்து எனக்கு புரியுது. நல்ல விஷயம். இதே போல் காலையிலே சீக்கிரமாக எழுந்து, ஏன்னா எப்போ சீக்கிரமாக எழுந்துக்கிறோமோ அப்போ தான் வந்து வாழ்க்கையில் வந்து தோல்வின்றதே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு கோட் வந்து படித்தேன். எஸ் அப்போ தான் வந்து நமக்கான நேரத்தை வந்து கரெக்டாக ஒதுக்கி இந்த விஷயத்துக்கு இது பண்ணணுங்க, இந்த விஷயத்துக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஸ்கெடியூல் பண்ணி அந்த விஷயத்தை பண்ண முடியும். தாமதமாக எழுந்தோம் அப்படின்னா அந்த வேலைகளும் தாமதமாகும், அந்த வேலைகள் தாமதமாகிறதுனால அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நமக்கும் கூட சில முரண்பாடுகள், சில வாக்குவாதங்கள் ஏற்படலாம். இது எல்லாத்தையும் தவிர்க்கணும் அப்படின்னா பங்க்சுவாலிட்டி முக்கியம் பிக்கலே அப்படின்ற மாதிரி நேரம் காலம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலுமே எல்லாமே நமக்கு கரெக்டாக நடக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் கூட தாராளமாக நிறைய விஷயங்கள் என்னோட பகிர்ந்துக்கலாம். எப்போ அப்படின்னா கரெக்டாக 10 நான் வந்து உங்களோட பேசுவேன். அதற்கு முன்னாடி சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் சூப்பரான ஒரு கேள்வி பதிவிட்டிருக்கேன், அதற்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆதவன் திரைப்படத்துலேருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா.

0: சென்னை செல்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.
1: இன்வெஸ்டிங் ஓட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?
2: ஓ ரெண்டு ரெண்டு இரண்டு நாலு காது கொடுத்து கேளு, மனப்பாடம் பண்ணு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 7:21 ஆகிட்டு இருக்கு. எஸ், நீங்க கேட்டு இந்த நிகழ்ச்சி வணக்கம் சென்னை வித் மீ ஆர்ஜே ரமேஷ் சேகர். எஸ் வணக்கம் சென்னை நிகழ்ச்சியில சூப்பரான கேள்வி கேட்டிருந்தேங்க. அதாவது இன்னைக்கு இந்திய விமானப்படை தினம் இன்னைக்கு நடக்குது, இன்னைக்கு கொண்டாடுறோம். ஆனா அது என்னைக்கு அங்கீகரிக்கப்பட்டுச்சு? அதுதான் இன்னைக்கான கேள்வி. அதாவது ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த டேவை வந்து அங்கீகரிக்கிறதுக்கான ஒரு காரணம், அந்த டேவை அங்கீகரிக்கிறதுக்கு ஒரு நாள் இருக்கும்ல, இந்த நாள்லேருந்து இனிமேல் இதை வந்து ஃபாலோ பண்ணுறோம்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அது எந்த ஆண்டு அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வி. நேயர்கள் எல்லாருமே சூப்பராக பதில் சொல்லிட்டுருக்காங்க. தேனி ஹரிராம், இனிய காலை வணக்கம், வணக்கம் சென்னை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன் இவங்களும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். விடை 1932 அக்டோபர் மாதம்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இது சரியா தப்பா அப்படின்றது நம்ம எப்போ சொல்லுவோம்? எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் தான் அதை ரிவீல் பண்ணுவோம். ஆண்டி மடம் கார்த்திகேயன் 1932 சொல்லியிருக்காங்க. செங்கல்பட்டு ரமணி வில்வம் இவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. விஸ்வநாதன் முத்துராமலிங்கம், இனிய காலை வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் விஸ்வநாதன் அம்பத்தூர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாமுண்ணி இவங்களும் வந்து காலை நேர வணக்கம், சாமுண்ணி குமணஞ்சாவடி அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. நெல்லை பாரதி, அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு வணக்கம்ங்க. ஆனால் அதோடு சேர்த்து நீங்கள் பதிலையும் அனுப்பிச்சிங்கன்னா இன்னும் குஷியாகிடுவோம்ல. அதே போல் பிரமிளா தமிழ்ச்செல்வன், 1932 அக்டோபர் 8 இந்திய விமானப்படை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2026 94வது விமானப்படை தினமும் கூட அப்படின்றத வந்து அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த பதில் கரெக்டாக இல்லையாடுறதை நம்ம நிறைவில் வந்து பார்த்துருவோம். நரேஷ்குமார் வைஷு, ஹாய், குட் மார்னிங் ஆல் லிசனர்ஸ் அண்ட் டு ஆர்ஜே, மை ஆன்சர் இஸ் அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து அனுப்பியிருக்காங்களாம். அவங்களும் சொன்னதும் வந்து வாசித்தாச்சு. அடுத்ததான் யார் எங்கேருந்து சொல்லியிருக்காங்க? எஸ், இதே போல் நிறைய நேயர்கள் பதில் வந்து அனுப்பிட்டே இருக்காங்க. எஸ், நீங்களும் கூட கரெக்டான பதிலை வந்து கண்டுபிடிச்சி அனுப்புவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அதே வேளையில் வந்து நமக்கான நேரத்தை ஒதுக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் வந்து ரொம்ப முக்கியங்க. நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த விஷயம் பண்ணுவதனால நமக்கு என்ன சந்தோஷம் கிடைக்குது, என்ன விஷயம் நமக்கு வந்து மன நிறைவை கொடுக்குது அப்படின்றத பார்த்து செய்யணும். ஏன்னா அந்த விஷயம் பண்ணுறதுனால அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், இவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அதையெல்லாம் தாண்டி நம்முடைய சுயம் எந்த அளவுக்கு, அதாவது நம்ம செல்ஃப் வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்ட வேலைகளோ அல்லது அடுத்த நபர்களுக்கான ஒரு விஷயத்தையும் கையில் எடுத்து பண்ண முடியும். ஆக சந்தோஷமாக இருக்கிறதுக்காகவே சூப்பரான ஒரு பாட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். அதை தான் சந்தோஷம் சந்தோஷம்னு சொல்லிட்டு இருந்தேன். யூ திரைப்படத்துலேருந்து சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் இப்போ அதிபலம் அப்படின்ற பாடல் வந்துகிட்டே இருக்குது. எஸ்கேட் இணைந்திருங்கள் மக்களே, இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

0: கண்ணம்மா
1: என்னங்க
0: குழந்தை என்ன பண்றான்?
1: இங்கதான் தூங்கிட்டு இருக்கான்.
0: ஹோய் பாப்பா, தங்கப்பிள்ளை இங்க பாரு, இங்க பாரு, அப்பா பாரு.
1: என்ன புதுசா குழந்தை கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க?
0: கண்ணம்மா, நான் சொல்லியிருக்கேன்ல என்னுடைய டாக்டர் ஃப்ரெண்டு, அவனை பார்த்தேன். அவன் சொன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் காது டெஸ்ட்லாம் பண்ணணுமா, ஏன்னா காது கேட்கறது மூலியமா தான் இந்த பேச்சு வளர்ச்சி அப்படின்றது சரியான முறையில அமையுமா.
1: எங்க ஏற்கனவே இந்த செலவே அதிகமா இருக்கு, இதுல இன்னொரு டெஸ்டா?
0: அதுதான் இல்ல கண்ணம்மா, நம்மளுடைய மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் பச்சிளம் குழந்தைகளுக்கான உடல் நலத்துல நிறைய நலத்திட்டங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நலத்திட்டங்கள் மூலமா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த காது கேட்கிற பரிசோதனை இலவசம்தான். குழந்தை பிறந்த முதல் ஒரு நாள்ல இருந்தே இந்த காது கேள் பரிசோதனையை செய்ய முடியும். நீங்களும் உங்க வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள்ல இந்த பரிசோதனையை செஞ்சுக்கோங்க.
2: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.
3: நேரம் 7:30, தொடர்வது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இதயில் படையா சைபால், செத்து புண்ணா சைபால்.
5: சைபால். ஒரு சின்ன பையன் வந்தான், அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டோம். ஏன்ப்பா உங்கள் வீட்டில் அம்மா

0: அப்பா புத்திசாலியா, அப்பா புத்திசாலியா அப்படின்னு அவன் அலட்சியமாக நம்மளை பார்த்து சிரிக்கிறான். என்ன சார் இது, இந்த காலத்தில் இது கூட தெரியாமல் இருக்கிறீங்களே அப்படிங்கிறான். ஒரு சின்ன பையன் நம்மளை பார்த்து இப்படி கேட்டு விட்டானே அப்படின்னு நினைக்கிறப்போ நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம்தான் இந்த தாத்தா பாட்டிலாம் சொல்கிற ஒரு கதை ஞாபகத்துக்கு வந்தது. அது என்ன கதை தெரியுமா? ஒரு ஊரில் ஒரு அம்மாவும் பிள்ளையும் இருந்தாங்களாம். அந்த மகனுக்கு திடீர்னு தேசாந்திரம் போய் வரணும்னு ஆசை வந்துட்டுது. ஊர் ஊராக போய் சுற்றி பார்க்கணுங்கிற ஆசை. அந்த அம்மாவுக்கு இது பிடிக்கல. மகனை பிரிஞ்சிருக்கிறதுக்கு அவங்க மனசு இடம் கொடுக்கல. வேணாப்பான்னு சொல்லி பார்த்தாங்க, அவன் கேட்கல. திடீர்னு புறப்படவும் செஞ்சுட்டான். சரி, இனிமேல் அவனை தடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த அம்மா. இருந்தாலும் புத்திசாலித்தனமாக ஒரு யோசனை பண்ணாங்க. மகனை கிட்டத்தில் கூப்பிட்டாங்க. அவங்ககிட்ட சொன்னாங்க, இதை பாருப்பா, நீ தேசாந்திரம் போகிறதுன்னு தீர்மானம் பண்ணிவிட்டேன், அதை நான் தடுக்கலை, போயிட்டு வந்துடு. ஆனால் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போ அப்படின்னாங்க. போகிறப்போ ராத்திரியாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் சரி, புளிய மரத்து நிழலில் தான் தங்கணும். திரும்பி வர்றப்போ இரவும் பகலும் நீ வந்து வேப்ப மரத்து நிழல்லே தங்கணும் அப்படின்னாங்க. சரி, அப்படியே செய்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தான் பையன். புறப்பட்டு போனான். போகிற வழியில் புளிய மரத்து நிழல்லே தங்கினான், தூங்கினான். அப்படி போய்கிட்டே இருந்தான். ஏழாவது நாள் அவன் உடம்பு சுகம் இல்லாமல் போயிட்டுது. ரொம்பவும் பலவீனமாயிட்டான். இனிமேல் நடக்க முடியாதுங்கிற நிலைமை வந்துட்டுது. யோசிச்சு பார்த்தான், சரி இதுக்கு மேலே வந்து போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு திரும்பி வர ஆரம்பிச்சுட்டான். திரும்பி வர்றப்போ வழியில் வேப்ப மரத்து நிழலையே தங்கி தங்கி வந்தான். நாளுக்கு நாள் உடம்பு சரியாக வந்துட்டுது. ஏழாவது நாள் வீட்டுக்கு வந்து சேர்றான். உடம்பு பழையபடியே கலகலப்பாயிட்டுது. பூரண சுகம். தேசாந்திரம் போன பையன் திரும்பி வந்துட்டானே அப்படின்னு அந்த அம்மா ஆச்சரியப்படலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்படி ஆகும்னு. பையன் சீக்கிரமாக திரும்பி வரணுங்கிறதுக்காக தான் அவங்க அந்த யோசனையை சொன்னாங்க. என்ன விஷயங்கிறதையும் அவங்களே சொன்னாங்க. மகனே, புளிய மரத்து நிழல் உடம்புக்கு உஷ்ணத்தை கொடுக்கும், சீக்கம் உண்டாக்கும். அதனால் நீ வந்து தொடர்ந்து புளிய மரத்து நிழலில் தங்கினாவே நோய்க்கு வந்து ஆளாயிட்ட, அதனால் நல்ல பயணத்தை வந்து முடிச்சுக்கிட்டு திரும்பி வரணுங்கிற முடிவுக்கு வந்துட்ட. திரும்பி வர்றப்போ நீ தங்கினது வேப்ப மரத்து நிழல். அது உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை தரக்கூடியது, நோயை தீர்க்கக்கூடியது. அதனால் சுகமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்ட. உன்னோட தேசாந்திர பயணத்தை தடுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. பார்த்தீங்களா, அம்மாவோட புத்திசாலித்தனத்தை. அப்பாவாக இருந்தால் இப்படியா பண்ணுவார்? ஒரு அப்பா வந்து பையன்கிட்ட 10 ரூபா கொடுத்து இதை எடுத்துக்கிட்டு அடுத்த ஊருக்கு போய் அங்கே இருக்கிற மாமா கிட்ட இதை கொடுத்துட்டு வாடா, வழியில் எங்கேயாவது மரத்தடியில் படுத்து தூங்கிவிடாதே அப்படின்னு எச்சரிக்கை பண்ணி அனுப்புனாராம். பையனுக்கு எச்சரிக்கையாக வாழறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்காக இப்படி பண்ணார். அவன் பணத்தை வாங்கிக்கிட்டு போனான். அப்பா சொன்னதை மறந்துட்டு ஒரு மரத்தடியில் படுத்து தூங்கிட்டான். அவனுக்கு தெரியாமல் அவன் பின்னாடியே போன அப்பா அவன் கையில் இருந்த அந்த 10 ரூபாயை நைஸாக எடுத்துகிட்டு வந்துட்டார். அவன் பையில் தானே வச்சுருந்தான், அது தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துட்டார். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். எடுத்துகிட்டு ஒரு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டார். பையன் முழிச்சுக்கிட்டு பையன் தடவி பார்க்குறான், பணத்தை காணும். அழுதுகிட்டே திரும்பி வந்தான். அப்பா கிட்டே விஷயத்தை சொன்னான். அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், அதுக்கு தான்ப்பா ஆரம்பத்திலேயே எச்சரிக்கை பண்ணினேன், இனிமேலாவது நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணினேன். அந்த பணம் எங்கேயும் போயிடலை, நான் தான் அதை உனக்கு தெரியாமல் எடுத்து வச்சிருக்கிறேன், இதோ பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு சைடு பாக்கெட்டில் கையை விட்டார். விட்டால் அது ஓட்டையாக இருக்குது, அதை எவனோ ஏற்கனவே கத்திரிச்சி எடுத்துகிட்டு போயிட்டான். இப்போ அப்பா முகத்தில் அசடு வழிஞ்சுதான். ஒரு சின்ன பையன் வந்தான்.
1: முகத்தில் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது சைபாலின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால்.

நேரம் 7:35 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 இல்ல. வணக்கம் சென்னை, வித் மீ ஆர்ஜே ரம்யசங்கர். எஸ் இன்னைக்கு சூப்பரான ஒரு கேள்வியோட தான் வணக்கம் சென்னை நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். எஸ்

சூப்பரான ஒரு கேள்விதாங்க. இந்திய விமானப்படை தினம் இன்றைக்கு வந்து ஃபுல்லாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இந்த தினம் வந்து என்னைக்கு அங்கீகரிக்கப்பட்டுச்சு அப்படின்றதான் இன்றைக்கான கேள்வி. அதுக்கு திருமூலஸ்தான் வீரசுந்தரி வாழ்த்துக்கள் பதில் வந்து 1932 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விச்சூர் ராஜி ராஜ்குமார் இனிய காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம் இனிய காலை வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கங்கா இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே இனிய சூப்பரான அருமையான காலை வணக்கம் சொல்லி உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறது மீண்டும் ஒரு முறை ஆர்ஜே ரம்யா சங்கர். புதுப்பட்டி விருதுநகர் மாவட்டம் அங்கிருந்து வந்து இனிய காலை வணக்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதே போல் நீங்களும் அது பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தாராளமாக சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற முகநூல் பக்கத்தில் அனுப்பலாம். இப்போ ஒரு பாட்டு கிட்ட வந்துடலாமா? ராங்கி திரைப்படத்திலேருந்து சூப்பரான ஒரு அப்படியே சாந்தமான ஒரு பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது. சி சத்யா சின்மை ஸ்ரீபடா இணைந்து பாடிய ஒரு பாடல் கபிலனுடைய வரிகளில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதோல்.

இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். வணக்கம். சென்னை நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. எஸ், சூப்பரான ஒரு கேள்வியோட சூப்பரான பாடல்களை வந்து போட்டு உங்கள் எல்லாரையுமே வந்து அப்படியே இந்த நிகழ்ச்சியை கேட்கறதுக்காக செம்மையாக வந்து நிறைய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சந்த வகையில் இப்போது நேயர்கள் வந்து என்னென்ன பதில்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத படிக்க வேண்டிய டைம் வந்தாச்சு. மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் வழங்கும் பாடல்கள் ஒவ்வொன்றும் அமைதியான காலை வேளையில் தென்றலாய் தவிழ்ந்து வந்து செவிக்கு விருந்து படைக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. நன்றிகளும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு. அண்ட் அதே போல் காலை வணக்கம் ஆர்ஜே ரம்யா சங்கர், நான் உங்கள் விஷ்ணுபிரியா. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். இந்திய விமானப்படை 1932 அக்டோபர் 8 அன்று நிறுவப்பட்டது. அதனால் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 8 இந்திய விமானப்படை தினம் வந்து கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு பேராகிராஃபாக வந்து விஷ்ணுபிரியா வந்து அனுப்பியிருக்காங்க. நன்றி, சூப்பர் சூப்பராக அனுப்பியிருக்கீங்க. பட் ஆனால் அது கரெக்டாக இல்லையா அப்படின்றத எப்போ சொல்லுவேன் அப்படின்றது உங்களுக்கே தெரிய நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் சொல்லுவேன். ராமகிருஷ்ணன் குழுமம் கொண்டான் இவங்களும் பதில் அனுப்பியிருக்காங்க. காலை வணக்கம் பதில் இது தான் சொல்லியிருக்காங்க. வை ராஜா அப்படிங்கிறவங்க வந்து அப்படியே அந்த விடை என்ன அப்படின்றது மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த விஷயத்தை வந்து அனுப்பியிருக்காங்க. பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன் இவங்க வந்து இனிய காலை வணக்கம் பதில் இது தான் சொல்லியிருக்காங்க. இன்பா இலக்கியா, வெற்றி எப்போ வரும் என்று காத்துக்கிட்டே இருந்தால் அது வராமலே போயிடுமோ? வாய்ப்பு வரணும், நேரம் சரியாக அமையணும், எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும்னு காத்திருக்காதீங்க. சின்ன முயற்சியாக இருந்தாலும் இன்று ஆரம்பிங்க, தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறுங்க. வெற்றியை எதிர்பார்த்து காத்திருக்காதீங்க, உங்க முயற்சியால வெற்றியை உங்களை தேடி வரவீங்க அப்படின்னு சொல்லி காலையிலே மோட்டிவேஷனால. அட என்ன ரம்யா, நீங்க ஒரு உங்க பங்குக்கு மோட்டிவேஷன் கொடுத்தீங்கன்னா நானும் என் பங்குக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறோம்ல அப்படின்னு சொல்லி மோட்டிவேஷன் கோ அப்படியே வரிகளாக வந்து அனுப்பியிருக்காரு. சூப்பரா இருக்கு, நன்றியும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு. ஆனா பதில் அனுப்பவே இல்லையே. ஜெயசீலன் குடும்பம் கொடமண்டான்பட்டி அவங்களும் வந்து பதில் வந்து அனுப்பியிருக்காங்க. திருநின்றவூர் ஹிந்து தமிழன் ஜெயராமன் பதில் வந்து அனுப்பியிருக்காங்க. வெரி குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க. புவனா ஜெயா இவங்களும் வந்து குட் மார்னிங் டீம் ரெயின்போ எஃப்எம், ஹாவ் எ கிரேட் டே டு ஆல் ஆர்ஜிஎஸ் ஆன்சரர்ஸ் அப்படின்னு சொல்லி 1932 அக்டோபர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எஸ், இதே போல மேட்டுப்பட்டி கண்ணன் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தம்பேட்டை வீரமணி போலன் வணக்கம் சென்னை வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லி பதில் வந்து சொல்லியிருக்காங்களா? எஸ் சொல்லியிருக்காங்க. அவங்களும் 1932 சொல்லியிருக்காங்க. புதுப்பட்டி விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து விஎஸ்ஆர் ஜீவா விடை வந்து சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் தித்திக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்த்துக்கள், இனிமையான பாடல்கள் அனைத்தும் அருமை தகவல்கள் அப்படின்னு சொல்லி உபயோகமாக இருக்கணும் வந்து சொல்லி பதிலையும் வந்து சொல்லியிருக்காங்க. கமலா வரதன் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் சொல்லான்னு இருந்த எஸ் நேயர்கள் நீங்களும் வந்து சொல்லிட்டீங்க. இன்றைக்கி வந்து உலக கண்ணொளி தினம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த தினம் வந்து இன்றைக்கி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில டேலாம் இருக்குது. அது என்ன டே அப்படின்றத இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி பன்னீர் செல்வம் அவங்களும் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபி பதில் சொல்லியிருக்காங்க. சோமசுந்தரம் பிரபு சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து பதில் சொல்லியிருக்காங்க. எஸ், இதே போல் நீங்களும் பதில் சொல்லுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை கேட்டுட்டு வந்து தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம்.

வணக்கம், நான் உங்க நடிகர் ஜீவாரவி. நீங்க இப்ப கேட்டுட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே செம்ம தூளு.

காலையில் வணக்கம் சென்னை. யாரோட? எஸ், ஆர்ஜே ரமேஷங்கரோட தான் நிகழ்ச்சியை வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ், இன்னைக்கு உலக பார்வை நாள். அப்படி ஒரு தினமாக வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பரான ஒரு தினங்களோடு இன்றைக்கி நாள் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் அதே மாதிரி ஆன்டி அன்டச்சபிலிட்டி வீக்கும் கூட, தீண்டாமை ஒழிப்பு வாரமும் வந்து இந்த நாளில் அடங்குது. அக்டோபர் 2 அக்டோபர் 8 இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்ம வந்து சாதி ரீதியான அந்த பிரச்சனைகள் வருது இல்லையா, அதாவது சக மனுஷனை மனுஷனாக பார்க்காம ஒரு விஷயம் தடுக்குது அப்படின்னா அந்த விஷயம் எதுக்குங்க அப்படின்ற ஒரு விஷயம் மாதிரி சாதிய ரீதியான பிரச்சனைகள், தீண்டாமை பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வரக்கூடாது, எல்லாருமே ஈக்குவல் தாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வீக் வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உலக விண்வெளி வாரம் அக்டோபர் 4 அக்டோபர் 10 வரைக்கும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. உலக அளவில் எல்லாருமே வந்து கொண்டாடக்கூடிய ஒரு வீக்காக வந்து வேர்ல்டு ஸ்பேஸ் வீக் வந்து இருக்குது. எஸ், எஸ். அப்போ எத்தனை தினங்களை ரொம்ப கொண்டாடிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி இந்திய விமானப்படை தினம், அது வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதே கேள்வி தான் வந்து நம்ம வந்து பேசிகிட்ருக்கோம் நிறைய. அதே போல் உலக பார்வை தினம், வேர்ல்டு சைட் டேவும் இன்றைக்கி கொண்டாடிட்டுருக்கோம். வேர்ல்டு ஸ்பேஸ் வீக் இன்றைக்கி இருக்குது. அதே போல் ஆன்டி அன்டச்சபிலிட்டி வீக். அதே போல் இன்னொரு நாளும் வந்து இருக்குது, வனவிலங்கு வீக்கும் வந்து இருக்குது. அதாவது வனவிலங்கு வாரமும் வந்து நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். அக்டோபர் 2 அக்டோபர் 8 வரைக்கும் வந்து கொண்டாடிட்டுருக்கோம். வனவிலங்குகள், தாவரங்கள், இயற்கை பாதுகாப்போட அவசியத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த வாரம் செலிப்ரேட் பண்ணப்படுது. எஸ், பேக் டு த ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி யார் யாரெல்லாம் என்னென்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு பதிலையும் சொல்ல வேண்டிய நேரம் வரப்போகுது. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம், இனிய காலை வணக்கம் பதில் 1932 சொல்லியிருக்காங்க. சுதன் நாகர்கோயிலிருந்து பதில் அனுப்பியிருக்காங்க. பன்னீர்செல்வம் பதில் சொல்லியிருக்காங்க. சோமசுந்தரபாபு அவங்களும் பதில் சொல்லியிருக்காங்க. மயிலை பட்டாபி அவங்க வந்து பெரிய ஒரு பதிலாக வந்து அனுப்பியிருந்தாங்க. நிகழ்ச்சி தொகுப்பாளர் கவனத்திற்கு பதில் வந்து வந்து சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து அடடா இன்னும் இது கோலங்காத்தாலே இந்த சின்ன பிள்ளை மேலே கோச்சிக்கிறீங்களே அப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லாருமே பதில் சொல்லியிருக்கீங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றியிலும். திருமழிசி அஸ்வினி நாகராஜ் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. மாலினி அருணாச்சலம் அவங்களும் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமங்கொண்டான் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நபர்கள் வந்து கருப்பண்ணன் ரங்கசாமியும் வந்து பதில் அனுப்பியிருக்காங்க. அன்பின் அறிவிப்பாளர் ரம்யா அவர்களுக்கு இனிய காலை வணக்கம். சின்னக்கானூர் கருப்பண்ணன் ரங்கசாமி கோயம்புத்தூர் மாவட்டம் அப்படின்னு எல்லாருமே வந்து பதில் வந்து சொல்லியிருக்கீங்க. ஒரு சில பதில்கள் வந்து நீங்கள் முன்னாடியே அனுப்புறதுனால ரொம்ப கீழே வந்து இருக்கலாம். அந்த பதில்கள் வந்து தேடி பார்க்குறப்ப அந்த பதில் வந்து சில டைம் வந்து தெரியாமலும் கூட இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் வந்து அனுப்பியிருக்கீங்க அப்படின்னும் போது நான் தேடி தேடி உங்கள் பதில்கள்லாம் படிச்சுட்ருக்கேன். மயிலை பட்டாபி இனி இன்றைய தின வாழ்த்துக்கள் நேயர்கள் மயிலை பட்டாபி, கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷாசேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி, அப்பப்பப்பப்பப்பா, ஊரில் இருக்கிற எல்லாரையும் கூட்டி வச்சு சொல்லிட்டு இருக்காரியா இவரு. அவங்க எல்லாரையும் சேர்த்து வச்சு எல்லாருமே வந்து வாழ்த்துக்கள்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதே போல் வந்து கோபு அப்பாவு இன்றைக்கி வந்து வாழ்த்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நிறைய நபர்கள் வாழ்த்துக்களையும் பதிலையும் வந்து சொன்ன வண்ணம் இருக்காங்க. எஸ், என்ன தான் ரம்யா பதில் அப்படின்னு வந்து கேட்குறீங்களா? எஸ், இன்றைக்கான பதில், இன்றைக்கான கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா 1932 தாங்க பதில். குணாலன், அண்ணாமலை இவரும் வந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து அந்த பதில், அதாவது நிகழ்ச்சி எப்போ தொடங்குச்சோ அப்பயே வந்து அந்த பதிலை வந்து அனுப்பியிருக்காரு. ஆனால் வந்து ஏன் இவ்வளோ நேரம் படிக்கலை அப்படின்னு சொல்லி ரொம்ப உரிமையாக வந்து கேட்டிருக்காரு. அதாவது எல்லாத்தையும் படிச்சுட்டே வரும்போது நீங்கள் முன்னாடியே அனுப்பியிருக்கீங்க, அந்த பதிலை வந்து என் கண்ணில் வந்து படலை, இப்போ வந்து பட்டுருச்சு, படுத்த பதில வந்து படிச்சாச்சு. எஸ், எல்லாருமே ரொம்ப ஆர்வமா பதில வந்து அனுப்பியிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு ரொம்ப மெனக்கெட்டு வந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு ஒரு பக்கம் வந்து பாடலுக்கு ரசிச்சுக்கிட்டு ஒரு பக்கம் பதில் அனுப்பிக்கிட்டு ரொம்ப உற்சாகமாக நிகழ்ச்சி போனதுக்கு பெரும் காரணம் நேயர்கள் நீங்கள் தான். உங்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். இதே உரிமையோடு, இதே அக்கறையோடு, இதே குதூகலத்தோடு அடுத்த நிகழ்ச்சி வந்து ரஷ்யா ரெயின்போலையும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். எஸ், 1932 தாங்க இந்திய விமானப்படை தினம் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. அன்னையிலேருந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்திய விமானப்படை தினம் கொண்டாடப்படுது. எஸ், எதுக்காக இந்த விஷயம் வந்து கொண்டாடப்படுது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் வந்து நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. எஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே அப்படின்றது எதுக்கு அப்படின்றது நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த தினம் வந்து நிஜமாகவே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியமான தினமாக தான் பார்க்குறோம். விண்வெளி எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு

ஏர்ஃபோர்ஸ் விமானத்தின் மூலிமா நம்ம எந்தெந்த இலக்குகள்லாம் அடைய முடியுது அப்படின்ற எல்லா விஷயங்களும் வந்து நமக்கு பயன்பெறக்கூடிய அந்த வகையில் இருக்குது. அது எல்லாத்தையும் நினைவு கூறும் விதமாக இன்றைக்கு இந்த தினம் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் வந்து சைக்கோ திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பாடலோட நிகழ்ச்சி நிறைவு செய்கிற ரஷ்யா அன்பு நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன்.

0: நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி குழுமக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மாநிலத்தில் இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் தேவைக்கேற்ப மாவட்டங்களில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளன. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்க மோதிர திட்டத்தில் நிபந்தனை தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனைமலை ஆறு நல்லாறு திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயணிகளுக்கான சாலை உணவகங்களில் தரமற்ற உணவு விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் உணவக உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில்

மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை தற்போதைய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சேலத்திலிருந்து பெங்களூரு, கொச்சி, ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த விமான சேவை இம்மாதம் 16ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட உள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு நௌஷத் தெரிவித்துள்ளார். ஓவிய மற்றும் சிற்பத்துறையில் சிறந்த கலை நூல்களை பதிப்பித்த நூலாசிரியர்களுக்கான பரிசுத் தொகைக்கு இம்மாதம் 20ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு கலை பண்பாட்டுத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலும் தேசிய கொடியை ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, துருக்கியின் டோகா தர்க்மேன் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நா கொஞ்சம் சீக்கிரம் நா.
2: ரஷ் ஆர் ரெயின்போ. சுறுசுறுப்பா அவசரமா வருவிருன்னு கிளம்பிட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் தான் இந்த ஷோ ரஷ் ஆர் ரெயின்போ.

நேரம் 8:03 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ரஷா ரெயின்போ. எஸ் சொன்ன மாதிரி நான் உங்க ஆர்ஜி ரமேஷ் சங்கர் இந்த நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்க வந்துட்டேன். வாழ்க்கையில எல்லாமே வந்து எல்லா சமயமும் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி இருக்காது. ஆனா அதை நினைக்கிற மாதிரி மாற்றுறதுக்கான எல்லா வல்லமையும் நம்ம முயற்சியிலையும் பயிற்சியிலும் தான் இருக்கு. ஆக நீங்க ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க அப்படின்னா அதை இன்னைக்கு நினைச்சு நாளைக்கு நினைச்சு நாளாம் மறுநாள் அட பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டுறாம தொடர்ந்து அதுக்கான முயற்சி, அதாவது கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, தொடர்ந்து அந்த விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த எண்ணத்துக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குங்க. கண்டிப்பாக அதை நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகிறீங்க, ஸ்கூலுக்கு போகிறீங்க, காலேஜுக்கு போகிறீங்க, எங்கே வேணால் போங்க, ஆனால் பார்த்து பத்திரமா போங்க. சாலைகளில் சாலை விதிகளை பாதுகாப்பாக ரொம்ப கவனமாக வந்து அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் முதல் பாடல் கேட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். சுறா திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குங்க. எஸ் நவீனன் மாலதி லட்சுமணன் இணைந்து பாடிய பாடல், கபிலனின் வரிகளில் மணி சர்மாவுடைய இசையமைப்பில் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4 இங்கே எல்லாமே சமதுள்ளது.

நேரம் 8:09 ஆயிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ 101.4 ரஷா ரெயின்போ யார் கூட அப்படின்னு கேட்டீங்கன்னா ரம்யா சங்கரோட தான். இந்த நிகழ்ச்சி வந்து அப்படியே சூப்பரா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. நீங்களும் வந்து நிகழ்ச்சியை சூப்பரா கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். எல்லா வேலைகளையும் பார்த்து பார்த்து செய்யணும். அந்த வேலைகளுக்கு பிளான் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் அந்த வேலைகள் எல்லாமே நீங்கள் பிடிச்சு தான் செய்கிறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களை நோக்கி முதல்ல கேட்டுக்கோங்க. பிடிச்ச விஷயங்களை அதிகமாக பண்ணுங்க. அந்த விஷயங்களை பண்ணுறதுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா. வெளியே போகும்பொழுதே வாட்டர் பாட்டிலோடு போங்கங்க, தண்ணி எப்போவுமே எடுத்துக்கோங்க, நேரத்துக்கு சாப்பிடுங்க. நேரம் தவறி சாப்பிட்ற அந்த விஷயங்கள் வந்து உடலுக்கு ரொம்ப ஆபத்தை வந்து ஏற்படுத்தும். அதான் நான் சாப்பிட்றேனே ரம்யா, அப்புறம் என்ன அப்படின்னு சாப்பிட்றீங்க, ஆனால் கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றீங்களா அதுதானே விஷயம் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, சாப்பிட்றதுக்கு ஆரோக்கியமான சாப்பாடை வந்து ரொம்ப எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டில் சமைச்சுக்கோங்க. அந்த சமைக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல, அது வந்து சேர்ந்து சமைக்கிறப்போ ஒரு ஆனந்தம் கிடைக்கும் இல்லையா. அது வந்து எப்போவுமே ஒரே ஆளாக சமைக்கிறதுங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும். நம்ம எல்லாருமே சேர்ந்து குழுவாக ஒரு வேலையை பண்ணுறப்ப அது சமைக்கிறதுல இருக்குது அப்படின்னும் போது இன்னுமே நல்லாயிருக்கும். அதனால் சேர்ந்து சமைச்சு ஆரோக்கியமானதை சாப்பிட்டு திருப்தியாக வாழுங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சிவா மனசுல சக்தி திரைப்படத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு. எஸ், சூப்பரான ஒரு பாடல். எஸ், இவனுடைய குரல்ல நா முத்துக்குமாருடைய வரிகள்ல அதே இவன் சங்கர் ராஜா வந்து இசையமைத்த ஒரு பாடல் தான் வந்து எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு பாடல்னே சொல்லலாம். இந்த மூவியை வந்து ஷார்ட்டா SMS திரைப்படத்துல

அப்படின்னு வந்து சொல்லுவாங்க எஸ்எம்எஸ் படத்தில் அப்படின்னு. ரொம்ப அப்படியே நக்கல் நையாண்டியா படம் போயிருக்கோம், நீயா நானா அப்படின்ற அந்த ஒரு சண்டையில் அழகாக வந்து டாம் அண்ட் ஜெரி மாதிரி ஒரு விஷயம் கதைக்களம் அமைஞ்ச ஒரு படம். அப்படியான ஒரு திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 101.4, எங்கே எல்லாமே சமத்தோடு.

உன் உதட்டுக்குள் இருக்கும் ஒரு வார்த்தை, அதை சொல்லிவிட்டால் தொடங்கும் என் வாழ்க்கை. உன் மௌனத்தில் இருக்கும் என்ன வழிகள்? காதல் என்றால் மெல்ல காதல் என்று சொல்ல, அதாவது காதல்னா சாதல் தானா, அந்த மாதிரியான ஒரு வழியாக இருக்குது நீ இந்த வார்த்தையே சொல்லாமல் இருக்கு அப்படின்னும் போது அந்த வரிகள் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். முன்னாடிலாம் வந்து அந்த ரசிகர்களை வச்சு, அதாவது அந்த நடிகர்களை வச்சு அஜித் படம், விஜய் படம், சூர்யா படம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமேட்டு டேரக்டர்களை வச்சு சொல்லிகிட்டு இருந்தோம். இப்போ அந்த பாடல்களை வச்சு இந்த பாடல் இருக்கிற அந்த பாட்டு அப்படின்றத தாண்டி இந்த வரிகள் இருக்கிற அந்த பாட்டுன்னு சொல்லிடுவோம் போல, எவ்வளோ அழகாக அந்த வரிகள் வச்சுருக்காங்க. நாமுத்துக்குமார் உண்மையிலேயே வந்து ஒரு லெஜண்ட் தாங்க, அந்த மாதிரியான ஒரு வரிகளை வந்து கொடுத்திருக்காரு. அடுத்த பாடல் உங்களுக்காக வெள்ளக்கார துறை திரைப்படத்துல இருந்து அம்மாடியும் அழகு சமதுளு அப்படின்னு ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சமதுளு.

நேரம் 8:22 ஆயிட்டு இருக்கு. எஸ் ரஷ்யா ரெயின்போ நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கீங்க. சூப்பரான பாடல்கள் அப்படியே ஒரு பக்கம் டவுனா அப்படியே ஆகி உங்க மனசு எல்லாருமே வந்து என்னடா இது வரிகள் என்ன மாதிரி வரிகள் என்ன மாதிரி இசையமைச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க கேட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து அட மேலே ஏறி ஆடுவாப்பா அப்படின்ற மாதிரி இன்னொரு பாடலும் வந்து வந்து அப்படியே மிக்ஸ் மேட்சா வந்து போட்டுட்டு இருக்கேன். உங்க எல்லாருமே வந்து எல்லா விதமான உணர்ச்சிகளுக்கும் வந்து உட்படுத்திட்டு இருக்கேன் அப்படின்னே வந்து இந்த பாடல்கள் மூலியமா சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி ரஷ்யா ரெயின்போல அடுத்த பாடல் உங்களுக்காக வில்லன் திரைப்படத்துல இருந்து வந்து இருக்குங்க. சூப்பரான ஒரு பாடல், கார்த்திக் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல், வைரமுத்தோட வரிகள்ல வித்யாசாகரோட இசையமைப்புல சூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4. இங்க எல்லாமே சமதுல.

0: வணக்கம், நான் மக்களிசை பாடகர் செந்தில் கணேஷ்.
1: வணக்கம், நான் மக்களிசை பாடகி ராஜலட்சுமி. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரெயின்போ எஃப்எம் 101.4.
0: எல்லாமே செம்மதூள்.

எஸ் நிகழ்ச்சி தொடங்கும் போதே சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், இதுக்கப்புறமும் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், சாலையில் போகிறப்ப சாலை விதிகளை கட்டாயம் வந்து பின்பற்றுங்க. அதே போல் ஹெல்மெட் அணிஞ்சுக்கோங்க, சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. அட இங்கேருந்து இங்கே தானப்பா போக போகிறோம், இதுக்கெதுக்கு ஹெல்மெட்டு அப்படின்னு சொல்லி அலட்சியமாக போக வேண்டாம். ஏன்னா சாலை பாதுகாப்பு அப்படின்றது ஒவ்வொருவருடைய உயிரை சம்பந்தப்படுத்தியது அப்படின்றதுனால தயவு செய்து எல்லாருமே வந்து ஹெல்மெட் சீட் பெல்ட் எல்லாம் போட்டுட்டு பாதுகாப்பாக போங்க. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி வந்து நேரத்துக்கு நேரத்துக்கு குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் வந்து கேட்டு வந்துடலாம். விக்ரம் வேதா திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. முகேஷ், எம்எல்ஆர், கார்த்திக், குணா அவங்க எல்லாருமே இணைந்து பாடிய ஒரு பாடல். முத்தமிழோடைய வரிகளில் சாம் சிஎஸோட இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

மொத்தம் எங்க ஆயிரம் குடும்பத்தாங்க இந்த பாட்டு.

안 해도 돼.

0: டசக்கு டசக்குன்னு சொல்லி சூப்பரான ஒரு பாடலை கேட்டு அப்படியே வைபாய் வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் இதே வைபோட வாழ்க்கையை வந்து சூப்பராக வந்து எடுத்துகிட்டு கொண்டு போய் ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் என்ன வந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை 628 திரைப்படத்திலேருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. சங்கர் மகாதேவன் பிரேம்ஜி அமரன் இணைந்து பாடிய பாடல், கங்கை அமரனுடைய வரிகளில் யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. இதையும் கேட்டுட்டு வைபாயிட்டு வாங்க, அடுத்த பாடல் வந்து செலக்ட் பண்ணி எடுத்து வைக்கிறேன்.
1: சரோஜா சாமான் நிக்காலா.

என்ன ரம்யா, நீ எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுங்க, பிளான் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்கிறேன், ஆனால் பண்ண விட மாட்டேங்கிறியா? இந்த மாதிரி வைபான பாட்டு போட்டால் நாங்கள் எங்கேருந்து எங்கள் வேலையை பார்க்குறது, ஆடிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்களா? எஸ், ஒரு ஆட்டத்தை போடுங்க, ஆட்டத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணுங்கள். ஆனாலும் வந்து உங்கள் கால்களுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், அதனால் அடுத்த பாட்டும் வந்து சூப்பராக வந்து எடுத்து வச்சுருக்கேன். தம் திரைப்படத்துலேருந்து சூப்பரான ஒரு பாட்டு தான் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பாட்டும் அப்படியே கேட்குறப்ப அப்படியே கால்கள் வந்து தாளமாடும். உதித் நாராயணன், அனுராதா ஸ்ரீராம் இணைந்து பாடிய பாடல் வாலியுடைய வரிகளில் தேவாவுடைய இசையமைப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்கே எல்லாமே சமதுள்ளு.

நேரம் 8:56 மாகிடுச்சு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. எஸ் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்களெல்லாம் எடுத்து வச்சு உங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஆக்கியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். இதோட நானும் வந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு. எஸ் மீண்டும் கெட் செட் கோ, 10 மணிக்கு உங்களை வந்து எல்லாரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே ரம்யா சங்கர். நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது.

0: நேரம் 9 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்கள் குறித்து கருத்து கூறுவதற்கு பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி குழுமக் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி விமானப்படை வீரர்களுக்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் தேவைக்கேற்ப மாவட்டங்களில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளன. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய் மாமன் தங்க மோதிர திட்டத்தில் நிபந்தனை தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனைமலை ஆறு நல்லாறு திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு சம்பத்குமார் தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயணிகளுக்கான சாலை உணவகங்களில் தரமற்ற உணவு விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் உணவக உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை தற்போதைய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் நானா படேகர் காலமானார். அவருக்கு வயது 75. சேலத்திலிருந்து பெங்களூரு, கொச்சி, ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த விமான சேவை இம்மாதம் 16ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட உள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு நௌஷத் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா நேற்று நடத்திய தாக்குதலில் 25 பேர் கொல்லப்பட்டனர். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியின் வீரர்கள் அணிவகுப்பில் இந்திய தேசிய கொடியை பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலும் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா,

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் ஸ்டுடியோக்கள், நேரம் சரியா 9:02 மைட் இருக்கு, கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல 101.4. நான் உங்கள் ஆர்ஜே வேக் தான் பேசிட்டுருக்கேன். என் கூட சேர்ந்து கேட்க இருக்கீங்க ரெயின்போ ராப்.
2: ரெயின்போ ராப் Rainbow rap
1: நேர்களே, வழக்கம் போல் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான இனிமையான ஒரு காலை வணக்கத்தை சொல்லிக்கிட்டு, ரெயின்போ ஆப்பில் உங்களுக்காக பல்வேறு பாடல்களை வந்து ப்ளே பண்ணுறதுக்காக வந்து லைனாக அடுத்தடுத்து வந்து எடுத்து வச்சுருக்கேன். எஸ் அந்த லைனே அந்த லிஸ்ட்டே வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டே நிற்கிதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு உங்களுக்காக வந்து நான் பாடல்கள் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாமே கேட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இல்லைங்களா. அதில் அதனுடைய வரிசையில் உங்களுக்காக முதலாவதாக வரவேற்கக்கூடிய பாடல் ஹேஆர் ரஹ்மானுடைய இசையில் பாவிஜயுடைய வரிகளில் பென்னி டயால், ஹர்ஷித் மற்றும் தர்ஷினா மூவரும் இணைந்து பாடிய அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வச்சதுறேன் எஃப்எம் 101.4. எல்லாமே எப்போவுமே சமதுல

0: ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, எங்கேயாவது அவசரமா போறீங்களா? இல்லையே. அப்படியே சிக்னல் போட்டோம், ஸ்டாப் லைனை தாண்டி போறீங்க?
1: சிக்னல் எடுத்த உடனே போயிடலாம் இல்லையா? அதனாலதான்.
0: ஓ, ஆனா இதுக்கு ஃபைன் போடுவாங்க தெரியுமா?
1: அதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லையே மேடம்.
0: டிராபிக் இன்ஸ்பெக்டர் இல்லைனா என்னங்க? அந்த கண்ணில் மாட்டுவீங்க, கேமரா கண்ணில் மாட்டுவீங்க. சாலை போக்குவரத்து அதிகாரி உடனடி அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த கேமரா கண்கள் மூலமாகவும் உங்களுக்கு உடனடியாக அபராதம் விதிக்கப்படும். சாலை விதிகளை கடைபிடிப்போம், பாதுகாப்பாய் பயணிப்போம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ரெயின்போ ராப் Rainbow Rap.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ ஆப். ஸ்டுடியோக்கில் நேரம் சரியாக 9:11 மைட்டருக்கு கேட்டிருக்கீங்க. ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே இப்போ மெஸ் மதுள் என் கூட சேர்ந்து ரெயின்போ ஆப்பில் பல்வேறு பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ண நீங்கள் வந்து ரெடியாக இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் வந்து உங்களுக்காக ப்ளே பண்ண நான் ரெடியாக இருக்கேன். ஸோ அப்படின்னா நீங்கள் அதை கேட்டு என்ஜாய் பண்ண ரெடியாக இருக்கணும் இல்லையா? எஸ் ரெயின்போ ஆப்பில் உங்களுக்காக அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் விவேகாவுடைய வரிகளில் தேவி ஸ்ரீபிரகாஷுடைய இசையில் பிரியா மற்றும் முகேஷ் இருவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல். குட்டி திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். செம்ம வைபான ஒரு

0: தாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன், இட்ஸ் தென் வெஃபம் 91.4, இங்கே எல்லாமே எப்பவுமே சமதூல்.
1: ஆஹா ஹே ஆஹா

நேயர்களே, குட்டித்தறி பற்றின ஒரு அழகான பாடல் வந்து கேட்டிங்க. அடுத்ததாக ரெயின்போ ரேப்பில் உங்களுக்காக வர இருக்கக்கூடிய பாடல் கென் கருணாஸுடைய வரிகளில், ஜி வி பிரகாஷுடைய இசையில், கென் கருணாஸுடைய குரலில், யூத் திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது. முட்டை கலைக்கின்ற பாடல் தான், கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் வித் ரெயின்போ எஃப்எம் 101.4, இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுவில்.

Rainbow Rap. Rainbow Rap.

0: போலினாலும் இங்க எல்லாமே தூளு.
1: நேயர்களே, நேரம் 9:20. இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ ராப் ஸ்டுடியோ கிளக்கில். சரியா 9:21 நம்ம மைட்டருக்கு கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ ஆஃப் 91.4 இங்க எல்லாமே எப்பவுமே சமதூளு. நாங்கள் ஒரு விவேக் தான் பேசிருக்கேன், என் கூட சேர்ந்து ரெயின்போ ராப் தான் கேட்டுருக்கீங்க. ரெயின்போ ராப்பில் உங்களுக்காக அடுத்ததாக வர இருக்கக்கூடிய பாடல் ஆர்பி பட்நாயக் உடைய இசையில் நாமுத்துக்குமாருடைய வரிகளில் திப்பு, கௌரி, ராஜா மற்றும் ரவி நால்வரும் இணைந்து பாடிய ஜெயம் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேடியூன் வித் ரெயின்போ ராப் 91.4 இங்கே எல்லாமே எப்பவுமே சமதூளு.
2: ஏண்டா அழுகிற?
3: அவளை காணுமேடா.
2: டேய், உனக்கே டூ மச்சா இல்ல, ஃபீல் பண்ண வேண்டிய நானே சும்மா இருக்கேன்.
3: சைக்கிள் நின்னாலும் சக்கரம் சுத்துறது இல்லையா, அந்த மாதிரி உனக்கு இருக்க

0: வைக்க பூவு, கோயில வைக்க பழம்.
1: என்ன பழம் அந்த பழம், நல்லா பார்த்து சொல்ற ஞான பழம்.
0: ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழம், திராட்சை பழம், பெருச்சம் பழம், சீதா பழம், கொய்யா பழம், மாம்பழம், மதுளம் பழம், பலா பழம், வாழைப்பழம்.

0: புள்ளினாலும் இங்க எல்லாமே தூளு.
1: Rainbow Rap. Rainbow Rap.

பார்க்காம எப்பவுமே சமதூள். ரெயின்போ ராப்ல நான் உங்க ஆர்ஜே வேக் தான் பேசிட்டுருக்கேன். என் கூட சேர்ந்து ரெயின்போ ராப்ல ஜாலியா வந்து செம்மையா ஃபன் பண்ணி கேட்டுருக்கீங்க அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன். ஆக்சுவலி காலையில் எழுந்த உடனே நம்ம எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இந்த நாள் எப்படி அமையும், நல்ல நாளாக அமையுமா அமையாதா அப்படின்ட்டு. உண்மையாகவே ப்ராக்டிக்கலாக யோசித்து பார்த்தா ஒரு நல்ல நாள்ன்றது எங்கேருந்தோ வெளியேருந்து வந்து நமக்கு கிடைக்கிறது கிடையாது. ஒரு நல்ல நாள் நல்ல நாளாக இருக்கிறதும் ஒரு நல்ல நாள் வேற ஒரு நாளாக இருக்கிறதும் நம்முடைய எண்ணங்கள்லையும் நம்முடைய செயல்பாடுகள்லையும் தான் அது இருக்குது. கண்டிப்பாக நான் இந்த வார்த்தையை சொன்னதை நீங்கள் வந்து ரீகால் பண்ணி பாருங்கள், புரியும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்காக அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் வைரமுத்துடைய வரையில் பரத்வாஜுடைய இசையில் மனோவுடைய குரலில் அட்டகாசம் தரப்படுத்தின அட்டகாசமான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் எடுத்துறேன் வாஃபம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதூளே.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: Rainbow Rap.
2: It's gonna rock it.
1: Rainbow Rap.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ ரெயின்போ ராப். ஸ்டுடியோ கிளக்கல் நரம் சரியா 9:33 நம்ம மைட்டருக்கு கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே இப்போ பேசமதுரு 101.4 நான் உங்கள் ஆர்ஜி வைக் தான் பேசிட்டுருக்கேன். என் கூட சேர்ந்து ரெயின்போ ராப் தான் கேட்டிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் எப்படியோ ஒரு ஆஃப் அன் ஹவர் முடிஞ்சிச்சு இல்லைங்களா ஏறக்குறைய. எஸ், இந்த ஆஃப் அன் ஹவரும் நான் ப்ளே பண்ண பாடல் எல்லாமே கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நம்பர். அடுத்ததாக சந்தோஷப்படவும் நான் ஒரு காலம் படம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். குழித்தறி படத்துலேருந்து அசல் கோளாருடைய குரலில் சுபலக்ஷ்மி அனிருத் மூவரும் இணைந்து பாடிய விஷ்ணு எட்வன் அசல் குளருடைய வரிகளில் அனிருத்தோடைய இசையில் அழகான பாடல் மோனிக்கான பாடல் தான் உங்களுக்காக வந்து வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் எத்தனை 101.4 எல்லாமே எப்பவுமே சமதூள்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
1: ஹே சீதா, ரெடி ஆயிட்டியா? கடைக்கு போவோமா?
2: நான் ரெடி, கிளம்புவோமா?
1: இரு இரு, நீ பாட்டுக்கு வர. பை இல்ல, பேகும் எதுவும் எடுத்துக்கல.
2: அதெல்லாம் கடையில ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க, அதுல போட்டுக்கலாம். வா போகலாம்.
1: உன் போன் எடுத்துக்கிட்டியா சீதா?
2: எடுத்துக்கிட்டேன் சந்தியா.
1: 100 to 150 grams எடை இருக்கிற போன மறக்காம எடுத்துக்கிட்ட, ஆனா 10 to 20 grams இருக்கிற ஒரு கிளாத் பேக் பை எதுவுமே எடுத்துக்க வேணாம்னு சொல்ற?
2: இப்ப என்னதான் சொல்ற சந்தியா?
1: எப்படி கடைகளுக்கு கிளம்புறப்போ மறக்காம உன் போனை எடுத்துக்கிறியோ, அது மாதிரி ஒரு கிளாத் பேகோ இல்ல துணிப்பையோ எடுத்து வச்சுக்கிறது வழக்கமா மாத்திக்கோ சீதா. நம்ம பொறுப்பில்லாத தனத்தினாலும் சோம்பேறி தனத்தினாலையும் தான் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இதோட மட்டும் இல்லாம இப்போ நிறைய கடைகள்ல துணிப்பைய நம்மளையே எடுத்துட்டு வர சொல்றாங்க.
2: நீ சொல்றதும் சரிதான்.
1: நாம இருக்கிற சுற்றுச்சூழலை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை தானே சீதா. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்
4: ரெயின்போ ராப்.
3: ரெயின்போ ராப்
5: உங்களுக்காக அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் வித்யாசாகருடைய இசையில வரிமுத்துடைய வரிகள்ல உதித் நாராயணனுடைய குரல்ல திருமலை திரைப்படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் வந்துட்டு இருக்கு. வாடியம்மா சக்கமான்ற பாடல் தான், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன் வித் ரெயின்போ 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுல.
6: மலையாள பகவதி, மலையாள பகவதி, மருதாணி வாயால மந்திரத்தை சொன்னேனே, மனம் போல வாழ்கின்ற மகராச நீதானே, குருமேடு கோபுரமாய் தனரேகை தாராளமாய், ஜாதகத்தில் உள்ளதையா சங்கடங்கள் இல்லையா, சந்திரராய் சூரியராய் உன் பேரு நிலைச்சிருக்க, ஜெக்கம்மா வாக்கு சொல்ல ஜாமத்தில் வந்தாளையா.

0: 91.4 இங்க எல்லாமே தூள்.
1: Rainbow Rap. Rainbow Rap.

நேர்களே, திருமலை திரைப்படத்துலேருந்து ஒரு சூப்பரான ஒரு சாங் பார்த்தீங்க. அடுத்ததாக அன்னியன் திரைப்படத்துலேருந்து ஆரிஸ் ஜெயராஜுடைய இசையில் மெல்வின், நக்குல் மற்றும் ஜிவி பிரகாஷ் மூவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. காதல் எவனை வருகிறேமோ அப்படின்ற பாடல் தான். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். என் வாய்ஸ் கொஞ்சம் வந்து சுமாராக இருந்தாலுமே அவங்க பாடுற வாய்ஸ் சூப்பராக இருக்கும். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் தி ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எப்பவுமே சமதோல்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கலக்கலாம் சரியா 9:54 நிமிடம் மைக் இருக்கு, கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின் வழ 101.4 எல்லாமே இப்போ மிஸ் அமந்தூர் 101.4 என் கூட சேர்ந்து ரெயின்போர் அப் தான் கேட்டுருக்கீங்க. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதோட நான் உங்களை வந்து 10:02 சந்திக்கிறேன். இன்னும் 8 நிமிஷம் தான் இருக்குது. ஏன்னா அந்த ஷோ வந்து அடுத்து நான் வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்தா ஷோ பண்ண போகிறேன். எஸ், அதுக்கு முன்னாடி உங்களுக்காக அழகான ஒரு படம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். விவேகாவுடைய வரிகளில் தேவிஸ்ரீ பிரகாஷுடைய இசையில், முகேஷ் மற்றும் சுஷித்ராவுடைய குரலில் வேங்கத்திரைப்படத்தில் ஒரு அழகான படம் வந்து வந்துட்டே இருக்குது. இந்த பாட்டில் வந்து எல்லாமே வந்து பிடிக்கலன்னே சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு விஷயத்தை தவிர அந்த ஒரு விஷயம் என்னென்னு நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி வைங்க, நான் அப்புறம் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சந்திப்போம். ஸ்டேட் 101.4 எல்லாமே எப்போ மிஸ் அமைதோல்.

0: 102.4 இங்க எல்லாமே தோளு.
1: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இந்திய விமானப்படையின் 94வது தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்ட தலைவர்கள் விமானப்படை வீரர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரபல ஹிந்தி திரைப்பட நடிகர் நானா படேகர் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இளம் மற்றும் முதன்முறை வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்வதற்கான சிறப்பு முகாம்கள் தேவைக்கேற்ப மாவட்டங்களில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளன. தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கான தாய்மாமன் தங்கமோதிர திட்டத்தில் நிபந்தனை தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறைந்துள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். பயணிகளுக்கான சாலை உணவகங்களில் தரமற்ற உணவு விற்பனை செய்வது கண்டறியப்பட்டால் உணவக உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்களை தற்போதைய அரசு தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கோழிப்பண்ணையில் மின்கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் 200க்கும் மேற்பட்ட நாட்டுக்கோழிகள் தீயில் கருகின. சேலத்தில் இருந்து பெங்களூரு, கொச்சி, ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்பட்டு வந்த விமான சேவை இம்மாதம் 16ஆம் தேதி முதல் நிறுத்தப்பட உள்ளதாக விமான நிலைய இயக்குநர் திரு நௌஷத் தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா நேற்று நடத்திய தாக்குதலில் 25 பேர் கொல்லப்பட்டனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஆசிய பாரா விளையாட்டுப் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியின் வீரர்கள் அணிவகுப்பில் இந்தியாவின் சார்பில் தேசிய கொடியை பேட்மிண்டன் வீரர் பிரமோத் பகத்தும் டேபிள் டென்னிஸ் வீராங்கனை பவீனா பட்டேலும் ஏந்திச் செல்வார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா துருக்கியின் டோகா டர்க்மென் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: சொன்ன மாதிரியே நான் வந்துட்டு அதே போல என் கூட இன்னொரு நபரும் இருக்காங்க. யாருது?
1: எஸ் நான் தான் உங்க ஆர்ஜி விவேக். அதாவது 2 நிமிஷம் அடையே நான் சொல்லிட்டேன், 10:02 வந்து உங்க கூட வந்து ஜாயின் பண்ணுவேன் அப்படின்ட்டு நான் நேயர்கள் வந்து அப்பயே கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன்.
0: எஸ், இன்னைக்கு நானும் விவேக்கும் சேர்ந்து தான் வந்து கெட் செட் கோ வந்து கொண்டு போக போகிறோம். இன்னைக்கு என்ன கேம் அப்படின்னா, நாங்கள் வந்து ஒரு 2 வார்த்தை சொல்லுவோம், அந்த 2 வார்த்தையிலேருந்து ஒரு புது வார்த்தையை வந்து நீங்கள் சொல்லணும்.
1: ஓ மை காட், அதுக்கான எக்ஸாம்பிள் மட்டும் அதை சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன்.
0: கண்டிப்பாக வந்து நூற்குறிப்புன்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா, பனங்கற்கண்டுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நூற்குறிப்புலேருந்து நூல் எடுத்துக்கலாம், பனங்கற்கண்டுலேருந்து கண்டு எடுத்துக்கலாம்.
1: நூற்கண்டு
0: ஒரு வார்த்தை.
1: ஐயோ, காலாண்டு மிட்டமுக்கு க்வெஸ்சன் எடுத்துட்டு சொன்னால் 10th class பப்ளிக் எக்ஸாம் இவ்வளோ கஷ்டமாக இருந்தால் நேர்கள் பாவம் இல்லைங்களா உங்களுக்கு?
0: இல்லை இல்லை, நேர் வந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்ப்போம் நேர்கள் என்ன சொல்கிறாங்க.
1: நம்பிக்கை வந்து கரெக்டாக இருக்கா இல்லை என்ன ஆகுது அப்படின்ட்டு நேர்கள்
0: பாடல் வருது. பைசன் காலமடம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு இணைந்தீர்கள். இது FM Rainbow 101.4.
1: இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுல.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரம் 10:11 கடந்து போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில கெட் செட் கோல தான் வந்து இணைஞ்சிருக்கும். எஸ், நான் மட்டும் இல்லை, என் கூட சேர்ந்து
2: ஆர்ச்சி விவேக்கும் இணைந்துதான் இருக்கேன்.
1: எஸ், இந்த ஷோவில் வந்து சூப்பரான பாடல்கள் எடுத்து வச்சு அதே சமயம் வந்து கேமையும் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்ன கேம் அப்படின்றத ஸ்டார்டிங்கே வந்து சொல்லிட்டோம். அதாவது ரெண்டு வார்த்தைகளை வந்து நாங்கள் சொல்ல, இன்னொரு வார்த்தையை புதுசாக வந்து நீங்கள் சொல்லணும் அப்படின்றதான் இன்றைக்கான கேம். எஸ் விவேக், நேயர்கள் இருக்காங்க, பேசுகிறோமா?
2: கண்டிப்பாக போயிடலாம் நினைக்கிறேன்.
1: எஸ், வணக்கம். ரெயின்போ யார் இங்கிருந்து?
2: கட் ஆகிட்டாங்களா?
1: எஸ், அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம், யார் இங்கிருந்து?
3: வணக்கம்மா.
2: வணக்கம், சொல்லுங்கள், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க?
3: ஐயா, வணக்கம்.

0: வணக்கம் ஐயா, வாழ்க வளத்துடன், கேள்வி ஜெயசீலன் பரமண்டபட்டியா.
1: வணக்கம் ஐயா. நம்ம டாபிக் என்னன்னு தெரியுங்களா? கேட்டீங்களா, ஷோ கேட்டிங்களா?
0: ஐயா, எனக்கு ஆன்லைன்ல வேலை செய்ய மாட்டேங்குது, கொஞ்சம் கவனிக்க சொல்லுங்க.
1: புரியலீங்க ஐயா,
2: என்ன சொல்றீங்க? புது வார்த்தை எடுத்து சொல்லணும். உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா? வான்மழை, நீரோடை, இந்த ரெண்டு வார்த்தையும் சேர்த்து ஒரு புது வார்த்தை சொல்லுங்க. வான்மழை, நீரோடை, ரெண்டு வார்த்தை சொல்லிட்டேன். இதுல இருந்து நீங்க ஒரு வார்த்தை சொல்லணும். ஆமா, மழை இல்ல இல்ல, கிட்ட வந்துட்டீங்க. அதுல கொஞ்சம் மட்டும், ஒரு ஒரு வார்த்தையை மட்டும் கரெக்டா ஆல்டர் பண்ணா ஆன்சர் வந்துடும். ஆமா, மழை நீரோடையும் சொன்னீங்கல்ல, அந்த அதுல செகண்ட் இருக்கிற வார்த்தையில மட்டும் ஒரு ஒரு சில எழுத்துக்களை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்துடும். நெருங்கி வந்துட்டீங்க, கொஞ்சம் யோசிங்க. நல்ல முயற்சி, நல்ல முயற்சி சார். நன்றி, நன்றி.
1: அடுத்த கலர் யாருன்னு
2: பாத்துருவோம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
3: வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன். சென்னை பூந்தமல்லி கலை சாமி இருவருக்கும் அன்பார்ந்த வணக்கம்.
2: வணக்கம்.
1: உங்களுக்கான கேள்வி என்ன?
3: மேடம்,
2: அதே தான் சார். அதாவது வான்மழை, நீரோடு, இந்த ரெண்டு வார்த்தையில இருந்து புது வார்த்தை ஒண்ணு சொல்லுங்க. நீங்களே
1: கண்டுபிடிச்சிருக்கேன்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து?
4: வீரதுரை, அரியலூர்ல இருந்து.
2: வீரதுரை, அரியலூர். ஓகே, கேம் என்னன்னு கேட்டீங்களா?
4: தெரியும் தெரியும் மேடம். நீங்க ஒரு வார்த்தை, ரெண்டு வார்த்தை சொல்லுங்க, அதுல இருந்து நாங்க ஒரு வார்த்தை
1: தெரியும். நீங்க வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, ஆன்சரை நான் எப்படி டக்கு டக்குன்னு எடுத்து வரோம் பாருங்க அப்படின்றாரு அவரு, இல்லீங்களா சார்?
4: ஆமா சார், சொல்லுங்க.
2: சூப்பர் சார். உங்களுக்கான வார்த்தை மண் வாசனை, நீர்ப்பானை, இது ரெண்டுத்திலையும்
4: சேர்த்து.
1: சொல்லுங்க, பேசுறீங்க?
5: வணக்கம்,
1: நாவலூர்ல
5: இருந்து
1: மோனிஷா
2: பேசுறேன்.
1: உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்ட்டு?
2: உங்களுக்கான வார்த்தை எப்படி கொடுக்கலாம்? மண்குடம், பால், இது ரெண்டத்தையும் சேர்த்தா. ஓகே, இந்த வார்த்தையும் இருக்கு, ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற வார்த்தை. எனிவேஸ், இதையும் கண்டுபிடிச்சிட்டீங்க.
1: என்ன வார்த்தை சொல்லிருந்தாங்க?
2: பால் குடம் சொன்னாங்க.
1: ஓ, வாழ்த்துக்கள்.
2: ஓகே ஓகே.
1: அத நீங்க என்ன வார்த்தை வச்சிருக்கீங்க ரம்யா?
2: அது சொல்ல மாட்டேனே.
1: அதுல ஏதோ ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கலாம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆன்சர் வரும். அந்த மாதிரி இவங்க ஒரு ஆன்சர் சொல்லிருக்காங்க.
2: எஸ், கண்டிப்பா ஒரு ஆன்சர் வந்து நீங்க சொல்லிட்டீங்க. இதுல இன்னொரு வார்த்தை இருக்கு, அது யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாப்போம். தேங்க்யூ, தேங்க்யூ.
1: நன்றி, நன்றி.
2: எஸ், அடுத்த ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா?
1: எஸ், கண்டிப்பா.

நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராகவே போயிட்டுருக்கு, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 044-298-6008 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம், அல்லது 295-2-0554 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்களோட பேசலாம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய பாடல்கள் வரப்போகுது, நிறைய வார்த்தைகளும் நானும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: சூப்பரான பாடல்களை கேட்டு முடிச்ச நேரம் 10:21 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ வித் மீ ஆர்ஜே ரம்யா சங்கர் அண்ட்
1: ஆர்ஜே விவேக்.
0: எஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் விளையாடிட்டு இருக்கோம். விவேக் வந்து ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு தெரியவே தெரியாது இந்த கேம் ஏன் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் அவங்க கண்டுபிடிக்கலான்னு வச்சிருந்ததை இவரை கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. எஸ் இப்போ விவேக் கண்டுபிடிக்கிறாள், நேயர்கள் கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எஸ் வணக்கம், யார் எங்கிறது?
1: உங்களுக்கான கேள்வி வந்து இப்ப ரம்யா அவர்கள் கேட்பாங்க.
0: கேட்டுட்டு இருக்கீங்களா நிகழ்ச்சிய? என்ன கேம் தெரியுமா?
1: ஒரு படத்தோட பேர்ல இது வந்து அடங்கி இருக்கு, ஒளிஞ்சிருக்கு. ரொம்ப சிம்பிள்,
2: முகவரி.
1: வாழ்த்துக்கள், சூப்பருங்க.
0: நீங்க வந்து ஓகே, சூப்பர் சூப்பர் சார். அதாவது விவேக் வந்து நேயர்கள் எல்லாருமே ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னு உட்காந்து குழு கொடுத்துட்டு இருக்கு. அப்படி மனுஷனை வந்து நம்பவே கூடாதுன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி உட்காந்து
1: என்ன பண்ணுறது, பாவம் இல்லையா நேயர்கள்? நேயர்கள் வெற்றி பெற்றா நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தான்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக நானும் சரி ஓகே, நேயர்களாக வந்து சிந்திப்பாங்க அப்படின்னு இது பண்ணால் இவர் வந்து இன்னும் கொஞ்சம் அட அவங்க சிந்திக்கிட்டோம், நான் கொஞ்சம் குழு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சிந்திங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. எஸ் அடுத்த

0: இருக்காங்க பாப்போம் யாருன்னு. வணக்கம் வணக்கம் ரெயின்போ யாருங்கிறது?
1: வணக்கம், நான் தமிழேந்தி.
0: தமிழேந்தி சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லமா இருக்கும். ஓகே, கேம் கேட்டுட்டு இருக்கீங்களா? என்னென்ன?
2: மாங்காய் கறிக்கடை. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்.
1: மாங்காய் கடை.
0: ஓகே, இதுவுமே கூட நல்லா இருக்கே. ஓகே ஓகே சார்,
2: வாழ்த்து.
0: நன்றி நன்றி நன்றி.
2: ஆக்சுவலி நம்ம வந்து நம்ம இதுதான் ஆன்சர் அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணவே கூடாது போல. நேர்கள் பல ஆன்சரை வந்து அதுலேருந்து சொல்கிறாங்க.
0: அதுக்குதான் இது எடுத்துகிட்டு வந்தது. எனக்கு தெரிஞ்ச வார்த்தையிலேருந்து நேர்கள் என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு. ஓகே, எனிவேஸ் நேர்கள் ரொம்ப சூப்பராக விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா விவேக்?
2: கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததான் வந்து குக்கு திரைப்படத்துலேருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோனை எடுங்க. 0444-2-8-6-0-0-3-8 என்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். அல்லது 0444-2-9-5-2-0-5-5-4 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி என்னோடவும் விவேக்கோடவும் சேர்ந்து பேசலாம். நிகழ்ச்சியில் குக்கு திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய பாடலை கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து நிறைய விஷயம் பேசுவோம்.

0: நேரம் 10:28 ஆகிட்டு இருக்கு. எஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 101.4 கெட் செட் கோ. எஸ் நானும் வந்து விவேக்கும் வந்து சேர்ந்து இந்த கேமை வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அந்த வகையில் நேயர்கள் வந்து காத்துட்ருக்காங்க, என்ன வார்த்தை சொல்ல போகிறோம், என்ன க்ளூலாம் நமக்கு வந்து விவேக் சொல்லி கொடுத்து காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்காங்க. எஸ் அடுத்த நேயர்கிட்ட பேசுகிறோம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
1: ரமா ரவி பேசுறமா.
2: வணக்கம்,
0: உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லட்டுமா? ஓகே, ஆல்ரெடி ஒரு நேர் வந்து இதுல இன்னொரு வார்த்தையும் இருக்கு, அதையும் வந்து நீங்க சொல்லலாம். மண் குடம் பால், இதுல இன்னொரு வார்த்தை இருக்கு.
1: பால் குடம்
0: சொல்லிட்டாங்களே அத.
1: மண் குடம்,
2: ஐயோ என்னங்க,
0: மண்குடம் பால், இதுல வந்து இன்னொரு வார்த்தை இருக்கு. படம் கூட இப்ப ரீசெண்டா வந்து வந்துச்சு.
2: இல்ல வீடு கட்டவும்,
0: வீடு கட்டவும்
2: மண் குடம் பால்.
1: மண் குடம் பால்னா பால் குடம் தான்
0: தெரியும். ஓகே, இன்னொரு வார்த்தையும் இருக்கு.
1: இன்னொரு வார்த்தை,
2: எஸ்
0: கண்டுபிடிச்சிட்டீங்க. ஓகே, மண் குடம்
1: தான் நீங்களே சொல்லிட்டீங்க.
0: இல்ல அதுலயே ஒரு வார்த்தை இருக்கு.
2: நினைக்கிறேன். எஸ் நேர்களே, ஸ்டுடியோ கலக்கல் நேரம் சரியா 10:30 ஆயிட்டு இருக்கு. ஸோ கேட்டு இருக்கீங்க கெட் செட் கோ தான். இப்போ நம்மளுடைய கெட் செட் கோல ரம்யா அவர்கள் வந்து இப்போ நான் கேட்க போகிற கேள்விக்கு வந்து ஆன்சர் பண்ணுவாங்க.
0: ஐயோ எனக்கு இப்போ சொல்லுங்க.
2: எஸ் ரம்யா, உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலச்சுவடு வரலாற்று சின்னம் இதுல என்ன வருதுன்னா, நீங்க சொல்ற மாதிரி அந்த ஒரே இப்போ வந்து மண் குடத்திலே வந்து மகுடம்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ரெண்டு வார்த்தையும் இணைச்சுதான் நீங்க ஏதாவது ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கணும்.
0: காலச்சுவடு
2: வரலாற்று சின்னம்.
0: காலச்சுவடு வரலாற்று சின்னம்.
2: என்ன பண்றது சொல்லுங்க, நீங்க தைரியமான ஆளாச்சே சொல்லுங்க.
0: கூடயே சுத்தினியால இந்த ஒரு வேலையை பார்த்திருக்கேன்ற மாதிரி இருக்கே. காலச்சுவடு
2: இவ்வளவு நேரம் நேயர்கள் நேயர்கள் இப்பதான் தெரிஞ்சு குளிர்ந்திருப்பாங்க நினைக்கிறேன். மனசு கை தட்டிட்டு இருக்காங்க நேயர்கள், கை தட்டல நீ கேக்குது, சந்தோஷமா இருக்காங்க நினைக்கிறேன் நேயர்கள் எல்லாம். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
0: வரலாற்று காலம்.
2: வரலாற்று காலமா? காலச்சுவடு வரலாற்று சின்னம்.
0: வரலாற்று சின்னம்
2: எழுதி பார்த்துட்டு இப்பதான் சொல்றீங்க. நீங்க நேர்களுக்கு எழுதி பார்க்க டைம் தருங்க. இல்ல இல்ல சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்றீங்களே. சரி ஓகே, இது வந்து நம்ம அடுத்து வந்து வச்சுப்போம். அந்த இப்போ நேர்கள் யாருன்னு பாத்துக்குவோம்.
0: ஓகே, நான் இதை வந்து யோசிச்சு சொல்ல வேண்டிய,
2: யோசிச்சு சொல்ல மாட்டீங்க, எழுதி வச்சு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க, யோசிச்சு.
0: ஓகே, அடுத்த நேர்கிட்ட கேட்போம். வணக்கம் ரெயின்போ, யார் இங்க இருந்து?
2: உங்களுக்கான கேள்வி வந்து ரம்யா அவர்கள் கேட்பாங்க.
0: நீங்களே சொல்லுங்க விவேக், நீங்கதான் வந்து.
2: மனிதநேயம் பிளஸ் வாழ்வியல். மனிதநேயம் வாழ்வியல். வாழ்வியல் பூவே வரலீங்களே, வாழ்வி தான் வரும். அதாவது வி இருக்குல்ல, விவேக் எழுதுவீங்களா, அந்த வி தான் வரும்.
1: மனிதநேயம் வாழ்வியல் மனித வாழ்வியல்.
2: மனித வாழ்வியலா?
0: அடுத்த நேர் இருக்காங்க பேசிருப்போம். விவேக் சொல்ற அந்த வார்த்தை

0: கண்டுபிடிக்கிறாங்களான்னு.
1: வணக்கம்.
2: வணக்கம், யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் மேம், சொல்லுங்க. உங்களுக்கான கேள்வி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொழிப்பற்று கலைவண்ணம், மொழிப்பற்று பிளஸ் கலைவண்ணம். மொழி வண்ணம் அப்படின்றது வந்து சரியான விடையான்னு தெரியல, ஆனா அந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா வந்து மொழி இருக்கு, அது நீ என்ன சொல்றது இருக்கு, நான் சொல்றது கேளுற அப்படின்றாங்க அக்கா. பாருங்க இருக்கு, உனக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு அப்படின்றாங்க அக்கா, இல்லைங்களா? ஓகே, நன்றி நன்றி, சூப்பர் சூப்பர். எஸ் இப்போ வந்து அடுத்து அவங்க இது நோட் எழுதி ரெடியாக வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க, அந்த காலச்சுவட்டுக்கும் வரலாற்று சின்னத்துக்கும் என்ன இருக்குன்னு.
0: இல்ல, காலச்சுவடு வரலாற்று காலம், வரலாற்று சின்ன
2: காலம் இல்ல, அதுதான் நான் சொன்னா. அதாவது
0: அந்த வேர்ட்லி வேற வேர்ட் வந்து எழுத்து சேர்க்காம சொல்றீங்க.
2: அதாவது காலச்சுவடுல இருந்து ஒரு வார்த்தையும், வரலாற்றுல இருந்து நீங்க மிக்ஸ் பண்ணி தான் சொல்லணுமே தவிர, வரலாற்று சின்னம்ல இருந்து நீங்க ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது. சொல்லுங்க.
0: சுவடு இருக்கு, சுவடு இருக்கு,
2: சின்னம் இருக்கு. சரி, ஓகே, அடுத்து நேர்கள்
0: சின்ன சின்னமா சின்ன பின்னமா ஆக்கிட்டீங்க இல்லன்ற மாதிரி.
2: அடுத்து நேர்கள் போயிடுவோம். எஸ், நேர்களே பாருங்க, உங்களுக்கு எல்லாம் ஒரு கேள்வி கொடுத்துட்டு 30 செகண்ட் பதில் சொல்ல சொல்றாங்க. 3 நேர் போயிட்டு வந்துட்டோம்.
0: அதாவது நேர்களுக்கு வந்து நான் வந்து இது பார்க்கும் போதே கொஞ்சம் எளிமையா இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தைங்க, ஒரு வார்த்தைக்குள்ளே 2-3 வார்த்தையை வச்சுக்கிட்டு நீங்க
2: நீங்க நீங்க தானே க்வெஸ்சனை ப்ரிப்பேர் பண்ணீங்க. ஓகே, அடுத்த நேயர் வந்து யாரு?
1: வணக்கம், பெரும்பாக்கத்திலிருந்து வித்யா ரவி.
2: வணக்கம் வித்யா ரவி மேம், எப்படி இருக்கீங்க?
0: நிறைய
2: இருக்கு இதுல.
0: நேரம் 10:35 சூப்பரா வந்து கேம் போயிட்டு இருக்கு. விவேக் வந்து ஈஸியா குடுப்பாப்லன்னு பார்த்தா உட்காந்துட்டே வந்து பெருசா யோசிச்சு வந்து சிக்க வச்சிட்டாரு. நானும் இந்த பாட்டு கேட்டுட்டே வந்து யோசிச்சுட்டு வரேன். நிகழ்ச்சியில் அடுத்ததா வந்து அரசு திரைப்படத்துல இருந்து சூப்பரான ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இது FM Rainbow 101.4 இங்க எல்லாமே
2: சமதுல்லை.

0: எனங்க நாட்டாம தீர்ப்பு சொல்ல மாட்டேன்னு சொல்லி புட்டீங்களாமே, உங்க சொம்ப காணுமா?
1: சொம்பி இல்லாமணி, என் மரத்தையே காணோம். எல்லா மரத்தையும் வெட்டி போடுறானுங்க. நாட்டாமைக்கு மரம் இல்ல, மழைக்கு மரம் இல்ல, வெயில ஒதுங்கிறதுக்கு மரம் இல்ல. இனிமேல் எவெல்லாம் மரத்தை வெட்டுறானோ அவன் எல்லாரையும் இந்த ஊரை விட்டுலடா, இந்த உலகத்தை விட்டே நான் தள்ளி வைக்கிறேன்டா. எல்லாரும் மரத்தை நாடானோ, தண்ணி ஊத்தானோ, மரத்தை பாதுகாக்கணும். அப்பதான் நம்ம அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். என்னமணி, நான் சொல்றது சரிதானே?
0: நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். நாட்டாம
2: நாட்டாம பாதம் பட்டா
3: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ எஃப்எம் 101.4.

வணக்கம், நான் நடிகர் ரியோ பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ 101.4. இங்க எல்லாமே சம தூளு.

0: லெட் கோ, சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. இவரும் வந்து அப்படியே நைஸாக, விவேக்கும் வந்து சைடில் ரெண்டு மூணு வார்த்தை சேர்த்து என்னை வந்து மறைக்க விட்டாரு. நானும் யோசிச்சுட்டே இருக்கேன் என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு. சதே வார்த்தை நேயர்கள் கிட்ட கேட்போமா விவேக்?
1: நேயர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க ரம்யா.
0: கேட்போமே இருக்கும். ஓகே, வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து?
1: ஹலோ, இணைப்பில் தான் இருக்கீங்க? ஹலோ,
0: இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: ஹலோ, யாராவது இருக்கீங்களா? ஓகே, அடுத்த கலர் போயிடலாம்.
0: வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சார், உங்களுக்கான கேள்வி வந்து இப்போ ரம்யா அவர்கள் சொல்லுவாங்க.
0: என்ன அவர் கேட்டார் ஞாபகம் கேட்டீங்களா? அத காலச்சுவடு வரலாற்று சின்னம் சொல்லி கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க சார்.
1: காலச்சுவடு வரலாற்று சின்னத்துல தாழ்வும் வரல லீயும் வரலீங்களே. தாலி இல்ல, நீங்க சொல்ற தாலி எனக்கு தெரியலீங்களே, நான் எதாவது கத்துக்கிறேன் சார், சொல்லுங்க.
0: ஆனா
1: அந்த வார்த்தை இல்லவே இல்லைங்களே, எழுத்தே இல்லைங்களே. ஆமா சார்.
0: ஓகே சார், ஓகே, நல்ல முயற்சி, நன்றி நன்றி சார்.
1: எங்க வந்து சிக்க வச்சிருக்கீங்க பாத்தீங்களா?
0: நேயர்கள் கண்டுபிடிப்பாங்க நீங்க பாத்தீங்களா? எவ்வளவு டப்பா வந்து குடுத்திருக்கீங்க பாவம், நம்ம நேயர்களே குழம்பி போயிட்டாங்க. சரி, அடுத்த நேயர்கள்கிட்ட கேப்போம். வணக்கம் ரெயின்போ.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து?
2: கோயம்பேல
1: இருந்து பாத்தீங்கன்னா கேள்வி வந்து இப்போ ரம்யா அவர்களை கேட்பாங்க.
0: உங்களுக்கான கேள்வி சொல்லட்டுமா?
2: சொல்லுங்க மேடம்.
0: சுட்டு விரல் மூங்கில் காடு. சுட்டு விரல் மூங்கில் காடு.
2: சுட்டு விரலா?
0: ஆமா,
2: மூங்கில் காடு.
0: சொல்லலாமே சீக்கிரம்.
2: இது படம் பேரா மேடம்?
1: இல்ல, இது பேர் இல்லங்க சார். நீங்க ஏதாவது ஒரு வார்த்தை கண்டுபிடிக்கலாம்.
0: இதுல இருந்து ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கும்ல.
2: விரல் காட்டியா?
0: விரல்
2: காட்டா மேடம்?
1: விரல் காடுன்னு சொல்றாரு. அப்படியா?
2: விரல் காட்டி.
0: விரல் காட்டி, அதுல காட்டினே எதுமே வார்த்தை இல்லையே சார்.
2: மூங்கில்
0: காடு வார்த்தையா சொல்லிட்டேனே நீங்க. நல்ல முயற்சி சார், கரெக்ட். இந்த மாதிரி தான் கேம் வந்து போக போகுது. நேர்களும் நீங்க வந்து அப்படியே ரெடியா போன் எடுத்துட்டு ஒரு பக்கம் பாட்டு கேட்டுட்டு ஒரு பக்கம் என்ன வார்த்தை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டே இருங்க. அடுத்ததா வந்து ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா விவேக்?
1: கண்டிப்பா.
0: பச்சை கிளி முத்துச்சரம் திரைப்படத்துல இருந்து கிரிஷ், கார்த்திக், நரேஷ் ஐயர் இணைந்து பாடிய பாடல். தாமரையுடைய வரிகள்ல ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்புல வந்துகிட்டே இருக்கு. கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
1: இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல.

நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு.

0: கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுன்னே சொல்லலாம். 10:50 ஆயிட்டு இருக்கு. எஸ், நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி கெட் செட் கோ. எஸ், நானும் விவேக்கும் தான் சேர்ந்து வந்து ஒரு மாதிரி ஃபன்னா வந்து போயிருச்சு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில எந்த நேரி அங்கிருந்து பேசுறாங்க அப்படின்னு கேட்போம். வணக்கம் ரெயின்போ.
1: ஹலோ.
2: ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, யாரு பேசுறீங்க? சொல்லுங்க. வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
0: உங்களுக்காக பட்டு சேலை வரலாற்று
1: சின்னம்.
2: வரலாற்று சுவடு வரும், ஆனா வராது அப்படின்னு. உங்களுக்கு புது வார்த்தை கொடுக்குறோம் நாங்க.
0: ஓகே, அது கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: தலைமுறை.
0: சூப்பர் சூப்பர்மா. தலைமுறை,
1: தலைப்பு.
0: பட்டு சேலை செங்கோட்டை.
2: பட்டுக்கோட்டை.
0: சூப்பர்.
2: ஓகே,
0: விவேக் வேற ஒரு
2: கண்டுபிடிச்சார் போல. எஸ், நான் கண்டுபிடிச்சேன். ஓகேங்க, வாழ்த்துக்கள்.
0: என்ன சொல்லுங்க சொல்லுங்க விவேக்.
2: பட்டுக்கோட்டை தான் இவங்க சொன்னாங்க.
0: ஆமா,
2: அதுதான் நானும் கண்டுபிடிச்சேன்.
0: தேங்க் யூ. அடுத்த நேயர் வணக்கம். ரெயின்போ, யார் இங்க இருந்து?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: சூகர் பேசுறேன் மேடம். ரம்யா மேடம்
0: வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். அவர்தான் வணக்கம் மேடம்.
2: வணக்கம் வணக்கம் சார்.
3: எப்படி சார் இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப நல்லா இருக்கேன். உங்கள்ட்ட தொடர்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கடைசியில எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா
2: இருக்கு. அப்படிங்களா? நன்றி நன்றி.
3: சொல்லுங்க மேடம்,
0: உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா?
3: சொல்லுங்க.
0: ஓகே, பந்து கால்நடை.
3: பந்து கால்நடை.
0: ஆமா, ஈஸியா கொடுத்துருக்கீங்க.
3: பந்து
2: கால்நடை. பந்து இல்லைங்க அது.
0: கால்நடை.
2: கால்நடை பந்து திருப்பி ஓட்டிட்டீங்க. தோசையை திருப்புற மாதிரி.
0: ஓகே ஓகே சார், நல்ல முயற்சி.

0: அடுத்த நேயர்கிட்ட கேட்போம்.
1: நன்றி.
0: எஸ், அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம்.
2: குட் மார்னிங் மேடம், எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கேன் சார்.
1: வணக்கம் சார்.
2: சார் எப்படி இருக்காரு?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: சார் சிறப்பா இருக்காரு, குழப்பி விட்டுட்டு இருக்காரு என்னங்க.
2: சொல்லிடுறேன், அதான் ரங்கராஜன் டீனர் இருந்து பேசுறேன். கால் பண்ணு.
0: தூக்குனாங்குருவி சூப்பர் சார்.
1: தேங்க்யூ
0: சோ மச் சார். எஸ், நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் இருக்காங்க. வணக்கம்.

0: எஸ் நிகழ்ச்சியோட நிறைவு நேயர் இருக்காங்க. வணக்கம் ரெயின்போ, யார் இங்கிருந்து? கார்த்திக். உங்களுக்கான வார்த்தை சொல்லட்டுமா? அரசு பேருந்து நகரம்.
1: பேருந்து நகரமா? அரசு நகரம்
0: வருமா? அரசு நகரம் இல்லையே. அரசு பேருந்து ஒவ்வொரு நீங்க பகுதியை வச்சு நீங்க பிரிச்சுக்கலாம். இதுக்கு மேல க்ளூ எனக்கு தெரியலையே சாமி. ஐயா விவேக், நீங்க ஏதாவது சொல்லுங்க. என்ன சாப்பிட்டு வந்திருக்கீங்க? எனக்கும்
2: சூப்பரா போச்சு ரம்யா. நேர்களும் வந்து சூப்பரா விளையாண்டாங்க. பார்ட்டிசிபேட் பண்ண அனைத்து நேர்களுக்குமே எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.
0: நன்றிகளும். எஸ் நிகழ்ச்சியில நிறைவு பாடலா பார்த்திபன் கனவு திரைப்படத்துல இருந்து அந்த அம்மா ஒரு வார்த்தையா சொல்ல அந்த ஐயா வந்து சாரி அந்த ஐயா ஒரு வார்த்தையா சொல்ல அந்த அம்மா கண்டு கேட்க போறோம். கேட்டு இணைந்திருங்கள். இது எஃப்எம் ரெயின்போ 101.4.
2: இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல.

0: சிகரெட். ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் முதல் ஆசை வார்த்தைதான்.
0: மீசை

0: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களிலும் இந்திய விமானப்படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நம் நாட்டின் நீர் மேலாண்மை திட்டங்கள் உலகிற்கே வழிகாட்டியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 6G தொழில்நுட்ப சேவைகளை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழும் என்று தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் புதுதில்லியில் தொடங்க உள்ளது. இந்திய பத்திரிகை குழுமத்தை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. பிரபல திரைப்பட நடிகர் நானா படேகர் இன்று கோவாவில் காலமானார். அவரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தாவேக சந்தர்ப்பவாத அரசியலை கடைபிடிப்பதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் நிதியம் ஒன்றை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் மேம்பாட்டிற்கு உதவிடும் என்று பிஜேபி கூறியுள்ளது. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணியை தனியாருக்கு வழங்கும் முடிவினை தாவேக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தாமிரி, ஸ்ருபி மண்டடா, கின்பால் சோனா, அனேரி கோட்டக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நிகழ்ச்சி தான் வந்து கேட்கவிருக்கீங்க. உங்களுக்கு பண்ணை சார்ந்த விவசாயம் சார்ந்து ஏதேனும் சந்தேகங்கள் எல்லாமே இருந்தால் நீங்கள் தாராளமாக எங்களுக்கு வந்து கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சாலும் எங்ககிட்ட ஷேர் பண்ணால் நாங்களும் அதை வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2986003838 மற்றும் 2952055 4S. நேர்களே, பண்ணைக்கும் விவசாயம் லைக் இது சார்ந்து உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்களாமே இருந்தால் நீங்கள் தாராளமாக கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் காலர் போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இளையராஜாவுடைய வரிகளில், இளையராஜாவுடைய இசையில், இளையராஜாவுடைய குரலில் விடுதலை திரைப்படத்துலேருந்து ஒரு அழகான பாடலுக்காக வந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நேர்கிட்ட பேசுவோம். ஸ்டேட்யூனஸ் திரையன் வழக்கம் 101.4 எல்லாமே எப்போவுமே செமதூள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் ஸ்டூடியோ கலக்கல நேரம் சரியா 11:03 மைட்டருக்கு கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்க எல்லாமே எப்பவுமே சமதுல. 101.4 நான் உங்கள் ஆர்ஜி வேக் தான் பேசிட்டுருக்கேன். என் கூட சேர்ந்து உங்களோட ரெயின்போ ஷோ தான் கேட்டுருக்கீங்க. இன்றைக்கி உங்களோட ரெயின்போ ஷோவில் பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள் நீங்கள்

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அவரே பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்ட போது தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டு இந்த யூடியூப் இன்ஸ்டா ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக்.
0: அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்ணுறேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி ஏமாறாதீங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ குளோபல் நேரம் சரியா 11:11 மைட்டருக்கு கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்போ எஸ் எம் அது எஸ் நம்மளுடைய உங்களுடன் ரெயின்போ ஷோவில் அடுத்த கலர் வந்து இணைப்பில் இருக்காங்க சார். போயிடலாங்களா?
2: போயிடலாமே.
1: கண்டிப்பாக.
2: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லுங்கள். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்கள் பேசலாம்.
2: ஹலோ, இது உங்களோட நிகழ்ச்சி.
1: இணைப்பில் இருந்து கட் ஆகிட்டார்
2: நினைக்கிறேன்.
1: நேர்களே, நீங்கள் பண்ணைக்கும் இல்லத்திற்கும் நிகழ்ச்சி அடுத்த காலர் வராங்க சார். வணக்கம் சொல்லுங்கள். யாருங்க பேசுகிறீங்க?
3: வணக்கம் ஐயா.
2: வணக்கம். யாருங்க?
3: திருவள்ளூர்லேருந்து தில்லிங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் ஐயா. நீங்கள் நல்லா
3: இருக்கீங்களா? வாழ்த்துக்கள் ஐயா. இயற்கையின் தூதுவர் ஐயா அவர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கேன் ஐயா.
2: கண்டிப்பாங்க ஐயா. நீங்கள் சொல்லுங்க ஐயா. நீங்கள் சொல்லணும், நாங்கள் கேட்கணும்.
3: ஆமாங்க. இப்போதைக்கு நமக்கு எல்லாருக்குமே இப்ப மழை வேணும் ஐயா. மழைதான் மழைதான் இப்போதைக்கு நம்மளுக்கு. அது
2: எல்லாருக்கும் மழை வேணும். ஆமா,
3: நல்லா நிறைய இடத்துல கோயில்கள் கூட நிறைய அந்த வருண ஜபம் அதெல்லாம் பண்றாங்க ஐயா.
2: ஓ சரிங்க.
3: நிறைய நடக்குதுங்க. இயற்கையோட இது நமக்கு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு.
2: ஆமா,
3: அதுதான் முக்கியமா.
2: நிச்சயமா
3: ஐயா. அந்த போன வாரம் தம்பி பேசினாங்களே, அந்த விக்னேஷ் தம்பி, ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தேங்க ஐயா. நான் அவரு பாராட்டினா அந்த அந்த இளைஞர்கள்லாம் வரணும்
2: இது.
3: ஆமாங்க ஐயா,
2: நல்லா இருந்தது. அவர் நம்பர் தர்றேன் உங்களுக்கு.
3: சரிங்க.
2: கண்டிப்பா கண்டிப்பா.

0: நன்றி நன்றி.
1: போராட்டம் தான். ஆமா. அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: ரெண்டாவது நேயர் வந்துட்டு போயிட்டே
2: இருக்காரு. ஆமா சார்,
1: நிக்க மாட்டேங்கிறாங்க எல்லாருக்கும் வேகம். வணக்கம்.
2: கட் ஆயிட்டாங்க சார் இனிப்பில் இருந்து
1: மறுபடியும். சரிங்க,
2: அடுத்த திரும்ப வர்றாங்க சார்.
1: வந்துட்டாங்க.
2: வணக்கம்.
3: வணக்கம் சார். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார். யாருங்க சார்?
3: பல்லாவரம் செந்தில்குமார்.
1: செந்தில்குமார், சொல்லுங்க. செந்தில்குமார் ஐயா,
3: ஐயா நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் ஐயா. கட் ஆகிட்டே இருக்க எல்லாரும் வேக வேகமா வந்துட்டு
2: இருக்கீங்க.
1: சார் வணக்கம்.
4: ராணிப்பேட்டை மாவட்டம் கி விசாரம். சொல்லுங்க சார்.
1: செல்லும் ஐயா நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். கட் பண்ணாம பேசுங்க செல்வம் ஐயா.
4: நாங்க சார் கட் பண்ணுங்க.
1: இல்லைங்கய்யா, இதோட ஒரு மூணு பேர் மூணு காலஸ் வந்து வந்து கட்டாயி கட்டாயி போயிட்டே இருந்துச்சு. அதனால உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லி வச்சிருவோம்.
4: இப்பதான் வந்து வச்சா சரி, உங்க குரல் கேட்டமே சரி பேசலாம். போன வாரம் வந்துருந்தீங்களா சார்?
1: எங்கய்யா? உங்க பக்கமா?
4: புரோகிராம் புரோகிராமுக்கு வந்துருந்தீங்களா?
1: நாங்க தான் போன வாரம் வந்தோமே.
4: சேகல புரோகிராம்.
1: அப்படியா? சரிங்க சரிங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு முந்தின வாரம் நீங்கள் பேசுனீங்க என்கிட்ட.
4: ஆமாம் ஆமாம், முன்ன வாரம் பேச
1: மழை வந்துச்சுன்னு சொன்னீங்களே.
4: ஆமாம் ஆமாம் சார்.
1: ஆமாம். இப்போ திருப்பி
4: மழை வந்து
1: மழை பத்தல இல்ல.
4: ஆமாம்.
1: எங்கேயும் கடுமையான வெயிலாக இருக்குது. நாங்கள் நேற்று வந்து இது பக்கம் போயிருந்தோம். என்ன நெமிலி?
4: நெமிலி பக்கமா?
1: நெமிலி. ஆமாங்க, நெமிலி பக்கத்தில் கண்டிகை அந்த மாதிரி.
4: ஆமாம்
1: ஆமாம், அந்த பக்கம் போயிட்டோம். கடைசி விவசாயிகள் ரெக்கார்டிங்காக போனோம். நிறைய விவசாயிகள் அந்த பணப்பாக்கம்னு ஒரு ஊர் இருக்குங்க.
4: ஆமாம்.
1: அந்த பக்கம் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் திருந்திய நெல் சாகுபடி, செம்மை நெல் சாகுபடி அதை கடைபிடிக்கிறாங்க. அதில் நிறைய நாட்டம். விவசாயிகள்லாம் அந்த பக்கம் ஆர்வமாக இருக்கேன். ஒருத்தர் வந்து கரும்பு சாவடி பண்ணுறாருங்க. கரும்பு சாவடி பண்ணுற விவசாயி பார்த்தீங்கன்னா ஆலைக்கு அனுப்புறதில்ல, அவரே சொந்தமாக வெள்ளம் காய்ச்சி
4: ரெடி பண்ணுறாரு.
1: ரெடி பண்ணுறாருங்க. 120 ரூபா கிலோ இது.
4: ஒரு கிலோ
1: நாட்டு சக்கரை? நாட்டு சக்கரை. ஆமாம், ஒரு கிலோ
4: நாட்டு சர்க்கரையா?
1: நாட்டு சக்கரை கொடுக்குறாரு. வெள்ளமும் பண்ணுறாரு
4: நினைக்கிறேன். வெள்ளம் ரெடி பண்ணுறாங்களா சார்?
1: அது அவங்களே பண்ணிடுறாங்க.
4: இல்லை சார், இப்போ வெள்ளத்துக்கு பாகு எடுக்கிறாங்க, அந்தமாதிரி பண்ணுறாங்களா? பண்ணுறாங்க.
1: பாகு எடுத்து தான் பாகு. அவர் அவருடைய தோட்டத்திலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு டன் கரும்பு வெட்டுறாரு. அது அப்படியே
4: உதிரி மாதிரி இருக்குமா அது? இல்ல அந்த வெள்ளை மாதிரி கட்டியா இருக்குமா அது?
1: இல்ல இல்ல, உதிரி தான். உதிரி தான். உதிரி எடுத்து தான் பண்றாரு.
4: நம்ம நாட்டு மந்த கடல எல்லாம் கிடைக்குது.
1: ஆமா ஆமா, முழுக்க முழுக்க எந்த விதமான ரசாயனமும் கலக்காத ஒரு நாட்டு சக்கரை. சீனிவாசன் ஒரு விவசாயி, நல்லா பண்றாரு அவரும்.
4: ஆமா, அந்த சைடு எல்லாம் விவசாயம் தான் சார். அந்த
1: பிள்ளைப்பாக்கம்,
4: அந்த பணப்பாக்கம், அந்த சைடு எல்லாம் கொஞ்சம் விவசாயங்கள் தான்.
1: ஆமா, நல்ல ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய விவசாயிகளை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அங்கே ஜோதின்னு ஒரு விவசாயி இருக்காங்க. என்னங்கய்யா?
4: எங்கள் பக்கம் போகிறீங்க?
1: உங்கள் பக்கத்துக்கு வந்துடுவோம். உங்களுக்கு என்ன வட்டாரங்கய்யா?
4: உங்களுக்கு
1: என்ன வட்டாரம்?
4: ராணிப்பேட்டை மாவட்டம்.
1: தாலுக்கா?
4: வட்டம் தாலுக்கா, வாலாஜா தாலுக்கா.
1: வாலாஜா தானா?
4: ஆமாம்.
1: வந்துடுவோம் கண்டிப்பாக. உங்களுக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறோம்.
4: சரிங்க சார்.
1: விவசாயிகளை பார்க்கறது தான் சந்தோஷம்
4: தான். இதுக்கு தான் இன்னும் ஒரு இன்னும் ஒரு மழை பெஞ்சுன்னா ஓரளவுக்கு முத்தி
1: கிடைச்சிடும்.
4: இதுதான் காயா இருக்கு. இன்னும் கருப்பு கூட ஓடல, காலில் கூட
1: போயிருந்தேன்.
4: அப்படி முக்காது வரையும் கிணக்கு சரிங்களா?
1: அப்படியா?
4: போனவே கஷ்டமா இருக்கு சார். ரெண்டு நாளைக்கு முன்ன தூரம் வந்தது.
1: அப்படி தூரிட்டு லேசா தர கூட நினைய மாட்டேங்குது. போயிடுது அப்படியே.
4: தர கூட நினைய மாட்டேங்குது. அப்படியே தூரிட்டு அப்படியே போயிடுச்சு.
1: ஆமா,
4: இறங்கிருக்கா
1: உள்ள மணி?
4: ஒரு முக்கா காய் இருக்கு.
1: இருக்கு
4: காய்னா அந்த கருப்பு ஓட ஓடாம
1: முடியாது.

0: வீடு அந்த இதுவெல்லாம் பய பயன்னு செடி செத்துச்சுனா, அதாவது காஞ்சிச்சு காஞ்சிட்டு இதுவாயிடுச்சுன்னா அப்புறம் இசிக்க முடியாது, மொத்தம் உள்ள கூட உருவிக்கும்.
1: ஒன்றும் இருக்காது இல்ல,
0: அது மண்ணு தான் போயிடும் அதில் விட்டா பார்க்கலாம் சார்.
1: சரிங்க சரிங்க, சரியாயிடும், மழை வரும்னு நம்பிக்கையோட இருப்போம்.
0: வரட்டேன் சார், வந்தேன் சார்.
1: ஆமாம்
0: சரி சார், உங்க கூட பேசுங்க, ரொம்ப நன்றி,
1: மகிழ்ச்சி, நன்றி,
0: நன்றி, நன்றி சார்.
2: சார் அடுத்த காலர் பொறுத்த முன்னாடி ஒரு சின்ன பிரேக் ஒன்று போயிட்டு வந்துடலாம் சார். நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள், கேட்டிருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே சமத்துள்ளது.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: இன்னைக்கு சம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையின்னு பார்ட் பார்ட்டா வலிக்குது. இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா? அது என்ன 2020 பிரேக்? 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: நேர்களே, நேரம் 11:20. இன்று பிற்பகல் 2:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளக்ல நேரம் சரியா 11:20 மைட்டருக்கு கேட்டுருக்கீங்க. ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே இப்ப மிஸ் ஆமது. எஸ், அடுத்த காலர் வந்து இணைப்புல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் சார். போயிடலாம் சார்,
3: போயிடலாமே.
2: ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம்.
4: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார். யாருங்க சார் உங்களை அறிமுகப்படுத்திங்க சார்.
4: கணேஷ்குமார்.
3: கணேஷ்குமார்.
4: கணேஷ்குமார். கணேஷ்குமார், நான் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கேன், காலேஜ் ஆஃப் ஃபிஷரிஸ் அண்ட் வெட்டினரி சயின்ஸ், ராணி லட்சுமி பாய், சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி.
3: எங்க இருக்கு சார் அது?
4: இது வந்து ஜான்சியில இருக்கு. நம்ம அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உடைய ஒரு பிரதானமான ஒரு இன்ஸ்டிடியூட். இது வந்து ஜான்சியில இருக்கு.
3: ஓ, சரி சரி சார். நீங்க அங்க ஒர்க் பண்றீங்களா சார்?
4: ஆமா, நான் வந்து இங்க வந்து சயின்டிஸ்ட் கம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கிறேன்.
3: ஓஹோ,
4: ஆமாங்க சார். ஆமா,
3: அங்க என்ன அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டில என்னென்ன கோர்சஸ் சார் ஆஃபர் பண்றீங்க?
4: ஃபிஷரிஸ் பிஎஃப்எஸ்சி, பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரிஸ் சயின்ஸ், அப்புறம் வந்து பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸ் பிவிஎஸ்சி, இது கொண்டு வந்திருக்கு.
3: அதுவும் வந்துருச்சு.
4: அதுவும் வந்திருக்கு. இப்போ வந்து இப்போ அதுக்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ வந்து வி ஹவ் ஸ்டார்டட். நமக்கு வந்து இப்ப லாஸ்ட் 3rd October இருந்து அப்ளிகேஷன் ஓபன். 12th October வரைக்கும் நம்ம வந்து இதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வெட்டினரி சீட்ஸ் வந்து அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் சீட் இட் இஸ் அவைலபிள்.
3: ஃபீஸும் கம்மியா இருக்கும் இல்ல சார்? கவர்மெண்ட் ஃபீஸ் தானே?
4: ஃபீஸ் வந்து நமக்கு வந்து ஃபீஸ் வந்து இப்ப ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ காட்டிலும் ரொம்ப கம்மி. அதை விட பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து NTS ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம் இருக்கு.
3: சரி,
4: கீழே வந்து மந்த்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 7000 to 8000 ருபீஸ் அவங்க ஸ்காலர்ஷிப் வந்து மந்த்லி வாங்குறாங்க.
3: ஓஹோ.
4: ஸோ அதனால வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து நீட் எக்ஸாம் கிடைச்சிருக்காது, மெடிக்கல் எக்ஸாம் கிடைச்சிருக்காது, அதனால இப்போ அடுத்து என்ன படிக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க.
3: சரி,
4: வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா தான் படிக்கணும், எதர் நம்ம வெட்டினரி படிக்கலாமா இல்ல அக்ரிகல்ச்சர் படிக்கலாமா, சீட்டு நமக்கு கிடைக்கலையே தமிழ்நாட்டிலே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க.
3: சரி,
4: அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி.
3: சரி,
4: இவங்க வந்து ஜஸ்ட் அவங்க நீட் எக்ஸாம் ஸ்கோர், நீட் ஆல்ரெடி எழுதிருக்கலாம், அவங்களோட ஸ்கோர் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், அவங்க வந்து கம்மியான ஸ்கோரா இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய ஸ்கோர் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க வந்து இப்போ ராணி லட்சுமி பாய் சென்ட்ரல் அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோடைய அபிஷியல் வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணி வச்சா வந்து நமக்கு வந்து இப்ப அடுத்து நமக்கு கவுன்சிலிங் அவங்க வந்து எலிஜிபிள்னா வந்து கூப்பிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம்.
3: உடனே ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன சார்?
4: உடனே ஜாயின் பண்ணிக்கலாம்.
3: இம்பார்ட்டன்ஸ்
4: என்னன்னா டேட், நமக்கு அக்டோபர் 12th
3: வரைக்கும்
4: தான்.

0: கிடைக்கும்னா அதுல வந்து நம்ம பாக்கணும்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா 12th முடிச்சிருக்கணும், 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், நெட் சாரி நீட் எக்ஸாம் வந்து கொடுத்திருந்திருக்கோம். இந்த வருஷம் நீட் எக்ஸாம் கொடுத்து உங்களுக்கு ஒரு ஸ்கோர் இருக்கும்ல, அந்த ஸ்கோரை வந்து அவங்க அப்லோட் பண்ண வேண்டியதான். அவ்வளவுதான் இதுல ப்ரொசீஜர்ஸ்.
1: கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அந்த டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் ஆயிருக்கு. பட் ஆனா இது வந்து ஸ்டேட் யூனிவர்சிட்டி கிடையாது, இப்ப வந்து தமிழ்நாடு ஸ்டேட் யூனிவர்சிட்டி இது அந்த மாதிரி கிடையாது. இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாக்கு கீழே வரக்கூடிய ஒரு சென்ட்ரல் மத்திய வேளாண் பல்கலைக்கழகம் இது.
2: ஓகே ஓகே, இது இல்ல சார் நான் கேக்குற ஸ்டேட் வந்து எந்த மாநிலத்துல இது இப்ப லொகேட் ஆயிருக்கு?
1: இது லொகேட் ஆகிறது வந்து நமக்கு வந்து உத்தரப்பிரதேசத்துல இருக்கு.
2: உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. ஓகே ரைட். ஓகே ஓகே,
1: உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. நமக்கு வந்து வெரி கனெக்டிவிட்டி, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை நினைச்சு நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டாம், வேற ஸ்டேட் நினைச்சு ஒரி பண்ணிக்க வேண்டாம்.
2: தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் கூட தாராளமாக வரலாம், ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்கிறவரே ஒரு தமிழ்நாட்டு சேர்ந்தவர் தான், டாக்டர் கணேஷ்குமார். அங்கே சயின்டிஸ்டாக இருக்கிறாரு, அதனால் அங்கேயே தாராளமாக போய் படிக்கலாம். அது ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் நம்ம படிக்கிறதுங்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம். கண்டிப்பா
1: கண்டிப்பா, நம்ம இப்ப தமிழ்நாட்டுல இருந்து பெரிய அளவுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே போய் படிக்கிறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க,
2: பயப்படுறாங்க
1: தயங்குறாங்க. ஆனா அப்படி இல்ல, இப்ப நான் ரொம்ப ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இதெல்லாம் வந்து ஒரு ஒரு மத்திய அரசு கீழே வந்து டைரக்டா மினிஸ்ட்ரி கீழே படிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி.
2: நிச்சயமா சார்,
1: நம்ம மக்களுக்கு வந்து கண்டிப்பா இது தெரியணுங்கிற இதுலதான் வந்து நம்ம இப்ப பெரிய எஃபர்ட்ஸ் எடுத்து காலேஜும் இது பண்ணிட்டு இருக்காங்க, யூனிவர்சிட்டியும் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து இப்ப நிறைய பேருக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து வெட்டினரி சீட் கிடைக்கிறதோ இல்ல வந்து அக்ரிகல்ச்சர் சீட் கிடைக்கிறதோ ஒரு பெரிய குதிரை கொம்பா இருக்கு.
2: ஆமா,
1: பட் ஆனா வந்து இப்ப பாருங்க, நமக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் ஓபன்ட் அ வெரி நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு நீட் ஸ்கோர் இருந்தாலே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்
2: சார். இப் யூ டோன்ட் மைண்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் சொல்லலாமா சார்?
1: கண்டிப்பா சொல்லலாம்.
2: சொல்லுங்க சார்,
1: மொபைல் நம்பர் நான் சொல்றேன், அதுக்குன்னு கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க.
2: அந்த அந்த கோஆர்டினேட்டர் நம்பரும் சொல்லலாம் சார், ரெண்டு நம்பரும் சொல்லுங்க சார் ப்ளீஸ்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, ஒரே நிமிஷம்.
2: டாக்டர் கணேஷ்குமாருடைய நம்பர் முதல்ல, அப்புறம் வந்து அந்த கோஆர்டினேட்டர் நம்பர் அடுத்தது. மக்களே, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அருமையான ஒரு வாய்ப்பு இது. நம்ம பகுதியில் நமக்கு வந்து இப்போ பிபிஎஸ்சி வெட்டினரி சயின்ஸ் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுற மக்கள் நீட் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா அந்த ஸ்கோரோட உடனடியாக அதில் அப்ளை பண்ணலாம். ராணி லக்ஷ்மிபாய் சென்ட்ரல் அக்ரிகல்ச்சுரல் யூனிவர்சிட்டி, இதில் வந்து காலேஜ் ஆஃப் வெட்டினரி அண்ட் அனிமல் சயின்சஸ் இருக்குது, அதில் வந்து நீங்கள் தாராளமாக சேர்ந்துக்கலாம். உங்கள் நீட் ஸ்கோரை மட்டும் போட்டு இந்த வெப்சைட்டில் போய் உள்ளே போட்டிங்கன்னா உடனடியாக நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணி போட்டுடலாம். லாஸ்ட் டேட் 12/10/2026 வர்ற திங்கட்கிழமை. வெளியில் வெளி ஸ்டேட்டில் போய் படிக்கலாம், நமக்கு ஒரு 100 லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும், நல்லது ஒரு எக்ஸ்போஷர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் கம்மியாக இருக்கும், ஸ்காலர்ஷிப் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு டாக்டர் கணேஷ்குமார் சொல்கிறாரு. சார், உங்களுடைய ஃபோன் நம்பர் அண்ட் கோஆர்டினேட்டர் ஃபோன் நம்பர் ப்ளீஸ்.
1: நான் என்னோட ஃபோன் நம்பர் சொல்றேன், எழுதிக்கோங்க.
2: 7339 7339 2727 2727 17 17. இது வந்து டாக்டர் கணேஷ்குமார் நம்பர், 7339 2727 17. இதில் தொடர்பு போனீங்கன்னா இன்னும் நிறைய விளக்கங்கள் இது பற்றி, இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் என்னென்ன வாய்ப்பு இருக்குது, எப்படி என்னென்னலாம் படிக்கலாம், எப்போல்லாம் இதுக்கான அட்மிஷன்ஸ் டைம் அப்படிங்கிறதெல்லாம் சார் நிச்சயமாக நம்முடைய தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு கைட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறார். வேற இன்னொரு கோஆர்டினேட்டர் நம்பர் தரீங்களா சார்?
1: கோஆர்டினேட்டர் நம்பர், அதுவும் தமிழ்நாட்டுல இருந்து 2-3 கோஆர்டினேட்டர்ஸ் இருக்காங்க. அதுல நான் முக்கியமான ஒரு சீனியர் மேடமோட நம்பரே தரேன், நீங்க அவங்க பேசிக்கலாம். அவங்க பேரு பிரசன்ன வதனா.
2: சரி,
1: அவங்க வந்து வெட்டினரி பேத்தாலஜில ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். அவங்க நான் அவங்க நம்பரையும் தரேன்
2: சொல்லுங்க.
1: 9568 9568 3198 3198 04 04.
2: கண்டிப்பா சார்,
1: இவங்க வந்து டாக்டர் பிரசன்னவதனா,
2: பிரசன்னவதனா
1: ஒன் ஆஃப் தி கோஆர்டினேட்டர் தான்.
2: ஓகே சார்,
1: நான் இன்னொரு நம்பரும் தரேன், அதையும் வந்து நீங்க வந்து இதுக்கு வச்சுக்கலாம்.
2: சொல்லுங்க சார்,
1: இன்னொரு நம்பர் நான் வந்து உங்களுக்கு தரேன், அதையும் நீங்க ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கோங்க. இவர் பேர் வந்து கொம்பையா பாண்டியன், இவரும் வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஒர்க் பண்ற ஒரு சயின்டிஸ்ட் தான் இங்க.
2: சரி,
1: 7869 7869 6523
2: 7575

0: ஓகே சார், ஓகே ஓகே.
1: நீங்க வந்து இவங்க பிரசன்னா மேடத்தையும் கொம்பையா பாண்டியன் சாரையும் நீங்க காண்டாக்ட் பண்ணாலே அவங்க அவங்க ரெண்டு பேருமே வெட்டினரியில இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்
0: தான், கோஆர்டினேட்டர்ஸ். அதனால அவங்க நிச்சயமா நல்லபடியா அவங்கள வழிகாட்டுவாங்க.
1: ஆமா ஆமா, அவங்க ரெண்டு பேரும் தான் கோஆர்டினேட்டர்ஸ் இதுக்கு, நீங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கலாம்.
0: ஓகே சார், ஓகே, நல்ல அருமையான தகவல் சார். நிச்சயமா தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டில் இப்போ பிளஸ் டூ முடிச்சுட்டு நீட் எழுதின ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வழிகாட்டியாக நீங்கள் சொன்ன கருத்துக்கள் இருக்குங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை. மக்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். டாக்டர் பாண்டியன், கும்பையா பாண்டியன், 7869652375. இன்னொரு நம்பர் கோஆர்டினேட்டர் டாக்டர் பிரசன்னவதனா, 9568318804. இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இன்னும் விளக்கங்கள் பெறுங்கள். வெளி ஸ்டேட்டில் போய் ஒரு வெட்டினரி சயின்ஸ் படிச்சுட்டு வரலாம், நல்ல வாய்ப்பு இருக்கும். அதுவும் ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, வாய்ப்பை நழுவ விடாதீர்கள். 12/10/26 லாஸ்ட் டேட். ஓகே சார்,
1: தேங்க்யூ
0: சார், தேங்க்யூ. டாக்டர் கணேஷ்குமார் அவர் தான் இணைப்பில் வந்தார், சயின்டிஸ்ட்டு, அங்கே ஒர்க் பண்ணுறவர் தான். நிச்சயமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போனாங்கன்னா இவருடைய உதவி நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும், வழிகாட்டுதலும் கிடைக்கும்.
1: நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நிறைய பேர் இங்கே சயின்டிஸ்டாக இருக்கிறோம். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வர்றதுக்கு நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருக்கும், என்னடா வெளி ஸ்டேட்டில் போய் படிக்கணுமேனா அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. நல்லபடியாக இங்கே வந்து உங்களை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நல்லபடியாக பார்த்துக்கோம்.
0: ஓகே சார், டன் டன், அருமையான கருத்து.
1: தேங்க்யூ,
0: தேங்க்யூ, தேங்க்யூ சார்,
1: தேங்க்யூ.
0: இது உங்களுடன் நிகழ்ச்சி பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனைகள். இந்த நிகழ்ச்சியில் யார் வேணும்னாலும் வந்து உங்களுடைய கருத்துக்களை, விவசாயம் சம்மந்தப்பட்ட கருத்துக்களை பதிவு செய்யலாம்.
2: ஸோ ஒரு சின்ன பிரேக் போயிட்டு,
0: பிரேக் வேணும், அடிக்கடி பிரேக் கேட்குறாருங்க அவர்.
2: மன்னிச்சுக்கோங்க நேயர்களே, நீங்களும் எஸ் நேயர்களே, ஒரு சின்ன பிரேக் போயிட்டு பண்ணைக்கும் இல்லத்திற்கும் நிகழ்ச்சி வந்து தொடர்ந்து கேட்கலாம். இணைந்திருங்கள், இது ரெயின்போ எஃப்எம் 101.4. எல்லாமே எஸ் எம் தோல்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

Tribu FM, no te mordes por el lado. நேயர்களே, நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஸ்டுடியோ கலக்கல். நேரம் சரியாக 11:39 நம்ம மைட்டருக்கு கேட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி ரெயின் வழக்கம் 101.4 இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுலு சார். ஆக்சுவலி நேயர்கள் வந்து நிறைய பேர் வந்து லைனில் காத்துட்டு இருக்காங்க, போயிடலாங்களா?
1: போயிடலாமே.
0: வணக்கம் சொல்லுங்க, யார் இங்கே பேசுறீங்க? ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க?
2: வணக்கம்.
1: வணக்கம்,
2: ராமநாதபுரம் சாத்தன்குடியிலிருந்து முருகன்.
1: முருகன் ஐயா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோம் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். சாத்தங்குடி முருகனையா, என்ன சொல்ல போறீங்க?
2: புது தண்டு இருக்குல்ல, அந்த மாதிரி நெல்லி மரம் அந்த மாதிரி இருக்குல்ல, அது எங்க போயில வச்சு அந்த மாதிரி வருமா சார்? அதுங்க அது
1: எந்த கன்று வச்சீங்கனாலும் எந்த இடத்துல வேணும்னாலும் வரும். உங்களுடைய மண் கண்டம் நல்லா இருந்துச்சுன்னா. மண் கண்டம் இருக்கணும், ஒரு 2 அடி 3 அடியாச்சும் 4 அடியாச்சும் மண் கண்டம் இருக்கணும் அடியில, அப்பதான் மரப்பயிர்கள் வரும். சின்ன செடி கொடிகளா இருந்தா 2 அடி மண் கண்டம் இருக்கணும். மண் கண்டம் இருக்கான்னு பாத்துக்கணும். வெட்டினா பாறை வந்துச்சுன்னா அதுல போய் வச்சீங்கன்னா வராது. என்ன வேறு உங்களுக்கு போகணும் இல்ல உள்ள? அது அது இருந்தா அதுல வரும், அதுல உங்களுக்கு வேறு வந்து அப்படியே தொலைச்சிட்டு போகும். சின்ன சின்ன கல்லா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இருக்காது, 6 அடி 1 அடி கல்லா இருந்தா கூட போயிடும். பெரிய பாறாங்கல்லா இருந்துச்சுன்னா அதுல வராது. போடலாம் செம்மண்ணு, அதுல இருந்து எடுத்த மண்ணு, அப்புறம் வந்து கொஞ்சம் இயற்கை உரம், சாணி குப்பை அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் இயற்கை உரத்தையும் சேர்த்து போட்டுங்க. வைக்கலாம் நெல்லி மரம், ரெண்டுமே வைக்கலாம், தாராளமா வைக்கலாம். ஆமாங்க,
2: தரையை
1: கூட நினைக்காது போல இருக்க.
2: ஒரு
0: ஒரு சின்ன பிரேக் போயிட்டு
1: அடுத்த எடுத்துங்க, நீங்கள் எடுத்தது போக
0: தான். எஸ் நேயர்களே, இணைந்திருங்கள் பண்மைக்கும் இல்லத்துக்கும் ஆலோசனை நிகழ்ச்சியை வந்து தொடர்ந்து கேட்போம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளக்கல் நேரம் சரியா 11:42 ஆயிட்டு கேட்டிருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுல எஸ் 101.4 உங்களுடன் ரெயின்போல பண்ணிக்கும் இல்லத்திற்கும் மலசு நிகழ்ச்சி தான் இணைந்திருக்கீங்க. அடுத்த காலர் யாருன்னு பார்த்துருவோம். வணக்கம்.
3: யார்?
4: ஹலோ.
3: ஹலோ
4: சார்.
3: வணக்கம்.
4: அன்பராணி பேசுறேன், வண்ணாரப்பேட்டையில இருந்து.
3: சொல்லுங்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
4: நல்லமாக இருக்கிறோம். எங்க வீட்டு செடிதான் அந்த ஒண்ணுக்கு மேல நிறைய தரமாட்டேன். இப்ப பாருங்க, நிறைய பூத்துட்டு இருக்கு. அந்த மாதுளம் செடி ஒரே ஒரு காய் மட்டும் வந்திருக்கு. அதை எக்ஸ்டென்ஷன் கொஞ்சம் விரிவா எனக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க.
3: மாதுளம் செடி முதல்ல எங்க வாங்கினீங்க?
4: நான் வாங்கல, வீட்டுல நாங்களே போட்டதுதான் சார்.
3: அதுவா வந்துச்சு?
4: ஆமா சார்.
3: அதனால அதுவே தவறு. ஒட்டு செடி வாங்கி வைக்கணும். எப்பயுமே பழமர கன்றுகள் ஒட்டு கன்றுகள் வாங்கி
4: வச்சீங்கன்னா செடி பாருங்களேன், செம்மையா இருக்குது. பூக்கள் எல்லாம் அத்தனை வந்திருக்குது.
3: சரி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. இப்ப இருக்கிற இதுல

0: அது வச்சு எவ்வளவு நாளாச்சு?
1: அதாயிடுச்சு, ஒரு 2 இயர்ஸ் ஆயிருக்கும்.
0: 2 இயர்ஸ் ஒன்னு கூட, இன்னொரு 6 மாசம் கழிச்சு கூட விடலாம். இப்பயே என்ன பண்ணுங்க, அதுல இருக்கிறதுல ஒரு 10 பூவை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் உருவி எடுத்துருங்க
1: சார். எனக்கு அதுவாவே ஒதுந்துரும் மேக்சிமம். ஆனா வந்து வந்திருக்கு ஒரே ஒரு காய், நல்ல கொஞ்சம் வர பரவாயில்லாம வந்திருக்கு. இது கொஞ்சம் இன்க்ரீஸ் கொஞ்சம்
0: மாதுளையிலயும் சரி மாஞ்செடியிலயும் சரி இருக்கிற பூக்கள் எல்லாம் பிஞ்சுகளாச்சுன்னா மரம் தாங்காது, அதனால ஓரளவுக்கு தான் அதுல நம்ம விடணும். இப்ப மா பொறுத்த வரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பெரிய மரம், அதனால அது ஓரளவுக்கு நிறைய கொடுக்கும். மாதுளை வந்து சின்ன செடி, குறுமரம் கூட கிடையாது, அது சின்ன கொஞ்சம் ஒரு ஒரு மீடியமான ஒரு செடி தான் அது. அது வந்து மரம் கூட கிடையாது இல்லைங்களா, அதனால் அதில் இருக்கிற பூக்கள் எல்லாம் பிஞ்சுகளாச்சுன்னா மரம் தாங்காது. ஒன்று இன்னொன்று, எல்லா ஒரு ஒரு மரத்தில் ஒரு 10 காய் 20 காய் தான் வரலாம், 50 காய் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், 50 வந்து காயாக தான் இருக்கும், கனியாக இருக்காது, உள்ளே வந்து மணி இருக்காது. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா அது உதுத்து விடுங்க.
1: இல்ல ஏற்கனவே 2 வந்தது சார், நல்ல டேஸ்டியா இருந்தது அந்த காய். நாங்க நானே என் சன் எல்லாம் சாப்பிட்டோம், நல்ல கொஞ்சம் வந்தாலும் ஒரு டேஸ்டியா இருந்தது. ஆனா வந்து பருமன் ஆக மாட்டேனது, அந்த குட்டியா வருது.
0: அதுக்கு தான்மா அதை உதுத்து விடுங்கன்னு சொல்றேன்.
1: உதுத்து விட்டுறேன்.
0: உதுத்து விட்டு ஒரு 10
1: வைக்கணுமா? அந்த
0: 10 பூ அல்லது 15 பூவை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லா பூவையும் உதுத்து விட்டுருங்க. ஒண்ணு இன்னொன்னு, உங்களுடைய மரம் வந்து இன்னும் சின்ன மரம் தான், இதுவே பிஞ்சில பழுத்துக்கிட்டு இருக்கு. 2 வருஷத்துல வந்து காய் காய்க்க அனுமதிக்க கூடாது, 2.5 வருஷம் 3 வருஷம் ஆகணும். ஒன்று அடுத்தது கீழே என்ன பண்ணுங்க, நீங்க கேட்ட கேள்விக்கு வர்றேன். கீழே வந்து நிறைய இயற்கை எரு, சாணி குப்பை இருந்தா போடுங்க, அப்படி இல்லைன்னா மண்புழு உரம் ஒரு 4 கிலோ வாங்கிட்டு வந்து அடியில போட்டு நல்லா கொத்தி விடுங்க. கொத்தி விட்டு தண்ணி விடுங்க. இதை செஞ்சீங்கன்னா கொஞ்சம் அடியில் மண்ணில் உங்கள் மண்ணில் என்ன சத்துக்கள் இருக்குங்கிறது தெரியாது உங்களுக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாங்கும் போதே ஒரு ஒரு 10 கிலோவாக மண்புழு உரம் வாங்கிக்கிங்க. எங்கே கிடைச்சாலும் நல்லதாக வாங்கிட்டு வந்து வச்சுருங்க. வீட்டில் வச்சிங்கன்னா அது ஒன்றும் வீணாக போகிற பொருள் கிடையாது, அது பட்டி இருக்கலாம். நீங்கள் மாதுளைக்கு ஒரு 2-3 கிலோ அல்லது 4 கிலோ கூட போடலாம். போட்டுட்டு எங்கெல்லாம் காய்கறி பயிர்கள் சாகுபடி பண்ணுறீங்களோ அந்த இடத்துலலாம் இந்த மண்புழு உரத்தை மேலாக போட்டு விட்டு தண்ணியை விட்டுருங்க. பண்ணிடுங்க. கூடவே முடிஞ்சதுன்னா வேப்பம் புண்ணாக்கு கிடைச்சா வாங்கிட்டு வந்து வச்சிருங்க. அது வந்து உங்களுக்கு வேப்பம் புண்ணாக்கு, நல்ல வேப்பம் புண்ணாக்கு வாங்கிட்டு வந்து வச்சிட்டீங்கன்னா மோந்து பார்த்தீங்கன்னா நல்ல வாசனை அடிக்கும், பயங்கர வாசனை, காரமான வாசனையா இருக்கும். அந்த மாதிரி வேப்பம் புண்ணாக்கு
1: தான் பாத்துருக்கேன், அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த கடலை புண்ணாக்கெல்லாம் இருக்கும்,
0: கடலை புண்ணாக்கு விட வேப்பம் புண்ணாக்கு ரொம்ப முக்கியமானது. அதுல இருக்கிற அந்த கசப்பு வந்து உங்க மண்ணில் இருக்கிற வேர்ப்புழுவோ அல்லது நூறுப்புழுவோ ஏதாச்சும் இருந்தனாலும் கரையானவர் இருந்தாலும் அதை கட்டுப்படுத்திடும்.
1: பப்பாளி
0: மரம்
1: அது கூட 2 வருஷம் தான் சார். நீங்க சொன்ன மாதிரி குட்டியிலே எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வந்துட்டு
0: இருக்கு. ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிறோமா, எப்ப மா பழமரக்கன்று நம்ம தோட்டத்துல வச்சாலும் ஒட்டுக்கன்றுகள் தான் வைக்கணும், இல்லட்டா அது மரமா நிக்கும், இல்லட்டா நாம நினைக்கிற காய்கள் கனிகள் கொடுக்காது.
2: இணைப்புல
0: இருக்கீங்க?
3: வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர் இப்பதான் முதல் காலரா வரீங்க?
3: ரொம்ப நாள் ஆச்சுல
0: பேசுறது. பேசல சொல்லுங்க சந்திரசேகர்.
3: மகிழ்ச்சி, எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் தம்பி.
3: மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஐயா, நீங்க இந்த இப்ப மாம்பழம் அப்படிங்கிற சீசன் வரும்போது அந்த மாம் மரத்துல இருக்கக்கூடிய அந்த மாங்காய் அது வந்து சில இடங்கள்ல வந்து பயங்கரமா புளிக்கிறது, அதே மாதிரி பழுக்கிறது அப்படிங்கிறது சீக்கிரமாகவே பழுக்காம லேட்டா பழுக்கிறது, இதற்கு என்ன காரணம்? அந்த புளிப்பு அப்படிங்கிறது சிலதுல அதிகமா இருக்கு, சிலதுல கம்மியா இருக்கு, இது ரகத்துல வேறுபடுமா அல்லது எப்படி, அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: புளிப்பு அதிகமாக இருக்குங்கிறது வந்து அதனுடைய குணம், எந்த ரகமோ அந்த ரகத்தினுடைய குணம் அது. ஒட்டுக்காய்கள் வச்சிங்கன்னா அதனுடைய புளிப்பு கம்மியாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது இல்லாமல் பழத்துக்கு ருசி வேணும்னு கேட்டிங்கன்னா சாய்ஸ் வெரைட்டின்னு சொல்லுவாங்க, அல்ஃபோன்ஸா, பங்கனப்பள்ளி,
3: ஓகே,
0: நீலம், நீலம் கூட புளிக்கும் உங்களுக்கு, மல்லிகா, அந்த மாதிரியான சாய்ஸ் வெரைட்டிக்கு போனீங்கன்னா நல்லாயிருக்கும், புளிக்காது, பழம் ருசி நல்லாயிருக்கும். அந்த மாதிரி சாய்ஸ் வெரைட்டிக்கு தான் போகணும். ஒன்று இன்னொரு கேள்வி என்ன கேட்டீங்க?
3: மாங்காய் வந்து மாம்பழமா பழுக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அது அப்படியே மாமரத்து

0: விட்டுருணுமா அல்லது எடுத்து பழுக்க வைக்கிறது கூடாதுன்னு
1: எடுத்து பழுக்க வைக்கலாம். உடனே ஒன்று மா அந்த மா மரத்தில் இருக்கக்கூடிய காய் வந்து பச்சை கலரில் இருக்கிற காய் வந்து லேசாக மஞ்சள் திரும்பும்.
0: ஆ மஞ்சளாக
1: திரும்பும். திரும்புகிற நேரத்தில் என்ன பண்ணணும், அதை பறிக்கணும். பறிக்கிறது கீழே விழக்கூடாது.
0: ஓ
1: கீழே விழுந்துச்சுன்னா அடிபட்டுச்சுன்னா அந்த இடத்துல அழுகி போயிடும். அதனால் கீழே விழாதபடி படிக்கிறதுக்கான இப்போ பறிக்கிறதுக்கான உபகரணங்கள்லாம் போயிருக்கு. அந்த மாதிரி உபகரணங்களை வாங்கி அதை பறித்து நீங்கள் பழுக்க வைக்கலாம். வைக்கலில் போட்டு வச்சிங்கன்னா
0: பழுத்துரும். வைக்கல
1: அந்த மாதிரி பழுக்க வச்சிடலாம். ஓகேவா?
0: நன்றி.
1: 11:49
2: ஒரு சின்ன
1: பிரேக். பிரேக்கு
2: நேயர்களே, நீங்களும் கோச்சிக்காதீங்க. ஒரு சின்ன பிரேக் மட்டும் போயிட்டு ஷோ வந்துடலாம். கண்டிப்பாக ஸ்டே டியூன் எடுத்து தெரியும். 101.4 எல்லாமே எப்பவுமே சமதூள்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாம் சரியா 11:50 ஆயிட்டு இருக்கு. இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே இப்போ மிஸ் ஆமது 101.4 உங்களுடன் ரெயின்போல பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனை நிகழ்ச்சி தான் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். அடுத்த
3: நேர் யார் சார்?
4: யார்? வணக்கம்
3: வணக்கம் வணக்கம் வணக்கம். யாருங்க? வாரியங்காவல். குடுக்காம எங்க போடுவோம்? நீங்களே எடுத்துக்க வேண்டியதுதான். நீங்களே எடுத்துக்க வேண்டியதுதான். உங்களுக்கு குடுக்காம எங்க போய்டுவோம் நாங்க?
4: குடுக்காம போக மாட்டீங்க. சிறப்பா சிறப்பா நெஞ்சு சிறப்பு நடத்திட்டு இருக்கீங்க.
3: நீங்க எல்லாம் வர்றதுதான் சிறப்பு.
4: என்னங்க ஐயா?
3: நீங்க எல்லாம் வர்றதுதான் சிறப்பு.
4: அப்படி கிடையாது.
3: என்ன செய்யணும்யா? புங்க மரத்துல என்ன பிரச்சனை?
4: பூச்சி வந்துட்டே
3: இருக்கு. மரத்துல பூச்சி வருதா? எந்த இடத்துல? தண்டுல வருதா இலையில வருதா? எதுல இருக்கிறதுனால? அரளியா? அரளியில இருக்கும். அரளியில புழு வரும்.
4: மாமரம் கருகிட்டு வருது. பூலாம் கொட்டிட்டு கிடக்கு. கோவில்ல தான் இருக்குங்க. ஆனா கொட்டிக்கிட்டே கிடக்கு. பூ வருது, கருகுது. என்ன செய்யலாம் சொல்லுங்க.
3: முதல்ல வந்து புங்கனுக்கு வந்துற புங்கன்ல வந்து புழு வருதுங்கிறதுக்காக நம்ம மருந்து அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மரம் தானே, ஒன்றும் ஆகாது. அது தன்னை பார்த்துக்கொள்ளும். ஆமாம். நீ இன்னொன்று, மாமரம், மாமரத்தில் இப்போ வந்து நீங்கள் கவாத்து பண்ணி விட்ருங்க. வெட்டி விடணும். செப்டம்பர் அக்டோபரில் குறுக்கு நெடுக்கமாக போகிற கிளைகளை வெட்டி விட்ருங்க. வெட்டி விட்டுட்டு டிசம்பரில் லேசாக பூக்கள் வர ஆரம்பிக்கும். பூக்கள் வர ஆரம்பிச்சதுன்னா அந்த நேரத்தில் ஏதாச்சும் ஒரு மருந்து தெளிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு மரம் தான் இருக்குன்னா வேப்பெண்ணை தெளிச்சு விட்ருலாம். போதுமானது. ஆமாம். அந்த வேப்பெண்ணை தெளிச்சு ஒரு மரத்தில் இருந்துன்னா வேப்பெண்ணை தெளித்தாலே அதில் இருக்கிற புழு பூச்சிகளை கட்டுப்படுத்திடலாம்.
4: ஓகே.
3: ஆமாம். இல்லை கட்டுப்பாடு ஆக மாட்டேங்குது சார் நினச்சிங்கன்னா ஏதாச்சும் ஒரு கொஞ்சம் மைனரான குறைவான எஃபெக்ட் உள்ள மேலத்தியான் போன்ற மருந்துகளை தெளித்து விட்றலாம். ஒரு லிட்டர் தண்ணிக்கு 3 மில்லி அல்லது அதிகபட்சம் 4 மில்லி. 4 மில்லி கூட தேவையில்லை, 3 மில்லியே போதுமானது. அந்த மாதிரி மருந்துகளை பூக்கள் வந்த பிறகு லேசாக தெளிக்கணும். தெளிச்சு விட்டிங்கன்னா அதில் இருக்கிற புழுக்களை நம்ம கட்டுப்படுத்திடலாம். பூக்களே பிடிக்கல அப்படின்னா யூரியா கரைசல் தெளிக்கணும்.
4: தென்னையில்
3: குறும்ப கொட்டும்.

0: ஒட்டிகிட்டு இருக்கு. அதுக்கு
1: பிரயோஜனம் இல்லை.
0: அதுக்கு காரணம் வந்து நம்ம கீழே வந்து நுண்ணூட்டச்சத்து கொடுக்காமல் இருக்குது. தண்ணியும் கொடுக்கணும். ஆமாம், 50-60 லிட்டர் ஒரு நாளைக்கு இப்போ கொடுக்கணும் நீங்கள். ஏன்னா வெயில் கடுமையாக தான் இருக்குது. 80 லிட்டர் சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு, ஒரு லிட்டர் ஒரு மரத்துக்கு தண்ணி 50-60 லிட்டராச்சும் இப்போ நீங்கள் கொடுக்கணும். அது ஒன்று.
1: நீங்கள் சொல்கிற மாதிரி 104 போகும்போது மோட்டர் போட்டு அடிச்சு விட்டுலாங்க.
0: ஆமாம், அடிச்சு விடுங்க.

0: ஆமாம் அடிச்சு விடுங்க. இன்னொன்று கீழே நுண்ணூட்ட கலவை கொடுங்க.
1: ஓகே ஓகே.
0: உங்கள் பகுதியில் நீங்கள் ஜெயங்கொண்டம் தானே போகணும்? ஜெயங்கொண்டம். ஜெயங்கொண்டத்தில் ஒரு டெப்போ இருக்கு, ஆனால் இப்போ ரொம்ப அதை கொண்டு அவுட்டரில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேளாண்மை உதவி இயக்குனர் அலுவலகம் இருக்கும் அதில். இல்லட்டா நம்ம டெப்போவில் போய் தென்னைக்கான நுண்ணூட்ட கலவை வேணும்னு கேளுங்க. ஒரு கிலோ தருவாங்க, ஒரு கிலோ பேக்கில் தருவாங்க. முன்னாடி 30 ரூபா வித்துக்கிட்டு
1: இருந்துச்சு.
0: ஆ அங்கே தான் இருக்குது, அவுட்டரில் இருக்குது. அதனால் அது ஒரு கிலோ வாங்கிக்கிங்க, 50 ரூபா இருக்கும். இப்போ அதை வாங்கி அந்த தென்னைக்கு மரத்தை சுற்றி நல்லா கொத்தி விட்டு வச்சு தண்ணி விட்டுருங்க. நன்றி நன்றி. வணக்கம்.
2: குளஞ்சிநாதன் வாரியங்காவல், 11:55. எஸ் அடுத்த காலர் வந்து நேப்பில் வராங்க.
0: யாரு? வணக்கம். வந்துட்டு போயிட்டாரு. ஆமாம் வருவாங்க போவாங்க, வந்துட்டு வந்துட்டு போவாங்க. பாருங்கள், நிறைய நேயர்கள் டெல்லி திருவள்ளூர் செந்தில்குமார் பல்லாவரம் அவர் தான் பேசிகிட்டே இருந்தால் தான் வந்துட்டு உடனே கட் ஆகிடுச்சு. செல்வம் கீழ் விசாரம், அதுக்கப்புறம் டாக்டர் கணேஷ்குமார் ஜான்சிலேருந்து வந்தார். அவர் நல்ல ஒரு அருமையான தகவல் சொன்னார். சென்ட்ரல் யூனிவர்சிட்டி அங்கே ஒரு அட்மிஷன்ஸ் பற்றி சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகன் சாத்தங்குடி, அன்புராணி வண்ணாரப்பேட்டை, சந்திரசேகர் காட்பாடி மாம்பழம், குளஞ்சிநாதன் வாரியங்காவல், இவங்கெல்லாம் நல்ல பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிட்டாங்க. இந்த நேயர்களோடு இன்னொரு நேயர் வருவாங்களா? இல்லை, அதனால் ஒரு பாட்டு கொடுக்குறீங்களா?
2: கண்டிப்பாக சார். எஸ் நேர்களே, இந்த பண்ணைக்கும் இல்லத்திற்கும் ஆலோசனை நிகழ்ச்சி வந்து ரொம்பவே சிறப்பாக போச்சு அப்படின்ட்டு சொல்ல நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷனாக இருந்தது. அண்ட் தென் சரவணன் சார் அவர்களுமே நிறைய விஷயம் வந்து பகிர்ந்துட்டாங்க. உங்களுக்குமே அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எஸ் நானும் இதோட இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடப்பெற நேரம் வந்தாச்சு. மீண்டும் நான் உங்களை வந்து ஒரு மணிக்கு சந்திக்கிறேன். ஸோ கடைசியாக ஒரே ஒரு பாட்டு மட்டும் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணிக்கிறேன். கவி அவர்களுடைய வரிகளில் தேவிஸ்ரீ பிரசாதுடைய இசையில் தேவிஸ்ரீ பிரசாத் அவர்கள் பாடிய பாடல் சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்தில் ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் வச்சுருந்தேன் வழக்கம் 101.4 எல்லாமே எப்போ மெஸ் அமதுவில்லை.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேரம் 12 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களிலும் இந்திய விமான படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்குரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நம் நாட்டின் நீர் மேலாண்மை திட்டங்கள் உலகிற்கே வழிகாட்டியாக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 6G தொழில்நுட்ப சேவைகளை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழும் என்று தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரி குழுமத்தின் கூட்டம் தற்போது புதுதில்லியில் நடைபெற்று வருகிறது. இந்திய பத்திரிகை குழுமத்தை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. பிரபல திரைப்பட நடிகர் நானா படேகர் இன்று கோவாவில் காலமானார். அவரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். டெங்கு காய்ச்சல் பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக மாநில அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தவிர்க்க சந்தர்ப்பவாத அரசியலை கடைபிடிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் நிதியம் ஒன்றை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அத்துறையின் மேம்பாட்டிற்கு உதவிடும் என்று பிஜேபி கூறியுள்ளது. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணியை தனியாருக்கு வழங்கும் முடிவினை தவிர்க்க அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சூர்யா கரிஷ்மா தாமிரி, ஷ்ருபி முண்டடா, கின்பால் சோனா, அனேரி கோட்டக் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: நேரம் 12:02. இனி தொடர்வது
3: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் கேட்க இருக்கும் திட்டம் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, அதாவது பிரதம மந்திரி ஆயுளொளி காப்பீட்டு திட்டமாகும். ஒரு குடும்பத்தின் ஒளியாக திகழும் ஒரு தலைவன் அல்லது தலைவி அல்லது உழைக்கும் நபர் திடீரென எதிர்பாராத விபத்திலோ அல்லது மரணத்தினாலோ அவர்களை விட்டு பிரியும் பொழுது அவர்களுக்கு ஒரு பொருளாதார அரணாக இருக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் இந்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு மாபெரும் சமூக பாதுகாப்பு திட்டம்தான் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா. சாதாரண மற்றும் ஏழை எளிய மக்களும் எவ்வித தடையுமின்றி குறைந்த செலவில் ஆயுள் காப்பீட்டு பாதுகாப்பை பெற வேண்டும் என்பதற்காகவே அரசாங்கம் இத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இத்திட்டம் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் கடந்த மே 9 2015 தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தில் யார் சேரலாம்? வங்கி அல்லது தபால் நிலைய சேமிப்பு கணக்கு வைத்துள்ள 18 முதல் 50 உட்பட்ட எந்த ஒரு இந்திய குடிமகனும் இதில் இணையலாம். ஆண்டு சந்தா தொடர்ந்து செலுத்தப்பட்டால் 55 வரை காப்பீடு தொடரும். இத்திட்டத்தின் பலன்களை பெற ஆண்டுக்கு வெறும் 436 ரூபாய் மட்டுமே செலுத்தினால் போதுமானது. எந்த ஒரு காரணத்தினாலும் எதிர்பாராத மரணம் ஏற்படும் பட்சத்தில் குடும்பத்திற்கு சுமார் 2 லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகையாக வழங்கப்படுகிறது. தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை நாடு முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இத்திட்டத்தில் இணைந்துள்ளனர்.

இதன் மூலம் கியூமுலேட்டிவ் என்ரோல்மெண்ட்ஸ் சுமார் 28 கோடிக்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது. மக்களின் நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும் இது போன்ற திட்டங்கள் தடையின்றி இயங்க மத்திய அரசு தொடர்ச்சியான பட்ஜெட் மற்றும் நிதி ஒதுக்கீடுகளை வழங்கி வருகிறது. அனைவருக்கும் காப்பீடு என்ற இலக்கை அடைய இந்த நிதி பேருதவியாக அமைகிறது. நேர்களே, நீங்கள் இத்திட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை அறிய jansuraksha.gov.in அதாவது jansuraksha.gov.in என்ற தளத்தில் சென்று மேலும் விவரங்களை அறிந்து கொள்ளலாம். கட்டணமில்லா உதவி எண்ணான 1800 180 1111 மூலமாகவும் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளலாம். பாதுகாப்பு என்பது நாளைக்கான முதலீடு மட்டுமல்ல, நம்மை நம்பியிருக்கும் குடும்பத்திற்கு நாம் கொடுக்கும் மிகப்பெரிய அமைதியாகும். இத்திட்டத்தின் காப்பீட்டு துறையை முறைப்படுத்துவது இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு ஆணையம் IRDAI, இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. நேர்களே, பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பிரதம மந்திரி ஆயுள் ஒளி காப்பீட்டு திட்டம், பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா திட்டம் குறித்து சில தகவல்களை நாம் கேட்டறிந்து கொண்டோம். நன்றி நேர்களே.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஸ்நேகிதியே,

இப்போ 12:07 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே வித் மீ ஆர்ஜே ஜோனால். எஸ் நேயர்களே, ரெயின்போ பண்பலை 101.4 தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கும் ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில ஒரு பியூட்டிஃபுல்லான டாபிக்கோட தான் உங்களை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கேன். அடனே அது என்னடா டாபிக் அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, சில நேரம் வாழ்க்கையில் சரி இது போதும், இதுக்கு மேலே இதை ட்ரை பண்ண வேணாம் அப்படின்னு தோணும். ஆனால் திடீர்னு ஒரு சமயத்தில் இல்லை நம்ம விட்டதை கண்டிப்பாக வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு தருணம் நம்மளை வந்து மறுபடியும் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண வச்சுருக்கோம். அந்த தருணம் என்ன, அந்த ஒரு மொமெண்ட்ல மறுபடியும் நீங்க எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படிங்கறத ஏன் கூட பகிர்ந்து கொள்ளணும்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6000-38 அல்லது 298-5205-54 இந்த எண்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம். அதே நேரத்தில் உங்களுக்காகவே முதல் பாடல் வந்துகிட்டே இருக்கு. நம்ம பிகில் திரைப்படத்துல இருந்து சிங்கப்பெண்ணே அப்படிங்கிற பாடல் தான். விவேக்குடைய வரிகள்ல ஏ அரகமான இசையில கேட்டு நின்றுங்கள். ரெயின்போ பண்பலை 101.4 இங்க எல்லாமே சமதுல.

0: வெல்கம் பேக் டு ஹை ஸ்னேக் தியே. எஸ், சூப்பர் டூப்பர் ஒரு பாடலை கேட்டு முடிச்சாச்சு. ஒரு குட்டி சுட்டி பிரேக்கும் எடுத்துட்டு வந்தாச்சு. நேரம் இப்போ 12:12 ஆயாச்சு. நேர்களே, ஹாய் ஸ்னேக் தியே நிகழ்ச்சியில் எதை பற்றி இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் வாழ்க்கையில் இதை இதோட நிறுத்திக்கலாம்ப்பா, போதும், ரொம்ப ட்ரை பண்ணியாச்சு, முடியலை அப்படின்னு தோணும்போது நிறுத்தலாம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த பிரேக் எடுக்கிற அந்த டைமில் யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு ஏதாவது ஒரு நிகழ்வில் வந்துட்டு, இல்லை இல்லை இதை நீ நிறுத்தாத, கண்டிப்பாக இதை தொடர்ந்து நீ பண்ணணும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்துவாங்க. அந்த மாதிரி தருணத்தில் நீங்கள் எந்த ஒரு நிகழ்வில் அதை மறுபடியும் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படிங்கிறத தான் கேட்டுட்ருக்கேன். ஸோ நிகழ்ச்சியோடைய முதல் காலர், வணக்கம். கலாமா, எப்படி இருக்கீங்க?
1: படிக்க
0: கூடாது நினைச்சீங்களா?
1: ஒன்னு
0: முடிச்சிட்டீங்க. சூப்பர்மா, சூப்பர், ரொம்ப சந்தோஷமா. ஆனால் நீங்கள் வந்து

0: முயற்சி பண்ணி முழுமதுவா உங்களுடைய படிப்பு வந்து முடிச்சது ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். அந்த மோட்டிவேஷனை கேட்டு வாழ்க்கையில முன்னேறின உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றிமா. தேங்க்யூ. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். நான் சொல்றது மட்டும் கொஞ்சம் கேளுங்க. அந்த கலா மேடம் பேசினா மட்டும் சரியாவே கேள்வி கேட்க மாட்டேங்க. அவங்க கொஞ்சம் பொறுமையா பேசணும்.
0: பொறுமையா பேசணுமா? சொல்லிடலாம். கலாமா கேட்டுட்டு இருந்தீங்கன்னா பொறுமையா நிதானமா பேசுங்க. நன்றி.
1: பேசுறது எதுவுமே கேட்கல, சுத்தமா அப்படியே இதுவா பேசுறாங்க. கொஞ்சம் பொறுமையா பேசுனாங்கன்னா நல்லா இருக்கும்.
0: ஓகே, நன்றி. நன்றி சார். ஓகே, அனைத்து நேயர்களுக்கும் சொல்லிக்கலாம். எல்லாருமே வந்துட்டு பேசும்போது கொஞ்சம் சத்தமா தெளிவா உங்க மைக் வந்து பக்கத்துல வச்சு பேசுங்க. ரேடியோ வால்யூமை குறைச்சிக்கோங்க. ஓகே, நம்ம ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில ஒரு சூப்பர் டூப்பரான பாடல் வந்துட்டே இருக்கு. அடடே, அடுத்து என்ன பாடல் அப்படின்னு கேக்குறீங்களா? பிளாஸ்ட் திரைப்படத்துல இருந்த அல்பா அப்படிங்கிற பாடல். இந்த பாடலோட வரிகள் ரொம்ப வந்து ரொம்ப அருமையா இருக்கும். பெண்களுக்கே உரிய ஒரு மோட்டிவேஷனல் சாங் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப அருமையான ஒரு பாடல், கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. பெனிடாலோட குரல்ல, விவேக்கோடைய வருகல்ல, ரவி பசுரருடைய இசையில, பிளாஸ்ட் திரைப்படத்துல இருந்த அல்பா.

0: நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
1: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
2: போட்டா ஒரு மழை துளி என்னை
1: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணியை போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொண்டறிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: வெல்கம் பேக் டு ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சி. அடுத்த கால் யார் அப்படின்னு பாத்துக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்க இருந்து? வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. சூர்யாவா? ஓகே, இது பெண்களுக்கான நிகழ்ச்சி. சரி சொல்லுங்க. உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு இதுக்கு மேல பண்ண வேணா, போதும், இல்ல நிறுத்திடலாம் அப்படின்னு தோணி இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு தருணம் உங்களை மீண்டும் அதை தொடங்க வச்சிருக்கோம்ல, அது என்ன தருணம்? சரி இருக்கீங்களா? என்ன தருணம் அது? என்ன சார், புரியல? இணைப்பு கட் ஆயிடுச்சு. ஓகே, நேயர்களே, நீங்களும் என்னோட தொடர்பு கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில வேணான்னு நிறுத்தின ஒரு காரியத்தை மீண்டுமா தொடங்க வச்ச அந்த தருணத்தை என் கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 2986000038 அல்லது 2952055544. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிறது?
3: ராஜலட்சுமி வெஸ்டமாப்பிளத்துல இருந்து பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கமா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்களும் நல்லா இருக்கிறோம். ஒவ்வொரு நாளைக்கும் அப்படியே கண்ணுல ஒத்திக்கிறது மாதிரிதான் கொண்டுட்டு வர்றீங்க.
1: ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கேக்குறதுக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நன்றி.
3: என்ன ஒண்ணுன்னா, பொதுவா இப்ப நீங்க சிநேகிதியேங்கிறது மாதிரி நான் சாட்டா கொஞ்சம் லென்த் சாட்டா முடிச்சிடுறேன். அது வந்து எது ஒண்ணுமே நம்ம இதோட இந்த மாதிரி நம்மளுக்கு ஒண்ணுமே தேவையில்லைன்னு நம்ம இப்ப இந்த நிமிஷம் தான் முடிவு எடுப்போம். அடுத்த நிமிஷமே பிள்ளையோ வீட்டுக்காரவங்களோ மாமியாரோ ஏதோ சம்திங் சம்திங் வந்து ஏதாவது கேட்டாலும் சரிப்போ நம்ம செஞ்சிடலாம். ஒரு சேதிக்கு நான் சொல்லுறேன், அது கடைக்கு போ ஏதோ ஒண்ணு. அத வந்து நம்மளால ஒண்ணுமே அது தரமா எடுத்து நீடிச்சு நம்ம இஷ்டத்துக்கு செயல்படுறதுக்கு முடியாது.

0: அது ஒரு பெரிய பிளஸ்ஸா மைனஸா இருந்தாலும் எனக்கு தெரியல.
1: அது பிளஸ் சொல்லலாம், சில நேரத்துல கடுப்பாவும் இருக்கும்.
0: அது அது அது வந்து அந்த இடத்துல நம்ம புள்ள கேட்கும் பொழுது மருமக பேரம் பேச்சு வந்து கூட நம்ம புள்ள அவன் பல்லு எடுக்கலதான் அந்த பிள்ளைங்க கேட்பாங்க. நீங்க சின்ன வயசுங்கிறதால உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அனுபவம் வரணும். இப்ப நான் வந்து அனுபவத்துல சொல்றேன், அவன் வந்து யோசிச்சு எனக்கே தோணும் இவன் ஏன் இப்படி யோசிச்சு வந்து இந்த செய்தியை நம்ம கிட்ட சொல்றான். அப்ப அதுதான் அந்த தாய்மை. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது என்ன ஒன்னே ஒண்ணு, நீங்க கொடுத்த டாபிக்கு நான் வந்துடுறேன். நான் வந்து நான் மட்டும் இருக்கிறேன், நான் தனியா இருக்கிறது மாதிரி இருக்கிறேன். ஆனா என்ன ஒண்ணுன்னா, புள்ள மருமக எல்லாம் பொண்ணு எல்லாருமே இருக்கிறாங்க, கேட்டாலும் குடுக்கறதுக்கும் ரெடியா இருக்கிறாங்க. சரி போ, ஒவ்வொரு வருஷமும் என்ன நினைச்சுக்கோங்க, இந்த நவம்பர் டிசம்பர் நினைச்சுக்கோ, நம்ம ஜனவரி மாதம் 1st அறிக்கை விட்டுருணும். நான் இந்த மாதிரி என்னால ஒண்ணும் முடியல, நீங்க தான் எனக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னுட்டு. அப்புறம் போ, நம்மளால முடிகிற வரைக்கும் நம்ம செஞ்சுவோம், நம்மளுக்கு பிடிச்சத நம்ம செஞ்சு சாப்பிடுறதுல ஒரு அது தனி அலாதி ஒரு சுகம் தானே.
1: கண்டிப்பா
0: அவங்களுக்கு யங் ஜெனரேஷனுக்கு வந்து ரொம்ப ஒர்க் ப்ரெஷரு, பசங்க படுத்துறது, குடும்ப சூழ்நிலை நிறைய அவங்களுக்கு இருக்குது மேடம்.
1: கண்டிப்பா கண்டிப்பாமா கண்டிப்பா.
0: அதனால வந்து
1: உறவுகளுக்காக வந்து நம்ம வேணாம்னு நிறுத்தினதை வந்து மறுபடியும் தொடங்குறோம் அப்படின்னு ரொம்ப சூப்பரா வந்து சொல்லியிருக்கீங்க. நன்றிமா.
0: ஆமா மேடம், நன்றி
1: நன்றி. ஓகே வணக்கம். லைன் கட் ஆயிடுச்சு. சொன்னே இருக்கலையே, ரொம்ப அழகா சொன்னாங்க. சில நேரம் வேணாம் தான் நினைப்போம், ஆனா நம்மளோட குழந்தைங்க வந்து கேட்கும் போது, நம்மளுடைய பிள்ளைகள் கேட்கும் போது எப்படா மறுபடியும் வேணான்னு சொல்றது அப்படின்னு தோணும்னு சொல்லிட்டு. அடுத்த நேயர் வணக்கம். எஃப்எம் ரெயின்போ வணக்கம். யாரு எங்கிருந்து?
2: பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: ராஜேஸ்வரிமா எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கோம். நீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கோம். சொல்லுங்க.
2: பாடல் எழுதுவேன் நிறைய, பாடல் அத கொஞ்சம் போதும் அப்படின்னு நிறுத்தி இருந்தேன் கொஞ்ச நாள். அப்போ வானொலியில இந்த பாட்டு பாடுற நிகழ்ச்சி எல்லாம் நிறைய வானொலிகள் இருக்குல்ல, அது பாடும்போது சொன்னாங்க. இப்ப கொஞ்ச நாள் நிறுத்தி இருக்குன்னு சொன்ன உடனே அவங்க எல்லாருமே வருத்தப்பட்டாங்க. நிறுத்தாதீங்க, தயவு செய்து பிளீஸ் எங்களுக்காக நீங்க மறுபடியும் எழுதணும், நீங்க மறுபடியும் பாடணும் புது புது பாடல்களை, இருக்க மட்டும் செஞ்சிடாதீங்க, உங்களோட தனிப்பட்ட திறமை இது.
1: கண்டிப்பா.
2: உதாரணத்துக்கு பணம் வரும், பொருள் வரும், சொந்த பந்தம் கிடைக்குமா, இனி வரும் சந்ததி நல்ல உறவை வளர்க்குமா.

0: இங்கு அனைவரும் சரிசமம்.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர்.
0: இறைவனின் பார்வையில் இங்கு அனைவரும் சரிசமம்.
1: சூப்பர்மா, இந்த வரிகளை நீங்க எழுதுனீங்களா? ஒழிச்சு வச்சா எப்படி? இதெல்லாம் வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும்ல, அதுக்காக தானே கடவுள் இறைவன் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரி சில காரியங்களை ஆரம்பிச்சுட்டு பாதியிலே நிறுத்திடாதீங்க, கண்டிப்பா தொடர்ந்து பண்ணுங்க. அது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அது உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். ஸோ உங்களுக்குள்ள அது இருக்குது அப்படின்னா அதை கண்டிப்பா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேயர் யாருன்னு பாத்திரலாம். வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து?
2: சின்ன வயசு பொறுப்பா இல்ல, அதனால இன்னைக்கு வீடு இல்ல, சாப்பிடறதுக்கு பைசா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறம்மா. இதுக்கு காரணம் வந்து நான் ஒண்ணு ஊதாரித்தனமா இருந்ததுனால பொறுப்பு எல்லாம் வாழ்ந்ததுனால இந்த கஷ்டம் நல்லா உணர்றேன். அதனால மத்தவங்களுக்கு சொல்லுவேன் நான்
1: இந்த
2: மாதிரி இருக்கு.

0: நீங்க நல்லா படிங்க, நல்லா புத்திசாலமா சம்பாதிங்க, 40 வயசுக்குள்ள சம்பாதிச்சு சேர்த்து வச்சுங்க. அப்படியே கடைசி காலத்துல நிம்மதியா சாப்பிட்டு யாருக்கும் தொல்லை இல்லாம வாழ்வுங்கன்னு சொல்லுவேன். எவனை கேட்க மாட்டானுங்க வேலை அப்படின்னு. ஏன்னா இப்ப ரொம்ப அதிகமா கெட்டு போச்சுங்க பசங்க.
1: உங்களுடைய அனுபவம் எங்களுக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்குது. நன்றி சார். அதாவது எதா தொடங்கினாலும் ஸ்டார்ட் பண்ணதை முடிக்கணும், படிச்சு முடிக்கணும் அப்படிங்கிறீங்க.
0: ஆமா ஆமா
1: கண்டிப்பா. நன்றி சார். நன்றி
0: நன்றி.
1: ஓகே. ஸோ நீங்களே நீங்களும் என்னோட பகிர்ந்து கொள்ளணும் உங்களுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை. இந்த மாதிரி எப்படி ஒரு விஷயத்த நான் நிறுத்தினேன் ஆனால் மறுபடியும் அதை ஸ்டார்ட் பண்ண அப்படிங்கிறத என் கூட பகிர்ந்து கொள்ளணும். ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6003-8 அல்லது 298-5205-54. இன்னும் எங்களுக்கு இணைப்பனாக 0-4-4 சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி சுட்டி பிரேக் எடுத்துட்டு வந்துடலாமா? நம்ம நிகழ்ச்சியில உங்களுக்காகவே ஒரு குட்டி பிரேக் வந்துட்டே இருக்கு நேரங்களே. அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கண்டினியூ பண்ணலாம். சென்னை

0: ஸ்நேகிதியே எஸ் நேயர்களே, ஸோ சூப்பர் டூப்பராக ஒரு பாடலை கேட்டு முடிச்சாச்சு. நேரம் இப்போ 12:34 ஆயாச்சு. அடுத்த நேரம் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ. ஓகே, ஸோ நேயர்களே, நீங்கள் எங்கூட பேசணும் அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2986003 அல்லது 2952055 4. அடுத்த நேயர் வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: சித்ரா மேம், மேடாகத்துலேருந்து.
0: சித்ரா, எப்படி இருக்கீங்கம்மா?
1: நலமா இருக்கு மேம், நீங்க நலமா?
0: நலமா இருக்கும், ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கும். உங்ககிட்ட பேசுறதுனாலே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
1: உங்ககிட்ட பேசதான் எனக்கு ஹாப்பியா இருக்கு,
0: ரொம்ப சந்தோஷமா. சொல்லுங்க.
1: நான் வந்து சொல்லணும்னா, நான் 4வது படிச்ச மேம், 4வதுலயே நின்னுட்டேன். எழுத்து தெரியலன்னு பிளைண்ட் ஆயிட்டேன் மேம். இப்போ அப்ப சின்ன வயசுல இருந்து இந்த ஃபேமிலி ப்ராப்ளம் சொந்தத்துல வந்தத மாதிரி இது. இதுக்கு வைத்தியமே இல்லைன்னு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி எங்க பசங்க பிறந்து ஒரு 10வது ஆமா, பெரிய பையன் 10வது படிக்கும் போது சுத்தமா மறைஞ்சிடுச்சு மேம் கண்ணு. அதனால நான் இப்போ படிக்கணும்னு ரொம்ப ஆர்வம் மனசு சொல்லுது. அதே மாதிரி தையல் வேலை கத்துருந்தேன், கைத்தொழில், அதுவும் நல்லா சட்டையெல்லாம் கூட வெட்டி தச்சு, அதுவும் இப்போ வந்து ஆர்வம் தான் கண்ணு. செய்ய முடியாதா மேம்?
0: பிரெய்லி கத்துக்கிட்டீங்களாமா? இல்லையா, நம்ம வந்து உணர்ந்து வாசிக்க கூடிய அந்த வகை,
1: உணர்ந்து வாசிக்கிறது அதுதான் மேம். அதான் அந்த குட்டி அந்த புள்ளி புள்ளி,
0: அதேதான்.
1: அது வந்து சின்ன வயசுல இருந்து பிளைண்டா இருக்கிறவங்களுக்கு தான் மேம் அது வந்து சொல்லுவாங்க.
0: ஓகே, ஆனா நீங்க இப்ப நினைச்சாலும் அதை கத்துக்கலாமா? முயற்சி வேணா பண்ணி பாருங்க.
1: நாராயண புக், அந்த அது என்னது, ராமாயண புக் எல்லாம்
0: படிப்பேன் மேம். பண்ணி பாருங்க.
1: உலகத்தை பார்த்துட்டு இப்ப பாக்க முடியலன்னு கவலை மேம், கவலையா இருக்கு.
0: கண்டிப்பா இருக்கும்.
1: என் வேலையெல்லாம் நானே செஞ்சுக்கிறேன் மேம், சமையல் வேலையெல்லாம் குடும்பத்துல நான் தான் இப்ப பாக்குறேன் எல்லா வேலையும்.
0: ஆனா ஒண்ணு தெரியுமா, மத்த எல்லாருக்கும் உலகத்தை பார்க்க கூடிய நிறைய பேருக்கு நீங்க தான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க. ஓ, இவ்ளோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா.
1: ஆமா மேம், சமையல் எல்லாம் நான் தான் பாத்துக்கிறேன். எங்க வீட்டுக்கார இப்பவும் வேலைக்கு போறாரு, எங்க பெரிய பையன் வீட்லயே ஐடி வேலை செய்யறாரு, சின்ன வந்து கல்யாணம் ஆகி தனியா போயிருக்கான்.
0: சூப்பர்மா, சூப்பர். இதையும் கத்துக்கோங்கம்மா, இவ்ளோ விஷயம் பண்றீங்க, பிரெய்லி ஒரு பெரிய விஷயமே இல்ல உங்களுக்கு, முயற்சி பண்ணுங்க.
1: அதாவது குடும்பத்தை பாத்துக்கிறேன், டைம் கிடைக்கல, இந்த டைம் கிடைக்கும் போது உங்ககிட்ட பேசுறேன். உடம்பு முடியல கொஞ்சம், இப்ப சக்கரை வியாதி இருக்கும், முடியல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து வேலைதான் செய்யறேன் மேம் குடும்பத்துல.
0: கண்டிப்பா மேம், இவ்வளவு முயற்சி பண்ணும் போது உங்களால பிரெய்லியும் முடியும், முயற்சி பண்ணி பாருங்க. சரியா? நன்றி
1: பண்றேன் மேம், முயற்சி பண்றேன் மேம்.
0: நன்றி, நன்றி
1: மேம்.
0: அடுத்த நேர் வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. வணக்கம் வணக்கம்
2: வணக்கம், பாபடியில இருந்து ராணி பேசுறேன்.
0: ராணி, எப்படி இருக்கீங்கம்மா?
2: நான் நல்லா இருக்கேன்.
0: சொல்லுங்க.
2: அதாவது விட்டு டைரி எழுதுவேன், நான் டெய்லி டைரி எழுதுவேன், நைட் உட்காந்து அப்படி எழுதிட்டு இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பேசும்போது சொல்லுவாங்க, நான் வந்து எத்தனை தடவை கால் பண்ண எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் டைரியில நோட் பண்ணிருப்பேன். நான் சொல்லுவேன், இல்லையே நான் டைரியை பார்த்தேன், நீங்க வந்து கால் பண்ணலையே அப்படின்ட்டு சொல்லுவேன். எல்லாரும் ரெஃபரன்ஸ் டைரி ரெஃபரன்ஸ் அப்படின்ட்டு கேள்வி பண்ண ஆரம்பிச்சோமே, நான் ரொம்ப கொஞ்ச நாள் டைரி எழுதுறத ஸ்டாப் பண்ணேன். ஆனா இப்போ வந்து அகைன் இல்ல, அது நல்லதுதான், நம்ம வந்து ஒரு ஞாபகம்
0: அப்படின்னு
2: சொல்லிட்டு அதை வந்து டைரி திருப்பியும் நைட் எவ்வளவு நேரம் ஆனாலும் எவ்வளவு காசு ஸ்பெண்ட் பண்ணும், அப்புறமா யார்கிட்ட பேசணும் அப்படின்றத கூட நான் நோட் பண்ணிக்கிறேன், வழக்கமா வச்சிருக்கேன்.
0: சூப்பர்மா, சூப்பர். மறுபடியும் அதை தொடர்ந்து ஆரம்பித்ததுக்காக ரொம்ப நன்றிமா, அதை தொடர்ந்து பண்ணுங்க.
2: ஓகே, தேங்க்யூ,
0: தேங்க்யூ. சில காரியங்களை நம்ம விடும்போது அப்போ தெரியாது அந்த விட்ட ஒரு காரியம் எவ்வளோ முக்கியமானது, முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு. ஆனால் அதை விட்ட பிறகுதான் ஐயோ இதை மறுபடி பண்ணலாமோ அப்படின்னு

0: சோ அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாத்துடலாம்.
1: வணக்கம்
0: வணக்கம்
1: மேம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சில இருந்து. நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கு. ஐயோ, பயங்கரமான ஹாப்பினஸ் லோடடா இருக்கீங்களே, எப்படி
1: ஆமா
0: இருக்கீங்க?
1: மேம், நான் வந்து எதை நிறுத்தலாம்னா, இந்த கால் பண்றதை நிறுத்தலாம், புது நேயர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா நீங்க எல்லாம் கொடுக்குற டாபிக் வந்து எங்களை அப்படி கவர்ந்து இழுத்துட்டு வந்து.
0: அடடடடா, இப்படி ஒரு ட்விஸ்ட் நானே எதிர்பார்க்கவே இல்லையே.
1: வந்து படிப்பு முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேங்க மேம். அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வந்து எம்ஏ சோசியாலஜி, டைரக்டா ஓபன் யூனிவர்சிட்டியில. 25 வயசு ஆனவொடனே படிக்கலாம்னு சொல்லி ஒரு வாய்ப்பு இருந்தது. அதை பற்றி எம்ஏ முடிச்சிட்டு இருக்காங்க மேம். அதுக்கப்புறம் அதோட முடிஞ்சது. இப்போ ஆன்லைன்ல தேவாரம், திருவாசகம் இதெல்லாம் இப்ப படிச்சிட்டு இருக்காங்க.
0: ஆடடடடா, பயங்கரம். சூப்பர் சூப்பர், அடிக்கிட்டே போறீங்களே.
1: படிப்பு முடிஞ்சதுன்னு நினைச்சா, ஆனா அது தொடர் கதையா வந்துகிட்டே இருக்கு.
0: படிப்புங்கிறது மட்டுமா? எப்பவுமே முடியாது. நீங்க முடிக்கணும்னு நினைக்கிற வரைக்கும் அது முடிய போறதே கிடையாது. படிச்சுக்கிட்டே இருங்க.
1: ஆமா, நிறைய கதை புக்கு, பொன்னியின் செல்வன் எல்லாமே வாசிச்சிருக்கேன்.
0: சூப்பர்.
1: இதோட முடிஞ்சிருச்சு நமக்கு ஸ்கூல் படிப்பு இதெல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப தேடி வந்துட்டு இருக்கேன், ஆன்லைன்ல நான் படிச்சிட்டு இருக்கேன்.
0: சூப்பர் மேம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ மேம்,
0: தொடர்ந்து படிங்க. நன்றி மா, நன்றி. ஓகே, நேர்களே, ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு. அதுக்கு முன்னால ஒரு குட்டி சுட்டி இடைவேளை. ஸோ இடைவேளையை தொடர்ந்து வெயில் திரைப்படத்துல இருந்து வெயிலோடு விளையாடி அப்படிங்கிற பாடல் நான் முத்துக்குமாரோட வரிகள்லாம் ஜிபி பிரகாஷ் இசையில வந்துட்டே இருக்கு. வாங்க ஒரு குட்டி பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம்.

வெல்கம் பேக் டு ஹாய் ஸ்நேகிதியே. எஸ் ஸ்நேகிர்களே, சூப்பர் டூப்பரான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நேரம் இப்போ 12:48 ஆயாச்சு. இன்றைக்கும் ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி நம்ம சில நேரங்களில் இது போதும்டா இதோட இதை நிறுத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோமோ, அதே நேரத்தில் திடீர்னு யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லியிருப்பாங்க, இல்லை ஒரு சின்ன அட்வைஸாக இருக்கும், இல்லை நம்மளுக்கே தோணுச்சு அதை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்கே நாமளாக வந்து உணர்ந்தோம், மீ பீங் மை செல்ஃப் அப்படின்னு தோணும். ஸோ அதனால் மறுபடியும் விட்டு அந்த ஒரு காரியத்தை மறுபடியும் ஆரம்பிச்சிருப்பீங்க. அது எந்த ஒரு காரியம் மீண்டுமா நீங்க ஆரம்பிச்சது, எந்த ஒரு தருணத்துல அதை மீண்டும் தொடங்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்.

சோனியர்களே, நீங்க அந்த மாதிரி எந்த மொமெண்ட்ல தோனி மறுபடியும் வேணாம் இதை நம்ம வந்து நிறுத்தக்கூடாது, கண்டிப்பா நம்ம முயற்சி பண்ணணும், இதை முடிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படிங்கறத நீங்க என்னோட பகிர்ந்து கொள்ளணும்னா போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 298-6-0-0-3-8 அல்லது 298-5-2-0-5-4 இந்த எனக்கு இணைப்பனாக 0-4-4 சேர்த்துக்கோங்க. எஸ், ஸோ நீங்களும் நேர்களே, நான் இந்த ஒரு குட்டி பியூட்டிஃபுல்லான டாபிக் கொடுத்துருக்கேன், அந்த டாப்பிக்கோடைய உங்கள் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணால் உடனே ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். எந்த காரியத்துமே தொடங்கும் போது ஈஸியாக தான் இருக்கும், ஆனால் அதை தொடர்ந்து செய்கிறது இன்னுமே கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட லைஃப்பில் அப்படி எந்த ஒரு காரியத்தை வந்து தொடர்ந்து பண்ணாமல் மறுபடி பாதியிலேயே நிறுத்தி மறுபடி தொடங்குனீங்க அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அதை எல்லாத்தையும் என் கூட ஷேர் பண்ணுறதுக்காக ஃபோன் அடிச்சிட்ருக்கு, அதே நேரத்தில் உங்களுக்காக ஒரு குட்டி சுட்டி பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெற்றிக்கண் திரைப்படத்திலிருந்து இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற சூப்பரான பாடல் தான் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்ரீ ஸ்ரீராம் மற்றும் கிரீஷோட வரிகள், சுட்சிடாமுடைய குரலில் கிரீஷுடைய இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4, இங்கெல்லாமே சமதோலு.

0: வெல்கம் பேக் டு ஹை ஸ்னேக் இது எஸ் அடுத்த காலர் யார் அப்படின்னு பாத்திரலாம். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: ஹலோ மேடம்.
0: வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க?
1: அஞ்சலி பேசுறேன் மேடம்.
0: அஞ்சலி எப்படி இருக்கீங்கம்மா?
1: நல்லா இருக்கீங்க மேடம்.
0: சூப்பர்மா, சொல்லுங்க.
1: நாலாவது படிச்சேங்க மேடம். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. என் பிள்ளைங்கள படிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை. மூணு பையங்க. அதனால இப்ப நான் இந்த சொந்த தொழில் சேர்க்கிற வேலைதான் பாக்குறேன்.
0: சூப்பர், நீங்களே ஒரு சொந்த தொழில் செய்யறீங்க.
1: ஆமா.
0: சூப்பர்மா, சூப்பர்மா.
1: எனக்கு என்ன ஒரு சங்கடம்னா, நம்ம படிக்கலையேன்னு ஒரு கவலை இருக்கு மனசுக்குள்ள.
0: ஐயோ, இப்ப வேற ஏதாவது படிக்கிற முயற்சி பண்றீங்களா?
1: இப்ப படிக்கிறதுக்கு நான் திருப்பி போறதுக்கு ரொம்ப இதா இருக்கு, சங்கடமா இருக்கு. அதனால பிள்ளைங்கள படிக்கணும்னு ஒரு ஆசை.
0: சூப்பர், நீங்க படிக்கல அப்படின்னாலும் உங்களோட பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வந்து சூப்பர் தான். ஆனா உங்ககிட்ட இருக்கக்கூடிய மற்ற புத்தகங்களை படிச்சு கூட உங்களுடைய நாலேஜ் நீங்க வந்து வளர்த்துக்கிடலாம். உங்களுடைய பிள்ளைகள் வந்து நீங்க வந்து படிக்க வச்சிருக்கீங்களா, அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் உங்களுடைய செல்ஃப் பிசினஸ்க்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். என்னதான் வந்து உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்கல அப்படின்னாலும் நீங்க முயற்சி செஞ்சு உங்களோட தொழிலை வந்து நீங்க செய்யறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள்மா. நன்றி.
1: சரி,
0: வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: ஹலோ.
0: வணக்கம், யார் எங்கிறது?
2: எனக்கு மூணு பொண்ணு, மூணு பசங்க. ரெண்டு பொண்ணு ஒரு பையன். நான் படிக்கிற டெய்லர். நான் நல்லா பேட்டர்ன் சினி ஃபீல்ட்லாம் வேலை
0: செய்திருக்கேன்.
2: அப்புறமா வந்து மூணு பிள்ளைங்களும் டபுள் டபுள் டிகிரி வாங்கி கொடுத்து அவங்க மூணு பேரும் அவங்களே கல்யாணம் பண்ணிக்கினாங்கம்மா.
0: சூப்பர் சார்,
2: நல்லபடியா. எனக்கு இப்ப யாருன்னா வந்தா கூட கத்து கொடுப்பேம்மா வேலை.
0: சூப்பர்.
2: எனக்கு புண்ணியம் பண்ணி சங்கர் ரெண்டு கண்ணு ஆப்ரேஷன் ரெண்டு லட்சம் செலவு பண்ணாங்கம்மா. எவ்வளவு புண்ணியம் பாரு அந்த ஆஸ்பத்திரிக்கு. நல்லபடியே பண்ணாங்கம்மா. இப்ப நேத்து கூட கேன் நாலு தடவை எடுத்தாங்க கேன் ரெண்டு. அந்த டாக்டர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லம்மா.
0: எல்லாருமே
2: செய்யறாங்கம்மா அந்த டாக்டர் அம்மா.
0: ஓகே சார், சூப்பர் சார். உங்களுடைய முயற்சிக்கு, நீங்க பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ்க்கு வாழ்த்துக்கள் சார். நன்றி.
2: ஐயம்மா பிசினஸ் பண்ணலம்மா.
0: இப்ப நிறுத்திட்டீங்களா சார்? நீங்க நிறைய பேருக்கு கத்து கொடுத்திருக்கீங்க, அதுக்கே முதல்ல உங்களுக்காக வாழ்த்துக்கள் சார். நன்றி சார்.
2: சரிம்மா.
0: ஓகே, ஸோ நேர்களே, நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம், இந்த ஒரு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நம்ம நிறைய காரியத்தை வந்து பேசணும். எப்படி வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நிறுத்திட்டு மறுபடியும் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி நிறைய காரியங்கள் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ நேர்களே, நீங்களும் ஒரு காரியத்தை நிறுத்தியிருந்தீங்கன்னா அதை மீண்டும் தொடங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் உங்களையும் 2 மணிக்கு சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் பபாய் ஃப்ரம் ஜோனால்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம். ஸ்டுடியோ கிளக்கில் எல்லாம் சரியாக 1 மணி 1 நிமிடம் ஆயிட்டு கேட்டுருக்கீங்க. ஆகாஷ்வாணி ரெயின் மழை ஃபம் 101.4 இங்கே எல்லாமே எப்போவுமே சமதுல் 101.4. நான் உங்கள் ஆர்ஜி வைக் தான் பேசிட்டேன். என் கூட சேர்ந்து அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு மன்னிக்கவும் 59 நிமிஷத்துக்கு திரைகாணம் தான் நீங்கள் வந்து கேட்க இருக்கீங்க. உங்களுக்காக பல்வேறு பாடல்கள் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, 1960களில் வெளியான பழைய படங்களுடைய பாடல் நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ளே பண்ண, நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம். ஸோ உங்களோட இந்த மதிய வேலை தூக்கத்துக்கும் உங்களோட இந்த தாளாட்டுக்கும் நான் கேரண்டி அழகான பாடல் வந்துட்டே இருக்கு.

வணக்கம். ஸ்டுடியோ கலக்கல் நேரம் சரியா 1:05 மைட்டருக்கு கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்வா எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுள்ள எஸ் உங்களுக்காக திரைக்காலத்தில் அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் பி சுசீலா அவர்களுடைய குரலில் கண்ணதாசனுடைய வரிகளில் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இருவரும் இணைந்து இசையமைத்த ஒரு அழகான பாடல் இது சத்தியம் திரைப்படத்தில் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் எடுத்து ரெயின்வா எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுள்ள

0: ரெயின்போ எஃப் 101.4 இங்க எல்லாமே டூலு.
1: அம்மா தமிழ் எங்க?
2: அவ விளையாடிட்டு இருக்கா.
1: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
2: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
1: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
2: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
1: குழந்தைகிட்ட போன் குடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
2: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் குடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் சரியா 1:11 ஆயிட்டு இருக்கு. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்வாய் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுல 101.4 நான் கொஞ்சம் வைக்காம வச்சிருக்கேன். கூட சேர்ந்து திரைக்கணம்ல கேட்டுருக்கீங்க. திரைக்கணத்தில் உங்களுக்காக அடுத்ததாக வர இருக்கக்கூடிய பாடல் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இருவரும் இணைந்து இசையமைத்த வாலியுடைய வரிகளில் பிபி ஸ்ரீனிவாசுடைய குரலில் ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்டியூன் ரெயின்வாய் 101.4 எல்லாமே எப்பவுமே சமதுல.

ஸ்நேகிதர்களே, திரைக்கணத்தில் உங்களுக்காக அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் ஆர் சுதர்ஷனமுடைய இசையில கண்ணதாசனுடைய வரிகளில் ஏஎம் ராஜாவுடைய குரலில் ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ஸ் 104.4 எல்லாமே எப்பவுமே சமத்துள்ள

0: 104.4 இங்க எல்லாமே தூளு.
1: கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா.
2: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாடு குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.

0: 91.4 இங்க எல்லாமே தூளு.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கலக்கல் நேரம் சரியா 1:21 ஆயிட்டு இருக்க கேட்டு இருக்கீங்க அகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 91.4 இங்க எல்லாமே எப்பவுமே செம தூளு. 91.4 நான் உங்கள் ஆர்ஜி வேக் தான் பேசியிருக்கேன். என் கூட சேர்ந்து திரைக்காலம் தான் கேட்டுருக்கேன். திரைக்காலத்தில் உங்களுக்காக அடுத்ததாக வர இருக்கக்கூடிய பாடல் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தியுடைய இசையில கண்ணதாசனுடைய வரிகளில் பி சுசீலா அவர்களுடைய குரலில் ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் வச்சுருக்கேன். எஃப்எம் 91.4 எல்லாமே எப்பவுமே சமதூள்.

நேரத்தில் ஸ்டுடியோ கிளக்கில் நேரம் சரியாக 1:25 மைட்டருக்கு கேட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணியின் வழக்கம் 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே செமதுல திரைக்காலத்தில் உங்களுக்காக அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் கண்ணதாசனுடைய வரிகளில் வேதாவுடைய இசையில பி சுசிலா மற்றும் ஏஎம் ராஜா அவர்கள் இருவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது. பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேஜ் ஒன்று திரையின் வழக்கம் 101.4 இங்கே எல்லாமே எப்பவுமே செமதுல.

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: அம்மா தமிழ் எங்க?
2: அவ விளையாடிட்டு இருக்கா.
1: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
2: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
1: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
2: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
1: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
2: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்களே, திரைக்கானத்தில் உங்களுக்காக அடுத்ததாக வரவிருக்கக்கூடிய பாடல் கே வி மகாதேவனுடைய இசையில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய வரிகளில் திருச்சி லோகநாதன் மற்றும் ஜெக்கி இருவரும் இணைந்து பாடிய ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் இந்த ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே செமது உள்ளது.

போட்டுக்கிட்டா, ஆமா போட்டுக்கிட்டா, தாலி போட்டுக்கிட்டா, ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டுக்கணும். உலகம் புதுசா மாறும் போது பழைய முறைய மாத்திக்கணும்.

0: புரிஞ்சிக்காம ஆரம்பிச்சா ஆபத்திலே மாட்டிக்கணும். விஷயம் புரிஞ்சிக்காம ஆரம்பிச்சா ஆபத்திலே மாட்டிக்கணும். போட்டுக்கிட்டா ஆமா போட்டுக்கிட்டா தாலி போட்டுக்கிட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டுக்கணும்.
1: உலகம் புதுசா மாறும்போது பழைய முறைய மாட்டிக்கணும்.
0: கழுத்துல தாலி கிடந்தா காலி கூட மதிப்பான், கொஞ்சம் கண்ணியமா நடப்பான். கழுத்து

0: போடுறது பழைய முறையை மாத்திக்கணும்.
1: பரப்பு வளர்ப்பு சட்டம்
0: நாம சேர்ந்து போட்டுக்கணும்.
1: பழப்பு இருப்பு நோட்டம்
0: அதையும் சேர்ந்து போட்டுக்கணும்.
1: வரவு செலவு திட்டம்
0: ஒன்னா சேர்ந்து போட்டுக்கணும்.
1: நம்ம வழக்கமா

0: 101.4 இங்க எல்லாமே தூளு.
1: நேயர்களே, நேரம் 1:35. நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு. வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கிளக்கல் நேரம் சரியாக 1:35 ஆயிட்டிருக்க கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே சமதுல எஸ் 101.4. நான் காட்சி வைக்கிறேன் பேசிட்டுக்கேன். என் கூட சேர்ந்து ஜாலியாக வந்து திரைக்காணம் கேட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். எஸ், நீங்கள் நான் ப்ளே பண்ண பாட்டு எல்லாமே கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு நம்பி அடுத்ததாக உங்களுக்காக ஒரு பாட்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். கே வி மகாதேவனுடைய இசையில், கண்ணதாசனுடைய வரிகளில், ஸ்ரீகாழி அவர்களுடைய குரலில் அழகான பாடல் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்டும் எடுத்து ரெயின்போ எஃப்எம் 101.4 எல்லாமே எப்பவுமே செமதுளு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30
2: சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.

101.4 இங்க எல்லாமே தூளு. வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோ கலக்கல் நேரம் சரியா 1:41 மைக்கிற்கு கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்கே எல்லாமே அப்போ மிஸ் அமதுல் 101.4 நான் உங்கள் ஆர்ச்சி வைக் தான் பேசிட்டு என் கூட சேர்ந்து திரைக்கணம் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. எஸ் இந்த ஒரு மதிய வேலையில் எல்லாருமே இப்போ தான் சாப்பிட்டு இருந்தால் ஹபாட் அப்படின்ட்டு உட்காந்துருப்பீங்க. இந்த டைமில் வந்து உங்களுக்கு அப்படியே உங்களுடைய கண் வந்து தூக்கத்தை நோக்கி பயணிக்கும். ஆனால் அந்த தூக்கத்தை கிடைக்கிற மாதிரி, அந்த தூக்கத்தை கட் பண்ணுற மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். எஸ் உங்களோட தூக்கத்தை தலாட்டு போகிற மாதிரி தான் நான் ப்ளே பண்ண போகிற பாடலாமே இருந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே ப்ளே பண்ண போகிறது அப்படி தான் இருக்கும். எஸ் அதாவது உங்களோட காதல் வந்து தேன் வந்து பாயும் அந்த மாதிரியான பாடல்கள் தான் நான் வந்து ப்ளே பண்ணவே போகிறேன். அதோட வரிசையில் அதனோட தொடர்ச்சியாக இந்த பாடலோட அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் வந்து சொல்லணும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலி இதே நான் சொல்ல போகிற அந்த விஷயம் தான் இந்த பாடலுமே கூட. புத்தி உள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதர் எல்லாம் புத்திசாலி இல்லை. அதாவது ஒருத்தர் வந்து வின் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் வந்து புத்திசாலிலாம் கிடையாது. அதே மாதிரி ஒருத்தர் வந்து தோத்துட்டாங்க அப்படின்றதுக்காக அவங்க வந்து முட்டாள்களுமே கிடையாது அப்படின்ற ஒரு தான் மீன் பண்ணது. எஸ் ஸோ நிறைய பேருக்கு இதை வந்து சூட் ஆகும் அப்படின்ட்டு நான் வந்து நினைக்கிறேன். உங்களுக்காக கண்ணதாசனுடைய வரிகளில், சுதர்ஷனவாங்களுடைய இசையில், ஜேபி சந்திரபாபுவோடைய குரலில் அழகான பாடல் அன்னை திரைப்பட்டில் வந்துட்டு இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் எடுத்து ரெண்டு எல்லாமே இப்போ மெஸ் சமதுல.

0: கண்டு போலினாலும் இங்க எல்லாமே தூளு.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டூடியோ கலக்கல நேரம் சரியா 1:46 ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க ஆகாஷ்வாணி ரெயின் வாழ்ஃபம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செம்மது 101.4. நான் உங்கள் ஆர்ஷ்வேக் தான் பேசியிருக்கேன். என் கூட சேர்ந்து திரைக்கடம் தான் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி இந்த பாடல் வந்து நான் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து சொல்லணும் அப்படின்ட்டு விரும்புகிறேன், ஆசைப்பட்றேன். வாட் அ பியூட்டிஃபுல் ஃபேஸ் ஷி ஹேஸ். அவளுக்கு என்ன அவ்வளோ அழகிய முகம் அப்படின்ட்டு நான் சொல்லலை, வாலி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. வாலி அவர்களுடைய வரிகளில் விஸ்வநாத ராமமூர்த்தியுடைய இசையில் டிஎம் சௌந்தரராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் இருவரும் இணைந்து பாடிய சர்வம் சுந்தரம் திரைப்படத்தில் வந்து அவளுக்கு என்ன அழகிய முகம் பாடலாம் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் எடுத்தது ரெண்டு ஃபேமிலி ஒன்று புள்ளினாலேங்க எல்லாமே எப்பவுமே செமதுள்ளு.

0: celebrations begin.
1: Rainbow FM,
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஸ்டுடியோக்கள் நேரம் சரியா ஒரு மணி 51 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. கேட்டுருக்கீங்க அகாஷ்வாணி ரெயின் வாழ்ஃபம் 101.4. இங்கே எல்லாமே எப்பவுமே செமதூள். எஸ் நேர்களே, கடந்த ஒரு 50 நிமிஷம் வந்து என் கூட சேர்ந்து ஜாலியாக வந்து வைப் பண்ணிட்டு நிம்மதியாக வந்து இந்த பாடல் எல்லாமே கேட்டு என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்ததாக பாடல் வர்றதுக்கு முன்னாடி, ஆக்சுவலி இந்த உலகத்தில் எவ்வளோ பெண்கள் இருப்பாங்க? சரி, ஓகே, ஒரு மனுஷன் வந்து எத்தனை பேர் வந்து பார்த்துருப்பாங்க? ஒரு 100, 1000, 5000, 10,000 கூட வச்சுக்கோங்க. அந்த 10,000 பெண்களில் நான் பார்த்ததுலேயே அவங்க ஒருத்தரை மட்டும் தான் நான் வந்து அழகி அப்படின்னு சொல்லுவேன். அப்படி நான் சொல்லலை, வாலி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த உலகத்தில் எத்தனையோ கவிதைகள் இருக்குது, எத்தனையோ கவிஞர்கள் வந்து அவார்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்காங்க, எவ்வளவோ கவிதை புத்தகங்கள் இருக்குது. ஆனால் இருந்தாலுமே அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை மட்டும் தான் நான் வந்து கவிதையாக சொல்லுவேன் அப்படின்ட்டு அதுவுமே நான் சொல்ல வாலி அவர்கள் தான் சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து இந்த வரிகளை வந்து ரசித்து எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு இந்த பாடல் கேட்டுட்டு நீங்களும் உங்களுடைய கடந்த காலத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எம்எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் வாலி அவருடைய வரிகளில் டிஎம் சந்தனராஜன் மற்றும் பி சுசிலா இருவரும் இணைந்து பாடிய அன்பேவா திரைப்படத்திலிருந்து நான் பார்த்ததுலேயே அவள் ஒருத்தியை தான் நல்லா அழகி என்பேன் அப்படின்ற பாடலாம் வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டேட்யூன் திரேன் வாஃபம் 101.4. எல்லாமே எப்போவுமே சமதல்.

சீலை வடிப்பான், எந்த புலவனும் அவனை பாட்டில் வைப்பான். எந்த கலைஞனும் அவனை சிலை வடிப்பான், எந்த புலவனும் அவனை பாட்டில் வைப்பான். அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும், அவள் நினைவாலே என் காலம் செல்லும். நான் பார்த்ததிலே

நேர்களே, இந்த ஒரு மணி நேரத்தில் நான் ப்ளே பண்ண பாட்டெல்லாமே கேட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், நானும் இதோட வந்து கிளம்புற நேரம் வந்தாச்சு. நீங்கள் வந்து தூங்கி எழுந்துக்கலாம், ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி பாடல்கள் எல்லாமே உங்களுக்காக வந்து ஜோனல் போகிறதுக்காக வந்து ரெடியாக இருக்காங்க. அடுத்து நீங்கள் எழுங்க, எனக்கு வந்து டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க 2 மணிக்கு அவங்க கண்டினியூ பண்ணுறதுக்கு. எஸ், நான் இதோட உங்ககிட்ட விடைபெற நேரம் வந்தாச்சு. ஸோ அது மீண்டும் அடுத்த நேரத்தில் சந்திக்கும் முறை, அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது டாடா, பை பை, சி யூ. நான் உங்கள் ஆர்ஷே விவேக். கடைசியாக ஒரே ஒரு பாடல் மட்டும் உங்களுக்காக வந்து ப்ளே பண்ணிட்டு போகிறேன். வாலி அவருடைய வரிகளில் எம்எஸ் விஸ்வநாதன் அவருடைய இசையில் டிஎம் சௌந்தரராஜன் அவருடைய குரலில் ஒரு அழகான பாடல். ஸோ காற்று வாங்க போகும்போது கவிதை வாங்கி வந்திருக்காரு. ஸோ கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ஸ் தெரியும் வேஃபம் 101.4 இல்லைங்க எல்லாமே எப்போ மெஸ்ஸம் தோல்லு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2 மணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு.
2: ஆகாஷ்வாணி. ஆளுமை சிறக்க. வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
3: ஒரு நிகழ்விற்கு குறித்த நேரத்திற்கு செல்வது என்பது ஒரு மிகச்சிறந்த பழக்கம். அந்த பழக்கத்தை என்னுள் விதைத்தவர் என்னுடைய தந்தை திரு தமிழ்வாணன் அவர்கள். நமக்காக பிறரை காக்க வைப்பது என்பது சற்றும் சரியல்ல என்கிற கொள்கையிலே என்னுடைய தந்தை தமிழ்வாணன் அவர்கள் மிக உறுதியாக இருந்தார். அவர்களை காக்க வைப்பது என்பது அவர்களுக்கு நாம் தரும் தண்டனை என்பதாகவே அவர் கடைசி வரை கருதினார். ஒரு பொதுவாழ் மனிதர் ஒரு சபையில் தாமதமாக நுழைகிறார் என்று சொன்னால், ஒரு அரை மணி நேரம் தாமதமாக நுழைகிறார் என்று சொன்னால், அந்த அரங்கிலே ஒரு 500 பேர் இருக்கிறார்கள் என்று கணக்கிட்டு கொண்டால் அவர் 250 மணி நேரத்தை விழுங்கிவிட்டார் என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஒரு ரயில் 10 நிமிடம் தாமதமாக ரயில் நிலையத்திற்குள் நுழைகிறது அல்லது புறப்பட தாமதமாகிறது என்று சொன்னால், அந்த ரயிலிலே ஒரு 1500 பயணிகள் பயணிக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ரயில்வே அமைப்பு கிட்டத்தட்ட 1500 × 10 நிமிடங்களை பெருக்கி போட்டுக் கொள்ளுங்கள், அவ்வளவு நேரத்தை அந்த ரயில்வே விழுங்கிவிட்டது என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் இதில் என்ன விளைவுகள் நிகழ்கிறது என்றால், முகூர்த்த நேரங்களுக்கு போக வேண்டியவர்கள் சரியான நேரத்திற்கு போக முடிவதில்லை, இன்டர்வியூ என்று சொல்லப்படுகிற நேர்முக தேர்வுக்கு போக நேருகிறவர்கள் தாமதமாக போனால் அவர்களுக்கு வேலையே கிடைக்குமா என்பது ஐயம், இன்னும் எவ்வளவோ முக்கிய காரியங்களுக்காக போகிறவர்கள் நேரத்தை கோட்டை விட்டால் அவர்கள் வாய்ப்பை இழந்து விடுகிறார்கள். எனக்கு நேர்ந்த ஒரு அனுபவத்தை நான் சொல்கிறேன். லண்டனுக்கு சென்று அங்கிருந்து நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு நகருக்கு பயணமாக வேண்டும், லண்டனிலே விமானம் மாற வேண்டும். ஆனால் 2 மணி நேரம் நான் சென்ற விமானம் தாமதமாக போய் இறங்கியது. எனக்கான அமெரிக்க விமானம் புறப்பட்டு போய்விட்டது. நான் அடைந்த துன்பங்களுக்கு அளவே இல்லை. பெரிய பொருளாதார இழப்பு, மன கஷ்டம் எல்லாம் நேர்ந்தது. அதன் பிறகு நான் விழித்து கொண்டேன். அதற்கு பிறகு நான் எப்பொழுது பயணச்சீட்டு எடுத்தாலும் அடுத்த விமானத்திற்கு நான் நீண்ட இடைவெளி கொடுப்பேன். 4 மணி நேரம், 6 மணி நேரம் கூட கொடுப்பேன். இந்த உடனடியாக பிடிக்கிற விமானம் எனக்கு தேவையில்லை, நான் 4 மணி நேரம் அந்த விமான நிலையத்திலே காத்திருப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று நான் சொல்லுகிற பொழுது அந்த பயணச்சீட்டை பதிவு செய்கிறவர் என்னை ஒரு மாதிரியாக பார்ப்பார். எப்பொழுதுமே நாம் இந்த தொடர் விமானங்களை அல்லது தொடர் ரயில்களை பதிவு செய்கிற பொழுது அங்கே நாம் சிக்கிவிடாத அளவிற்கு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நேர நெருக்கடி என்பது பல சந்தர்ப்பங்களில் நாமே ஏற்படுத்தி கொள்வதுதான் என்பதாகத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதற்காக இந்த பிழையை நாம் செய்ய வேண்டும்? நன்கு திட்டமிட்டால் இத்தகைய தவறுகள் நிகழா, அடுத்த விமானத்தை பிடிப்பதோ அடுத்த ரயிலை பிடிப்பதோ ஏமாற்றங்கள் இல்லாமல் மிகச் சிறப்பாக முடியும். நேர திட்டமிடல் பற்றி நாம் நிறைய சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வாழ்க்கை என்பது நேரத்தினுடைய அடிப்படையிலே தான் செல்கிறது. நிமிடங்களால் ஆனது மணித்துளிகள், மணித்துளிகளால் ஆனது நாட்கள், நாட்களால் ஆனது வாரங்கள், வாரங்களால் ஆனது மாதங்கள், மாதங்களால் ஆனது வருடங்கள். எனவே நேரத்தை வீணாக்குகிறோம் என்று சொன்னால் நாம் வாழ்க்கையை வீணடிக்கிறோம் என்று பொருள். எனவே கடிகாரம் எப்படி இடைவிடாது சுற்றுகிறதோ அதன் பின்னால் ஓடுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அதுதான் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும்.
2: ஆளுமை சிறக்க. வழங்கியவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். ஆகாஷ்வாணி.
4: மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன் சிறந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் லேப்ரோஸ்கோபி சிகிச்சைகளுக்கு நம்பிக்கையான

0: தேர்வு.
1: தரமான அனைவருக்கும் ஏற்ற சிறுநீரக சிகிச்சை பெற இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்புக்கு 9500288116. உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு. மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு. ரெயின்போ மெலடிஸ். இதமாய் இசையாய்

வணக்கம் நேயர்களே, நேரம் இப்போ 2:06 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மெலடிஸ் வித் மீ ஆர்ஜே ஜோனால். ரெயின்போ பண்பலை 101.4 தான் கேட்டுட்ருக்கீங்க. ரெயின்போ மெலடிஸில் இதமாய் இசையாய் பாடல்களை கேட்டு ரசிக்க போகிறீங்க. இந்த மதியான வேலையிலையும் கூட வந்து உங்களுக்காகவே சூப்பரான பாடல்கள் ரெடியாக இருக்குது. திலகம் திரைப்படத்திலிருந்து முதல் பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. எஸ் சி கிருஷ்ணனுடைய குரலில், வி சீதாராமனுடைய வரிகளில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. நீங்கள் எல்லாமே சமதுல.

பொண்ணை கண்டது.

தொட்டா உண்மையில கரண்டு போல கடிக்குதம்மா. கையால் மேனியை தொட்டா உண்மையில கரண்டு போல கடிக்குதம்மா. பாய் பாய் என்ன பையன் ஜியாரம் கேள் கேளுன்ன பொண்ணு.

0: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சீமாறன் ஒளி விளக்கு நம்பர் 1 திடமரசி.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: Chennai Silks. Let the celebrations begin.
1: Rainbow Melodies. இதமாய் இசையாய்.

ரெயின்போ மெலடிஸ் நேர்களே, நேரம் இப்போ 2:11 ஆயாச்சு. ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இதமாய் இசையாய் பாடல்கள் எல்லாத்தையும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக உங்களுக்காக வந்து கொண்டிருக்கும் பாடல் போலீஸ்காரன் மகள் திரைப்படத்திலிருந்து. பிபி ஸ்ரீனிவாசுடைய குரல்ல, கண்ணதாசன் வரிகள்ல, விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இணைந்து இசைத்த பாடல். கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. இங்கே எல்லாமே சமதுல.

0: Chennai Silks. Let the celebrations begin.
1: வெல்கம் பேக் நேர்களே. ஆனந்த ஜோதி திரைப்படத்திலிருந்து பொய்யிலே பிறந்து என்கின்ற பாடலை டி எம் சௌந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா இணைந்து அவர்களோட குரல்ல கண்ணதாசனுடைய வரிகள்ல விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தியோட இசையில கேட்டு முடித்து நேரம் 2:21. எஸ் நேர்களே, ரெயின்போ மெலடிஸ் நிகழ்ச்சியில் சூப்பர் டூப்பரான இதமாய் இசையாய் பழைய பாடல்களை கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். ஸோ அடுத்ததாக உங்களுக்காகவே வந்து கொண்டிருக்கும் பாடல் பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து தான், பகழும் தமிழே அப்படிங்கிற சூப்பரான பாடல் வந்துக்கிட்டே இருக்கு உங்களுக்காக. பி சுஷிலா மற்றும் ஏ எம் ராஜாவுடைய குரலில், கண்ணதாசன் வரிகளில், வேதாவுடைய இசையில் கேட்டு இணைந்திருங்கள். ரெயின்போ பண்பலை 101.4, இங்கே எல்லாமே சமதுல.

நேர்களே, இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். வெல்கம் பேக் டு ரெயின்போ மெலடிஸ் நேர்

நேரம் இப்போ 2:25 ஆயாச்சு. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. இந்த அரை மணி நேரம் சூப்பரான பழைய பாடல்களை கேட்டு ரசிச்சிருப்பீங்க இந்த மதியான வேளையில. இதமாய் இசையாய் ரெயின்போ மெலடிஸ் நேயர்களே, நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டுமா உங்களாரையும் 3-2 மணிக்கு ஹலோ டாக்டர் லைவ் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஆர்ஜே ஜோனால். நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக யானை பாகன் திரைப்படத்திலிருந்து எல் ராகவன் மற்றும் எல் ஆர் ஈஸ்வரி இணைந்து பாடிய பாடல் கேட்டேன். இந்த ரெயின்போ பண்பலை 101.4 இங்கே எல்லாமே சமதுலு.

Φίλοι του μπαρμπάδου!

0: शुरू में तो पुरुषों ने महिला मंडल का विरोध किया, लेकिन धीरे धीरे उन्हें भी बात समझ में आ गई और वे भी अपना जंगल बचाने के अभियान में लग गए। अगस्त 2003 से आज तक इन गांव के लोगों ने कच्ची लकड़ी और हरी पत्तियां नहीं काटी।
1: पर रास्ता इतना आसान भी नहीं था। कोसी की जीवन रेखा पिनाथ जंगल केवल बरारो घाटी में नहीं पड़ता था, उसका कुछ हिस्सा लोध घाटी और बागेश्वर में भी पड़ता था, और वहां के लोग अब भी जंगल काट रहे थे। तब बरारो घाटी के महिला मंडलों ने फैसला किया कि पूरे इलाके में कोसी बचाओ जुलूस निकाले जाएं, सभाएं की जाएं।
0: बसंती बहन और गांव की संकल्प की धनी जुझारू महिलाओं ने यह साबित कर दिया है कि अगर आप ठान लें तो सब कुछ संभव है। उत्तराखंड की धरती ऐसी ही साहसी महिलाओं की धरती रही है और उसी परंपरा को आगे बढ़ा रही हैं बसंती बहन।
2: श्रोताओं, अभी आपने सुना कार्यक्रम संकल्प की धनी बसंती, और अब इसी कार्यक्रम के बाद हमारा आज का उमंग प्रसारण यहीं पर समाप्त होता है। तो अब अपने मित्र अजीत को
3: और उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी जगबंधु,
2: अर्शद,
3: चेतना,
2: कुसुमलता,
3: वीरेंद्र
2: और हमारी आज की विशेषज्ञ
3: सहायक आचार्य दीपमाला जी के साथ कल तक के लिए विमलेश को आज्ञा दीजिए। नमस्कार।
4: उमंग, उमंग, उमंग, उमंग।
5: NCERT வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி கேட்டோம். நேரம் 3 மணி. இனி தொடர்வது செய்தி சுருக்கம்.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களிலும் இந்திய விமானப்படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்கு உரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இணைய குற்றங்களை தடுப்பதற்கான சர்வதேச நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். 6G தொழில்நுட்ப சேவைகளை வழங்குவதில் இந்தியா முன்னணியில் திகழும் என்று தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்திய பத்திரிகை குழுமத்தை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது. பிரபல திரைப்பட நடிகர் நானா பட்டேகர் மாரடைப்பால் இன்று கோவாவில் காலமானார். அவரது மறைவுக்கு தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்காக மாநில அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேகா சந்தர்ப்பவாத அரசியலை கடைபிடிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் மின்வெட்டு பிரச்சினை தொடர்ந்து நீடிப்பதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் நிதியம் ஒன்றை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. அத்துறையின் மேம்பாட்டிற்கு

உதவிடும் என்று பிஜேபி கூறியுள்ளது. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணியை தனியாருக்கு வழங்கும் முடிவினை தாவேக அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. சீன ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனோ தாக்கர் மனுஷா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மலேசியாவில் நடைபெற்று வரும் செவித்திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆசிய பசிபிக் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 5 தங்கம், 5 வெள்ளி, 10 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 3வது இடத்தில் உள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ ஹலோ ஹலோ டாக்டர், ஹலோ டாக்டர்.
2: வணக்கம் நேர்களே, நேரம் இப்போ 3:03 ஆயாச்சு. நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர். எஸ் நேர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உலக பார்வை தினத்தையொட்டி கண்கள் ஆரோக்கியம் குறித்து கண் நல மருத்துவரான டாக்டர் இந்துமதி ஸ்ரீதர் அவர்கள் நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்காங்க. ஆப்தமாலஜிஸ்ட் டாக்டர் இந்துமதி, ஹலோ மேம், வணக்கம்.
3: ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம்.
2: வணக்கம் மேம். ஸோ இன்றைக்கும் வந்து உலக பார்வை தினத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் மேம். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஜென்ரல் க்வெஸ்சன் என்னென்னா மேம், மோஸ்ட் காமன் ஐ ப்ராப்ளம்ஸ்னால் என்னென்னலாம் சொல்வீங்க மேம்?
3: அதாவது மக்கள் வந்து கண் டாக்டரை இல்லை கண் மருத்துவரை தேடி வர பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால், கண்ணில் செவந்து போச்சு, கண்ணில் அழுக்கு வருது, இன்ஃபெக்ஷன் இல்லை அலர்ஜினால் கண்ணில் அரிப்பு வருது. அடுத்தது பார்வை குறைபாடு, ஒன்று வந்து சம்டைம்ஸ் அந்த மாறு கண், கண் நேராக இல்லாமல் நகர்ந்துருக்குன்னு வருவாங்க. பார்வை குறைபாடு தான் காமனாக வருது எல்லாரும். அதில் இனிஷியலாக பார்த்திங்கன்னா கண்ணாடி தேவைப்படுற மாதிரி, ஸோ தூர பார்வை, கிட்ட பார்வை, வெள்ளெழுத்து, இது. அடுத்தது கண் புறையினால் கண் பார்வை குறையுது அப்படின்னு வருவாங்க. இதுதான் காமனாக வருது. பட் மேற்கொண்டு நம்ம பேசலாம் வேற எதெல்லாம் முக்கியம் அப்படின்னு.
2: ஓகே மேம். ஸோ நேர்களே, நம்ம கூட டாக்டர் இந்துமதி இருக்காங்க. ஸோ நீங்கள் கண் ரீதியான எந்த பிரச்சனைகளை பற்றி டவுட் கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் அடிக்க வேண்டிய நம்பர் 2986000038 அல்லது 2959055544. இந்த எண்களுக்கு இணைப்பு எண்ணாக 044 அப்படிங்கிற எண்ணை சேர்த்துக்கோங்க. முதல் நேயர் வணக்கம், எஃப்எம் ரெயின்போ. பேசுங்க சார், டாக்டர் இணைப்பில் இருக்காங்க.
4: மேடம்,
2: உங்க ரேடியோட வால்யூம் மட்டும் குறைச்சுக்கோங்க சார்.
4: மேடம், 73 வயசு ஆகுது மேடம்.
3: ஓகே சார், சொல்லுங்க.
4: ஒரு நாள் திடீர்னு வந்து கண்ணு டபுள் டபுளா செஞ்சது.
3: ஓகே.
4: திடீர்னு பார்வை ஒரு கண்ணு ஓரமா போயிடுச்சு.
3: ஓகே.
4: அப்புறம் ரெண்டு நாள் எல்லாம் சரியா போச்சு மேடம். நான் என்ன பண்ண மேடம், அப்படியே விட்டுலாமா, செக்அப் பண்ணலாமா, கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
3: உங்களுக்கு சுகர் பிபி ஏதாவது இருக்குங்களா? இது மாதிரி நடக்கும்போது காமனஸ்ட் காரணம் வந்து நம்மளோட சர்க்கரையோ இல்லை வந்து ரத்த குதிப்போ இதெல்லாம் கண்ட்ரோலில் இல்லாமல் அந்த கண்ணு தசைகளை நகர்த்துற நரம்பு இருக்குது. ஸோ அந்த நரம்பு ஏதாவது வீக்காக போனால் தான் இந்த மாதிரி கண் நகர்ந்து போகும். அண்ட் அந்த ரெண்டு கண்ணும் ஸ்ட்ரெயிட்டாக இல்லாததுனால இந்த மாதிரி டபுள் பார்வை வரும். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக வந்து பார்த்துக்கிறது நல்லது. சரியாயிட்டுதுன்னு சொன்னால் கூட கட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட சர்க்கரையையும் ரத்த கொதிப்பு எல்லாம் கண்ட்ரோலில் வச்சிருக்கணும். கண் மருத்துவரை கட்டாயம் ஒரு வதை பார்க்கறது நல்லது.
4: சுகர் இல்லை மேடம், பிபி தான் ஏறுது.
3: அதான், அப்படி இருக்கக்கூடாது. மெயினாக அதுதான், எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கணும். அண்ட் கட்டாயம் ஒரு மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லது.
4: சரி மேடம், என்னென்ன கண் பார்வைக்கு என்னென்ன ஆகாரம் சாப்பிடணும், விட்டமின் டி என்னென்ன உணவு சாப்பிடணும் சொல்லுங்க.
3: விட்டமின் டின்னு இல்லை, நம்ம சின்ன வயசுலயே இதெல்லாம் சொல்லி

0: கொடுத்துருப்பாங்க. எல்லாமே கலர்டு வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கீரை, கேரட்டு, பப்பாளி அந்த மாதிரி, அண்ட் மீன் முட்டை, இது எல்லாமே நல்லது.
1: தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே, ஸோ மேம் இப்போது வந்த காலர் கூட வந்து சொல்கிறாங்க பிபி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒருவேளை பிபி, சுகர், டயபெட்டிஸ் இருக்குன்னா அவங்க அவங்களோட ஐ ஹெல்த்தை எப்படிலாம் பார்த்துக்கணும் மேம்?
0: இதுதான் ரொம்ப முக்கியமாக நான் இன்றைக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு முக்கியமான விஷயம். சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு, அப்புறம் கொலஸ்ட்ரால்னால இரத்த குழாய்களில் நம்ம காமனாக கேள்விப்படுறது வந்து இதயத்தில் ஒரு அடைப்பு வரலாம், மூளையில் அடைப்பு வரலாம் அப்படின்லாம் கேள்விப்படுறோம். சிறுநீரக தொந்தரவு இருக்கிறவங்க இருக்காங்க. இந்த மாதிரிலாம் இருக்கும் போது கட்டாயமாக எல்லாருமே வருஷத்துக்கு ஒரு தடவை கண் மருத்துவ பரிசோதனை செய்துக்கணும். எதனால் சொல்கிறோன்னா இது எல்லாமே கண்ணில் வந்து பாதிப்பை காட்டும். அண்ட் பாதிப்புன்னு நான் சொல்கிறது என்னென்னா கண் மருத்துவரால் கண்டுபிடிக்கக்கூடிய பாதிப்பு. நம்ம வந்து கண் பார்வை குறைஞ்சி எல்லாம் ஆனப்புறம் நம்ம போகும்போது அது ரொம்ப டூ லேட் ஆகிடும்.
1: ஓகே,
0: ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுனாலே நான் முதல்ல அவருக்கு சொன்ன மாதிரி உடம்பு கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். என்னென்ன கண்டிஷன் பிரச்சனை இருக்கோ கண்ட்ரோலில் வைக்கணும், கண் மருத்துவரை கரெக்டான டைமில் போய் பார்க்கணும். பார்த்தா தான் நமக்கு பிரச்சனை இருக்கான்னு தெரியும், அதை கரெக்டான ஸ்டேஜில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், குணப்படுத்த முடியும்.
1: ஓகே மேம், ஸோ அடுத்த நேர் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம்,
2: நான் சித்தமல்லிந்த ராஜமாணிகம் பேசுகிறேன்
0: மேம். சொல்லுங்க.
2: வணக்கம் மேம்.
0: வணக்கம்.
2: ஏ, எனக்கு வந்து இந்த 55 வயசு ஆகுது. அந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னே ஒரு கண்ணில் வந்து சேதம் வந்து கட் பண்ணணும், நக்கண்ண தேரல் தான். இப்போ திருப்பி இந்த கண்ணிலையும் அதே மாதிரி இருக்கு, அது உடனே பண்ணணுமா மேம்?
0: சதைங்கிறது வந்து வெளியில வளர்ந்துருக்கிற சதையா இல்ல கண் புறையா? கண்ணாடியில பாக்கும் போது சின்னதா இருக்கா இல்ல அந்த கருவிழிய நோக்கி நிறைய வந்துட்ட மாதிரி தோணுதா? முந்திக்கிப்ப அது வளர்ந்துகிட்டே ரொம்ப நகர்ந்து வருதுன்னு தோணுதா? அதான் ரொம்ப, அதாவது அந்த வெள்ள போர்ஷன்ல மட்டும் இருந்தா நம்ம வெயிட் பண்ணலாம், பட் வெள்ள போர்ஷனை தாண்டி கருப்பு போர்ஷனுக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது கரெக்டான டைமில் அதை ரிமூவ் பண்ணணும். நம்ம ரொம்ப லேட் பண்ணி ரிமூவ் பண்ணோன்னா என்னாகும், அது என்னதாக இருந்தாலும் ஒரு சின்ன தழும்பு மாதிரி விழுந்துடும். அதனால ரொம்ப டிலே பண்ணாமல் பண்ணுறது நல்லது.
1: தேங்க்யூ மேம். ஸோ அடுத்ததாக நம்ம ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். நேர்களே, நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவருது, அதை தொடர்ந்து வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்திலிருந்து கண்ணும் கண்ணும் அப்படிங்கிற பாடல். இந்த பாடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்டரே வந்து கண்கள் ரிலேட்டடாக பாடல்கள் வேணும் அப்படின்னு சொல்லி சூப்பராக வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. பி லீலா மற்றும் ஜிக்கி இணைந்து பாடிய பாடல் ஜி ராமச்சந்திராவுடைய இசையில் கேட்டீங்க. நிறங்கள் இது ரெயின்போ பண்பலை 101.4.
3: Hello? Hello? Hello? Hello? Hello, doctor? Hello, doctor?
4: Investing oda paadathai aarambikkala.

0: பேக் டு ஹலோ டாக்டர் நேர்களே. நேரம் இப்போ 3:14 ஆயாச்சு. அடுத்த நேயர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். எஃப்எம் ரெயின்போ டாக்டர் இணைப்பில் இருக்காங்க, பேசுங்க.
1: ஆ, வணக்கம் டாக்டர். நான் சந்திரசேகர் பேசுகிறேன், வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து.
2: வணக்கம், சொல்லுங்க
1: டாக்டர். இந்த கண்புரை இது வந்து ஏற்படுது, அதற்குரிய நவீன சிகிச்சை முறைகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, அந்த ஆப்ரேஷன் பண்ணி எவ்வளவு நேரத்துக்குள்ள பேஷண்ட் வந்து அவங்க வந்து அன்றாட வாழ்க்கையை பண்ணலாம்? நான் கேள்விப்பட்டிருக்கேன், கண்புரை செய்து ஒரு 2-3 மந்த்ஸ் கேஸ் பக்கத்தில் போகக்கூடாது, சமைக்க கூடாது, அது மாதிரிலாம் பெண்களுக்கு சொல்றாங்க. இது உண்மைதானா? கண்புரைக்கு அப்புறம்
0: சார், உங்களுடைய ரேடியோட வால்யூம் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறீங்களா?
1: அது ஒரு கேள்வியும். அந்த லாங் சைட் அண்ட் ஷார்ட் சைட் இதனுடைய பவர்ஸ் வந்து அந்த வாழ்க்கையில வந்து இன்க்ரீஸ் ஆகுறது வந்து யூஷுவலா அந்த 13 வயதுன்னு சொல்றாங்க, அந்த டீனேஜ்ல தான் பிறகு அது ஸ்டாக்னன்ட் ஆயிடும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இது உண்மைதானா டாக்டர்? ஏன் வந்து டீனேஜ்ல?
0: ஓகே
2: ஓகே, உங்கள் சைடில் ஒரு பயங்கர ஏதோ எக்கோலாம் வருது. எனிவே, இப்போ நான் கிளியராக இருக்கேன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண் புரை பற்றி கேட்டீங்க. இது வந்து ஐ திங்க் நீங்கள் ரொம்ப வருஷம் முன்னாடி கேட்டதாக இருக்கணும், பிகாஸ் இப்போ வந்து நவீன கண் புரை அறுவை சிகிச்சையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன துவாரம் வழியாக தான் நம்ம உள்ளே போய் ஒரு அல்ட்ராசவுண்டு உதவியோட அந்த புரையை நல்லா நம்ம சின்ன சின்ன பீஸ் ஆக்கி எடுத்து திரும்ப போடுற லென்ஸ் கூட வந்து ஃபோல்டபுள் லென்ஸ், அந்த மாதிரியான முறை தான் பண்ணுறோம். தையெல்லாம் மோஸ்ட்லி போடுறதே கிடையாது. ஸோ இதில் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா சர்ஜரி இப்போ அதே மாதிரி முந்திலாம் கண்ணுக்கிட்ட இன்ஜெக்ஷன் போட்டு பண்ணிகிட்ருந்தோம். இப்போ நிறையா பேர் வந்து சொட்டு மருந்து போட்டு, அதாவது கண் கொஞ்சம் மரத்து போகிறதுக்கான சொட்டு மருந்தை போட்டே ஒரு 10 நிமிஷத்தில் கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிடுறாங்க. அதெல்லாம் இருக்கிறதுனால அன்றைக்கே வந்து சார்ட் ஆஃப் யூ கேன் கோ பேக் டு நார்மல், உங்களுக்கே வந்து பார்வையிலேயே வித்தியாசம் தெரியும். அதுதான் வந்து இன்றைய நம்மளோட கண்ணோட்டம். ஆனால் எப்பயுமே என்ன சொல்கிறோன்னா, நம்ம வந்து ஒரு அறுவை சிகிச்சைன்ற போது அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும். அது ஒரு சின்ன துவாரமாக இருந்தால் கூட அதுக்கு நம்ம ஹீல் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். அதனால் அந்த ஃபஸ்ட்டு 3 டேஸ் தான் நாங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க சொல்லுவோம்.

0: சொல்லுவோம். அண்ட் அதில் கூட என்ன சொல்லுவோம்னா, அடிபடக்கூடாது, அழுக்கு சேரக்கூடாது, அழுக்கு தண்ணி கண்ணில் போகக்கூடாது, ஸோ ஹெட் பாத் அவாய்ட் பண்ண சொல்லுவோம், வெயிட் லிஃப்ட் பண்ண வேணாம்னு சொல்லுவோம். பட் நார்மல் ஆக்டிவிட்டீஸ்லாம் 2 மந்த்ஸ்லாம் இப்போ யாருமே வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் கொடுக்கறதில்ல.
1: ஓகே மேம், அடுத்த நேயர் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: வணக்கம், பொன்னேரி ஜெகண்டையில இருந்து கலீல் அகமத் பேசுறேன். டாக்டர் வணக்கம. டாக்டர்
0: வணக்கம்.
2: டாக்டர் இப்ப பாத்துட்டீங்கன்னா சில பேர் கண்ணாடி போடுறாங்க, அவங்க பாத்துட்டீங்கன்னா எப்படின்னா இப்ப போயிட்டு செக் பண்ணி போடுறாங்க, ஆனா அந்த கண்ணாடி பவர் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு நினைக்காமயே பாத்துட்டீங்கன்னா சில பேரு 1 வருஷம் 2 வருஷம் எல்லாம் போடுறவங்க இருக்காங்க. இது மாதிரி ஆளுங்களுக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ண போறீங்க அதை சொல்லுங்க டாக்டர்.
0: நார்மலா வந்து 1 வருஷம்ங்கிறது இட்ஸ் ஓகே. இந்த வளர்ற குழந்தைகள் இல்ல முத முதல்ல நம்ம கண்ணாடி கொடுக்கறோம் அப்படின்ற போது நம்ம 6 மாசத்துக்கு 1 தடவை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இது நான் சொல்றது வந்து மேபி 18-19 வயசு வரைக்கும். அது கூட நம்ம 2-3 செக்கப்பில் நமக்கு தெரிஞ்சிடும் ஸ்டேபிளாக இருக்குதுன்னா, நம்ம எவ்ரி இயர் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அது ஓகே. பட் அந்த அதே மாதிரி அந்த 40 வயசுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த வெள்ளெழுத்துன்றது, அதாவது கிட்டக்க இருக்கிறதெல்லாம் வந்து அந்த ஏன்னா அந்த மசில்ஸ் வீக் ஆகிறதுனால நமக்கு தெளிவாக இருக்காது. அதுவுமே நீங்கள் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2-2.5 இயர்ஸ்க்கு 1 5 இயர்ஸ்க்கு 1 தடவை அந்த மாதிரி தான் அது வந்து மாறும். அதனால் எவ்ரி இயருங்கிறது இட்ஸ் அ குட் திங் தான். வந்து 1 வருஷத்துக்கு 1 தடவை பார்த்துக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் என்ன கேட்டால். ஆனால் வெறும்னா ஆப்டிக்கலில் போய் பார்க்காம கண் டாக்டரையும் பார்த்து பண்ணுறது கரெக்டு.
1: ஓகே டாக்டர், அடுத்த நேயர் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
3: ராயப்பேட்டையிலேருந்து வெங்கடேஷன் பேசுகிறேன் மேடம். குட் ஆஃப்டர்நூன்.
0: குட் ஆஃப்டர்நூன், சொல்லுங்கள்
3: மேடம். இப்போ அட்வான்ஸாக ரொபாட்டிக்லாம் வந்திருக்கு, ரொம்ப காஸ்ட்லி, அது ஏழைங்களால் அது வந்து கவர்மெண்ட்ல அது வந்து ஃப்ரீல எல்லாம் நம்ம இதில் செலவு பண்ண முடியாது. பட் ஆர்டினரி இதுக்கும் ரொபாட்டிக்கும் என்ன மேடம் வித்தியாசம்? சேம் ப்ரொசீஜர் தானா இல்லை வாட் ஆர் த அட்வான்டேஜஸ்? செலவு ஒரு பக்கம் விட்டுருங்க, அது டிஃப்ரெண்ட். பட் அவுட்கம் வந்து உங்களுக்கு விஷன் ரெண்டுத்திலையுமே உங்களுக்கு ஒன்னாதான் இருக்குமா? ரெண்டாவது பாயிண்ட்டு, இந்த காலத்து பசங்க வந்து பிறக்கும் போதே வந்து செல்லோட இருக்காங்க, எல்லாம் கண்ணாடி போடுறாங்க, 7-8 வயசுலயே வந்து பவர் கூடிட்டு இருக்கு, அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன அட்வைஸ் கொடுங்க? இது மட்டும் சொல்லுங்க நாங்கள் கேட்கறோம்.
0: ஓகே, இந்த ரோபோட்டிக்னு சொல்கிறது வந்து எங்களை இது பண்ணுற வரைக்கும் என்னென்னா, சில ஸ்டெப்ஸ் ஆஃப் சர்ஜரி, இந்த புற அறுவை சிகிச்சையில் ஒரு இனிஷியல் ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸாக, இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக பண்ணுறதுக்கு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோமே தவிர, முழு ப்ரொசீஜருக்கும் அந்த அளவுக்கு வந்து பரவலாக அது ஒன்று யூஸ் பண்ணப்படலை. ஸோ அது நான் சொன்ன மாதிரி சில கடினமான சிச்சுவேஷன்ஸில் இல்லை ஒரு 101% அக்யூரேசி வேணுன்ற இடத்துங்களில் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதனால் பண்ணாதான் நமக்கு ரிசல்ட் நல்லா வரும், கன்வென்ஷனலில் வராதுன்னு கிடையவே கிடையாது. எல்லா டைப் ஆஃப் கண் புற அறுவை சிகிச்சையிலையும் நம்மளால் நல்ல ரிசல்ட்ஸை கொடுக்க முடியும். அண்ட் நீங்கள் இந்த டிஜிட்டல் பற்றி சொன்னீங்க, அது குழந்தைங்களுக்குன்னு இல்லை, நம்ம எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து டிஜிட்டல் டிவைஸஸை விட்டு எவ்வளோ தூரம் நம்ம கம்மி பண்ணுறோமோ டயத்தை, அது வந்து எல்லாருக்குமே நல்லது. ஸோ அதை நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணணும், பசங்களையும் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லணும்.
1: ஓகே, தேங்க்யூ டாக்டர், நிறைய கேள்விகளுக்கு பதில் அளிச்சிட்ருக்கீங்க. நேர்களே, நேரம் இப்போது 3:20 ஆயாச்சு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இணையலாம்.
4: ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நாளும் தரமான கலப்படமற்ற அரிசி எங்கள் பொறுப்பு. ஆரணி சிஎம்ஆரின் ஒளி விளக்கு, நம்பர் 1 திடம் அரிசி.

0: போவோம் 3 மணி 20 நிமிடம். எஸ் நேயர்களே, ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உலக பார்வை தினத்தையொட்டி நம்ம கூட கண் ஆரோக்கிய கண்ணல மருத்துவரான டாக்டர் இந்துமதி ஸ்ரீதர் இருக்காங்க. ஸோ டாக்டர், நிறைய காரியங்களை பற்றி எங்கள் கூட பகிர்ந்துட்டு இருந்தீங்க. அடுத்த நேயர் லைனில் இருக்காங்க. வணக்கம்.
1: ஹலோ.
2: ஹலோ,
1: வணக்கம் டாக்டர்.
2: வணக்கம்.
1: நான் ஒர்க் ஷாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து நானே இந்த ரீடிங் கிளாஸ் வாங்கி போட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். அது மாதிரி போட்டு பண்ணலாமா டாக்டர்? ஒரு 2 வருஷமா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் எந்த ப்ராப்ளம்
2: இல்ல. உங்க வயசு?
1: எனக்கு 61.
2: ஓகே. சி, ரீடிங் கிளாஸ் போடுறது வந்து கிட்ட பார்வை நல்லா இருக்கிறதுக்கு போடுறீங்க.
1: ஆனால்
2: நீங்கள் லேத்தில் வேலை செய்கிறேன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து ப்ரொடெக்டிவ் கண்ணாடி.

0: போடணும். அது சைடு ப்ரொடெக்ஷனோட வரும், சைட்லேயும் கவரிங்கோட வரும். அதை போட்டுட்டு தான் நீங்கள் வேலை செய்யணும். பிகாஸ் அந்த எனி அந்த சின்ன தூள் கூட உங்கள் கருவிழியில் படலாம். நிறையா டைம்ஸ் வந்து கருவிழியில் பட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு 5 நிமிஷத்தில் அதை ரிமூவ் பண்ணி அதெல்லாம் கூட நடந்திருக்கலாம். அதான் அதை நம்ம அலட்சியமாக எடுக்கக்கூடாது. ஏன்னா சில சமயம் அது வர வேகத்தையும் அது வர சூட்டையும் பொறுத்து கண்ணு உள்ள வரைக்கும் ஊடுருவி விழித்திரை வரைக்கும் கூட பாதிப்பு உண்டு பண்ணலாம். ஸோ அதை சீரியஸாக எடுத்துட்டு கரெக்டான ப்ரொடெக்டிவ் கண்ணாடியோட வேலை பண்ணுறது தான் கரெக்டான முறை.
1: என்ன
0: ஓகே, க்ளாக்கோமானா கண் நீர் அழுத்தம். அதாவது கண்ணில் ஒரு ஃப்ளூயிட் இருக்குது, அந்த ஃப்ளூயிடுக்கு ஒரு வந்து பாத்வே இருக்குது, ஒரு இடத்துல அது ப்ரொடியூஸ் ஆகி இப்படி போய் வெளியில் போகணுன்ற மாதிரி ஒரு பேசேஜ் இருக்குது.
1: ஓகே,
0: அந்த நீர் வந்து பல காரணங்களால் அந்த கண் நீர் வந்து அந்த இடத்துல கலெக்ட் ஆகி அந்த ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணுது. நம்ம எப்படி பிளட் ப்ரெஷர்னு சொல்கிற மாதிரி கண்ணுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷர் அதை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பாதிக்கிறது வந்து கண் நரம்போட ரத்த சர்க்குலேஷனை பாதித்து அதை வந்து கம்ப்ரெஸ் பண்ணி பார்வை குறைபாடை உண்டு பண்ணும். இதையே நம்ம ரொம்ப முக்கியமாக பேச வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாக்க, இது வந்து இதோட பாதிப்பு நமக்கு தெரியறதுக்கு ரொம்ப கடைசியில் தான் நமக்கு தெரியும். அதாவது நமக்கு இருக்கிற அந்த பரப்பளவு, விஷனோட பரப்பளவு குறைஞ்சி போய் ஒரு டியூபில் பார்க்குற மாதிரி நமக்கு சென்டர் மட்டும் தெரியும், பின்ன சுத்தி இருக்கிறது எதுவுமே தெரியாது. அந்த ஸ்டேஜில் தான் டாக்டர் கிட்டே வருவாங்க. அதுக்காக தான் நம்ம சொல்கிறோம், இதெல்லாம் வந்து நம்ம ஆண்டுக்கு ஒரு முறை பார்த்துட்டாலோ இல்லை நமக்கு வந்து இது இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, பரம்பரையில் வந்து டெஃபினட்டாக இதில் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு. ஸோ நம்ம அம்மா அப்பாவுக்கு நம்ம சிப்ளிங்ஸ்க்கு இருக்குது அப்படின்னா இதை ஒரு ப்ரிவென்டிவாக நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை போய் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இது இருக்குன்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். இல்லை இல்லைன்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம். நிம்மதியாக இருக்கிறத விட எவ்ரி இயர் பார்த்துக்கணும்.
1: ஓகே,
0: அண்ட் இருக்குன்னு கண்டுபிடிச்சா அந்த ஸ்டேஜில் இதை அரெஸ்ட் பண்ணணும். இல்லைன்னா அது ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் ரொம்பவே எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு போயிடும்.
1: ஓகே,
0: இப்போ நிறைய அட்வான்சஸ் இருக்குது. கரெக்டான ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோன்னா சொட்டு மருந்து மூலமாகவோ அறுவை சிகிச்சை மூலமாகவோ அதை வந்து அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம தடுத்துடலாம். அதுதான் நம்மளோட எய்ம், அது வந்து ஜாஸ்தி ஆகாமல் தடுக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் இருக்குது, பட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்.
1: க்ளாக்கோமா அப்படிங்கிறது க்யூரபிள் டிசீஸா மேம்?
0: அதான் க்யூரபிள்னு சொல்கிறத விட இஃப் யூ ஐடென்டிஃபை இட், அதை வந்து அது இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு கரெக்டாக கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாச்சுன்னா அந்த ஸ்டேஜில் அதை அரெஸ்ட் பண்ண முடியும். இதில் க்யூர் அப்படின்ற ஃபேக்டர் வராது.
1: ஓகே,
0: நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி அந்த ஸ்டேஜ்லேயே அதை அரெஸ்ட் பண்ணிடணும். அது மோசமாகாமல் நம்ம தடுக்கணும். ப்ரிவென்ஷன் அப்படின்னு எப்போ ஏன் சொல்கிறோன்னு சொன்னால், அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத ஆரம்பமாக கண்டுபிடிச்சோன்னா எப்போவுமே நமக்கு நல்லது.
1: ஓகே மேம், அடுத்த நேர் வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
2: சங்கீதா பேசுகிறேன். வணக்கம் டாக்டர்.
0: வணக்கம்
2: டாக்டர். எனக்கு 47 இயர்ஸ், இப்போ 49 இயர்ஸ். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணாங்க, சரியாயிடுச்சு, எல்லாம் இதாயிடுச்சு. ஆனாலும் அந்த அந்த கண்ணில் வந்து ஒவ்வொரு நேரம் அந்த கருப்பா லேசா அப்படி படுற மாதிரியே இருக்கு. நான் டாக்டர் போய் செக் பண்ணேன், அதெல்லாம் கரெக்டா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனாலும் ஒரு ஒரு நேரம் அந்த இடத்துல வந்து அப்படியே லேசா அப்படியே கருப்பு அந்த இது படுற அப்படியே போகிற மாதிரி இருக்கு டாக்டர். அதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா?
0: சி, நார்மலாக வந்து இது ஃப்ளோட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். பார்வை நல்லா இருக்குது, கண் மருத்துவர் வந்து டீட்டெயில்டாக பார்த்துட்டாரு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னால் இதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டியதில்லை. கண்ணில் வந்து ஒரு லிக்விட் இருக்கும், அது வந்து கொஞ்சம் குழகுழப்பாக இல்லாமல் நீர்த்து போனால் கூட இந்த மாதிரி ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வரலாம். பட் கண் பார்வை நல்லா இருக்கணும், கண் மருத்துவர் டீடைல்டா பார்த்து கரெக்டா இருக்குன்னு சொல்லியிருந்தாருனா இத பத்தி கவலைப்பட வேண்டாம்.
2: அதான் சார் டாக்டர், எனக்கு கொஞ்சம் அப்பப்போ உறுத்துது, ட்ரை ஐஸா இருக்குன்னு ஒரு டிராப்ஸ் எழுதி கொடுத்திருக்காரு, அத போட்டுக்க சொல்லியிருக்காரு. அது அப்படியே கண்டினியூ பண்ணலாமா டாக்டர்?
0: கண்டினியூ பண்ணலாம்.
2: அதனால எதனால எது ப்ராப்ளமா இருக்குமா இல்ல இன்னொருத்தர போனமா அப்படின்றதுனால தான் உங்களுக்கு
0: இல்ல, அப்படி இருந்தா அவங்க வந்து சொல்லிருப்பாங்க. ஏன்னா இது வந்து சம்டைம்ஸ் நமக்கு விழித்திரை பாதிப்பு இருக்கான்ற ஒரு டவுட் வரும், அதுக்குதான்
2: விழித்திரை வந்து முன்னாடி கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணிட்டு கேட்ராக்ட் பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா வந்து அவங்க 2 ஆபரேஷன் பண்றேன்னாங்க, ஆனா அது தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கேட்ராக்ட் மட்டும் பண்ணிட்டாங்க. ஆனா அது கேட்ராக்ட் பண்ணியும் எனக்கு வந்து அந்த அளவு இல்லைனாலும் லேஸ்

0: நேரம் அந்த லேசா அந்த கருப்பு படுற மாதிரி இருக்கு. நான் திரும்ப போய் ஆறு மாசம் ரெண்டு தடவையும் போய் செக் பண்ணிட்டேன், அவங்க போய் அதெல்லாம் ஒண்ணும் கேட்டாங்க.
1: விழித்திரையில வந்து ஏதாவது ஒரு மைனர் இஷ்யூ இருந்தா கூட இப்படி வரலாம். சோ அதையும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிறது நல்லது.
2: Thank you. ஓகே. ஸோ டாக்டர், இப்போது வந்து அவங்க ஃப்ளோட்டர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கல்ல டாக்டர், ஸோ இந்த மாதிரி ஃப்ளோட்டர்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு காமன் இஷ்யூவாக இருக்குது. ஸோ ஃப்ளோட்டர்ஸ் இருந்தால் என்ன பண்ணணும், அண்ட் ட்ரை ஐஸ் இருந்தாலும் என்ன பண்ணணும் டாக்டர்?
1: ஃப்ளோட்டர்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த கண்ணில் இருக்கிற ஒரு லிக்விடோட ஜெல் ஃபேக்டர், அதாவது குழப்பு குறையும் போது வரலாம். ஸோ அதை நம்ம ப்ராப்பராக அதுக்கு தான் கண் மருத்துவர்கிட்ட போய் பார்க்கணும், அதுதான் பிரச்சனையா. இல்லை சம்டைம்ஸ் விழித்திரையில் வந்து ஆரம்ப கட்டத்தில் ஏதாவது பிரச்சனைகள், அவங்க சொன்னாங்க இல்லையா ஒரு ஹோல் இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஸோ கட்டாயமாக வந்து கண் மருத்துவர்கிட்ட டீட்டெயில்டாக விழித்திரை பரிசோதனை பண்ணணும். நம்ம நிறையா நேரம் என்ன பண்ணுறோம், நான் ஆப்டிக்கலில் போய் பார்த்தேன் பார்வை நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு
2: வந்துடுறோம்.
1: அது பார்த்தாச்சுன்னா இதை பற்றி பெருசாக பயப்பட வேண்டாம். இதானால் ஒரு வந்து ஒரு டிஸ்டர்பிங் இதுன்னு சொல்லலாம். நம்ம டாக்டர் சைடில் நாங்கள் பெருசாக ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் கூட பேஷண்ட்டுக்கு அது கொஞ்சம் தொந்தரவாக தான் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து கொஞ்ச நாளில் அதுவே வந்து குறைஞ்சிரும். இப்போ நிறைய நாலஞ்சு புள்ளி தெரிகிற மாதிரி இருக்கும், நாள் பட அதுவே வந்து குறைஞ்சிரும். ப்ரொவைடட் நம்ம விழித்திரை நல்லா இருக்குன்னு பார்த்துட்டோம்னா அதை பற்றி பெருசாக கவலைப்படுறதுக்கு தேவையில்லை.
2: ஓகே மேம். ட்ரை ஐஸ்,
1: ட்ரை ஐயும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வருது. நம்ம ஏசி அட்மாஸ்ஃபியரில் உட்காடுறோம், சிஸ்டமில் வேலை பண்ணுறோம், நிறையா அந்த கண்ணோட பிளிங்கிங் போயிடுச்சு, கண்ணோட டிஃப்ரெண்ட் டிஸ்டன்ஸில் நம்ம பார்க்கணுன்ற ஐடியாவே போயிடுச்சு. ஸோ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. ஸோ அதுக்கு அதுவுமே அது அது அதுவே ஒரு பெரிய டாபிக், அது ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம பேசுறது கஷ்டம் இந்த டைமில்.
2: ஓகே.
1: ஆனால் இனிஷியலாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த நம்ம எப்படிலாம் நம்ம ஜாபில் மாடிஃபை பண்ணிக்கலாம் அந்த அட்வைஸ்லாம் கொடுப்போம். அதே மாதிரி ட்ராப்ஸ் இருக்குது கண்ணுக்கு வந்து அந்த ஈரப்பசையை தக்க வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி நம்ம ட்ராப்ஸ் பிரிஸ்கிரைப் பண்ணி அதை கொஞ்சம் சரி பண்ண பார்ப்போம்.
2: ஓகே மேம். அடுத்த நேயர் வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
3: வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்.
3: நான் வந்து புதுக்கோட்டையிலேருந்து சாவுல மீது பேசுகிறேன்.
1: சொல்லுங்க.
3: ஹலோ டாக்டர்.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
3: வந்து எனக்கு 41 வயசுல மூளையில கட்டி ஏற்பட்டு கண் பார்வை போச்சு.
1: ஓ.
3: நான் தமிழ்நாடு முழுக்க பாத்துட்டேன், வெளிநாட்டுலயும் பாத்துட்டேன், கண்பாரு மறுபடியும் வர மாட்டேங்குது. ஏதாவது உங்களுக்கு தீர்வு இருந்தா சொல்லுங்களேன்.
1: ஒரு கண்ணா ரெண்டு கண்ணா?
3: ரெண்டு கண்ணுமே தெரியல, சுத்திர பாறை இல்லாம இருக்க, நரம்பு கட்டா இருந்துறாங்க, இங்கேயும் பார்க்க முடியாதுறாங்க. ஏதாவது புதிய முறை
1: என்ன என்ன கட்டி ஏதாவது உங்களுக்கு தெரியுமா, என்ன மாதிரி பிரெயின் டியூமர்?
3: மூளையை கட்டி எடுத்தாங்க.
1: இது எப்போ நடந்தது? இந்த உங்களுக்கு பார்வை
3: 2009 அடைஞ்சு ரிமன்ஸ் ஹாஸ்பிட்டல தான் ஆபரேஷன் பண்ணேன்.
1: ஓகே.
3: போய் பண்ணேன், ஆதான் உச்சோட இருக்கேன், கண் பார்வை இருக்க இல்லாம பிளைண்ட் ஆயிருக்கிறேன்.
1: ஓகே.
3: இதுக்கு ஏதாவது நவீன மருத்துவம் இருந்தா சொல்லுங்க. நான் தமிழ்நாடு முழுக்க பார்த்து எல்லா டாக்டரையும் பார்த்து எல்லாம் கைவிரிச்சாங்க.
1: இது கடைசியா எங்க பாத்தீங்க?
3: கடைசியா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல பார்த்தேன், தலைமை சேவத்தில் பார்த்தேன், அரவிந்தில பார்த்தேன்.
1: இது வந்து கொஞ்சம் துரதிருஷ்டவசமான நிலைமை தான். இந்த மூளையில கட்டி வரும்போது என்ன வந்து கண்ணு நரம்பு வந்து கடைசியில மூளைக்கு தான் போறது, அதோட கண்டினியூவேஷன்னே சொல்லலாம். ஸோ அந்த டியூமர் வந்து அதை உங்களுக்கு பிரஸ் பண்ணதுனால இந்த கண் பார்வையோட, நான் இப்போ முன்னாடி சொன்னேன் இல்லையா குளோகோமால எப்படி கண் நரம்பு அழுத்தி அதோட சர்க்குலேஷனை குறைக்கிற மாதிரி இது கண்ணு நரம்பு அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இதுல வந்து இப்ப நான் உங்களுக்கு, ஏன்னா நீங்க டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டீங்க எதுவும் பெருசா செய்ய முடியாதுன்னு சொன்னதா சொல்றீங்க, இதுல வந்து விஷுவல் ரீஹாபிலிட்டேஷன், அதாவது வந்து புனர்வாழ்வு, இப்போ உங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கோ அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு இப்போ நிறைய அட்வான்சஸ் அந்த ஃபீல்டில் இப்போ வந்திருக்கு. ஒரு லாஸ்ட் 5-6 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பார்வை குறைபாடு இருக்குது, நமக்கு வந்து தேவைகள் என்ன, உங்களோட அன்றாட தேவைகள் என்ன, நீங்கள் எப்படி வந்து சுயசார்போடு இருக்கலாம், இதையெல்லாம் ஸ்டடி பண்ணி எந்த அளவு உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து இதை க்யூர் பண்ண முடியாது, ஆனால் வந்து மேம்படுத்த முடியும், என்ஹான்ஸ் பண்ண முடியும், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இப்போ இருக்கிறத விட உங்களை வந்து பெட்டராக ஆக்க முடியும். அதாவது உங்கள் ஆக்டிவிட்டீஸை செஞ்சுக்கிறதுக்கும் உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப், அதாவது நல்லபடி, அதாவது இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆக்கிறதுக்கு கட்டாயம் வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே அதை அப்ரோச் பண்ணி பார்க்கலாம்.

0: 101.4 இனி எல்லாமே தூளு. வெல்கம் பேக் நேர்களே, வெல்கம் பேக் டு ஹலோ டாக்டர். நேரம் இப்போ 3:32 ஆயாச்சு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் தான் இணைஞ்சிருக்கீங்க. உலக பார்வை தினத்தையொட்டி நம்ம கூட வந்து டாக்டர் இந்துமதி ஸ்ரீகர் இருக்காங்க, ஆப்தமாலஜிஸ்ட். ஸோ உங்களுக்கு கண் சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருக்குமே ஆனால் நீங்கள் ஃபோன் அடிக்க வேண்டிய நம்பர் 298-6000-38 அல்லது 295-2055-54 இந்த எனக்கு இணைப்பெண்ணாக 044 சேர்த்துக்கோங்க. ஸோ டாக்டர் இணைப்பில் இருக்காங்க, பேசுங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: ஹலோ
2: ஹலோ
1: ஹலோ
2: சொல்லுங்க.
1: ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கிலிருந்து சாந்தகுமாரி பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்க.
1: எனக்கு கண் ரெண்டு சர்ஜரி பண்ணி 8 ஆகுதுங்க. 8 ஆகிட்டு கொஞ்சம் இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னா கண்ணில் எப்போ பாரு நீர் போட்டுங்கிற மாதிரியே இருக்குங்க.
2: என்ன சர்ஜரி பண்ணிருக்காங்க?
1: இந்த ஹாஸ்பிடல்னு கேக்குறீங்களா?
2: என்ன, இல்ல இல்ல, என்ன அறுவை சிகிச்சைன்னு கேக்குறேன். என்ன ஆபரேஷன்
1: எடுத்தாங்கமா? கண் பொறை எடுத்தாங்க.
2: சரி, ஓகே.
1: 74 வயசு ஆகுதுமா?
2: ஓகே.
1: அது எடுத்து பரவாயில்லைங்க. இப்போ என்ன அது எப்ப பாரு கண்ணு தண்ணி இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கா இருக்குது. எப்ப பாரு கண்ணு தொடச்சினே இருக்கிறமா.
2: சரி, பார்வை எல்லாம் நல்லா இருக்கா?
1: பேப்பர் படிக்க சொல்ல மட்டும் கண்ணாடி போட்டுக்கிறேன், மற்ற நேரத்தில் போடுறது இல்லை. அப்புறம் டாக்டர்கிட்ட போய் காமிச்சிட்டு வந்தேன், அவங்க சிரப்பும் ஆயின்மெண்ட்டும் எழுதி கொடுத்தாங்க. அது போட்டாலும் அப்படியே தான் இருக்குதுங்க. என்ன செய்யுது?
2: சரி, உங்களுக்கு படிக்கிறதுக்கு மட்டும் கண்ணாடி போதும்னு சொல்லி தான் நீங்கள் போடுறீங்களா?
1: இப்போ ரீசெண்டாக ஒரு 4 முன்னால் போனேன் டாக்டர்கிட்ட.
2: கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகாது, இந்த நீர் வந்து வராது. அவங்க எப்படி சொல்லிருக்காங்களோ அத மாதிரி கரெக்டான கண்ணாடிய போட்டோம்னா ஃபர்ஸ்ட் நமக்கு கண்ணு வந்து ஸ்ட்ரெயின் ஆகாது, தண்ணி வராது. ரெண்டாவது வந்து நான் இப்ப சொன்ன மாதிரி கண்ணு காஞ்சு போறது அந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அதுக்கான டிராப்ஸ் போட்டாலும் அந்த பிரச்சனையை சரி பண்ணலாம். மூணாவதா ஒரு என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம் அப்படின்னாக்க கண்ணில் வந்து ஒரு கண்ணுலேருந்து மூக்குக்கு போகிற நீர் பாதை ஒன்று இருக்குது, அது வழியாக தான் கண்ணீர் வந்து நார்மலாக வெளியில் போகுது. அதில் ஏதாவது அடைப்புகளோ இல்லை கண்ணோட இமையிலேயே வந்து சின்ன சின்ன தோல் இது இருக்குது, ஹோல்ஸ் இருக்குது, அது வழியாகவும் கண்ணீர் போகணும். அதிலெல்லாம் ஏதாவது அடைப்பு இருந்தால் கூட இப்படி வரலாம். ஸோ அதுக்கு வந்து இப்போ ரொம்ப அது ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தால் நம்ம வெறும்னா வந்து கண்ணுக்கு ஒரு ஒத்தடம் கொடுத்து அந்த இதெல்லாம் சரி பண்ணாலே அதுதான் அவங்க சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஆயின்மெண்ட் ஏதோ சொல்கிறீங்க.
1: ஆயில்மெண்ட் முடிஞ்சிச்சுங்க. இப்போ டிராப்ஸ் எழுதி கொடுத்துருக்காரு, போட்டுட்டு 1 பொறுத்து வாங்க.
2: யூஷுவலா அதுலயே சரியாயிடும். அப்படி இல்லைன்னா அடுத்தது என்னன்னு பாப்பாங்க.
1: சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ்.
0: ஓ டாக்டர், நிறைய கேள்விகளுக்கு பதில் அளிச்சுட்டு இருக்கீங்க, நன்றி. இதோ அடுத்து இன்னொரு ஒரு டவுட் டாக்டர். ஆல்ரெடி ஒரு காலர் கிட்ட நீங்க சொல்லியிருந்தீங்க ரீஹாபிலிட்டேஷன் பத்தி, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா டாக்டர்?
2: யா, விஷுவல் ரீஹாபிலிட்டேஷன், அதாவது ஒரு புனர்வாழ்வு இல்லை மறுவாழ்வு, அது வந்து இப்போது ஆஃப்லைட் வந்து ரொம்பவே வந்து அதில் ஒரு அவேர்னஸ் எல்லாருக்கும் வந்திருக்கு.
0: ஓகே,
2: எதனாலன்னா நம்ம வந்து ஒரு ஒன்றுமே பார்வை

0: இல்லாதவங்களுக்கு நம்ம ஈவன் ஒரு ரெண்டு லைன் நம்மளால் பார்வையை கொடுக்க முடியும், இல்லை ஒரு பரப்பளவு அதாவது ஃபீல்ட் ஆஃப் விஷன் குறைஞ்சவங்களுக்கு நம்ம ஃபீல்டை ஜாஸ்தி பண்ண முடியும். அண்டு பார்வை சுத்தமாக இல்லாதவங்களுக்கு வந்து எப்படி நம்ம மற்ற ஸ்கில்ஸை ஹோன் பண்ண முடியும். அப்புறம் இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இப்போ ப்ளே பண்ணுது. ஒரு ஏஐ வச்சோ இல்லை ஸ்மார்ட் விஷன் கிளாஸஸ்னே வருது, இதெல்லாம் வச்சு எப்படி வந்து அவங்களோட, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அந்தந்த கஸ்டமைஸ்ட் அந்தந்த பர்சனுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் என்ன. சில பேர் வேலை செய்யணும்னு கேட்கலாம், சில பேர் எனக்கு வந்து என்னோடய ஆக்டிவிட்டீஸ் பார்த்துக்கணும்னு கேட்கலாம். ஸோ அவங்க ரிக்குவயர்மெண்ட் என்ன அதையும் பொறுத்து எல்லாத்தையுமே நம்ம கரெக்டான படியில் அவங்களுக்கு கொடுத்து இப்போ இருக்கிறத விட கட்டாயமாக அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃபையோ இல்லை குவாலிட்டி ஆஃப் விஷனையோ நம்ம மேம்படுத்த முடியும்.
1: ஓகே,
0: இதில் என்ன அட்வான்டேஜ்னா, ஒருத்தர் சுயசார்போடு ஆயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் அது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ், அட்டெண்டர்ஸ்க்கு அட்வான்டேஜ், அது ஒகேஷ்னல் ட்ரைனிங்லாமும் இருக்குது. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நம்ம நாள்பட அவங்களோட தரத்தை வந்து உயர்த்துகிறோம், இன்க்ளூசிவாக ஆக்குறோம். ஸோ இது வந்து, இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, முந்திலாம் அவ்வளோதான் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிற இன்ஸ்டன்சஸ் நிறையா இருந்தது. இப்போ அப்படி இல்லை, நம்ம மருந்துகளால் குணப்படுத்த முடியல, அறுவை சிகிச்சையில் பண்ண முடியலன்னா கூட ஏதாவது ஒரு வகையில் இந்த புனர்வாழ்வையோ ரீஹாபிலிட்டேஷனை யோசித்து கரெக்டான இடத்துல போய் பார்த்துக்கிறது டெஃபினட்டாக நம்மளோட பார்வையையும் சரி, நம்மளோட ஒரு மற்ற தேவைகளையும் சரி, பெரிய அளவில் மேம்படுத்தும்.
1: ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஸோ அடுத்த நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், எஃப்எம் ரெயின்போ.
2: ஆ வணக்கம், வணக்கம். நான் திருவள்ளிகேணி ஐசோஸ்லேருந்து வெங்கடேசன் பேசுகிறேன்.
0: சொல்லுங்கள்.
2: இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் உயரத்தை மாத்திரை சாப்பிட்டுருக்குறேன் டாக்டர். இப்போ எனக்கு என்னன்னா ரெண்டு கண்லையும் கொஞ்சம் கொஞ்சம் குறை இருக்குன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்காக சில மாத்திரைங்களை கட் பண்ண இது பண்ணிட்டா தான் அந்த குறை நீக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாத இப்போ எனக்கு தெரிஞ்சவருக்கு ஒருத்தர் வந்து அந்த ஒரு கண்ணில் புறை இருக்கும்போது ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த புறை எடுக்கும்போது நரம்பு ஏதோ கட் ஆயிடுச்சு, சுத்தமா பார்வை தெரியலன்றாரு. அந்த மாதிரி எதனால வாய்ப்பு அந்த மாதிரி இருக்குது இல்லை சரியா, அந்த கொஞ்சம் ட்ரைனிங் இல்லாம டாக்டர்னாலயா இல்ல எப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா கண்ணு தானே மெயின், அதுதான்.
0: சி, புறை அறுவை சிகிச்சை பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சர்க்கரையோ இல்லைன்னா ரத்த கொதிப்போ இருந்தா ஃபர்ஸ்ட் எல்லாம் கண்ட்ரோல்ல இருக்கணும். அண்ட் நீங்கள் சொல்கிறது அந்த ஒரு ரெண்டு மாத்திரையை நிறுத்த சொல்கிறதுங்கிறது வந்து அந்த கண்ணு கிளாட், அதாவது உடம்பில் வந்து கிளாட்டிங்க்குன்னு சில மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க இந்த பிபி இருக்கிறவங்க. அந்த மாத்திரைகளை மட்டும்தான் நம்ம நிறுத்த சொல்லுவோமே தவிர, அதுவும் ஒரு முன்னாடி ஆப்ரேஷனுக்கு 2 days முன்னாடி 2 days பின்னாடி அப்படி தான் நிறுத்த சொல்லுவோமே தவிர, ரத்த கொதிப்பு எடுக்கிற ட்ரீட்மெண்ட் எல்லாம் நிறுத்த சொல்ல மாட்டாங்க, எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கணும். நீங்கள் சொல்கிற இன்னொன்று வந்து, எந்த ஒரு அறுவை சிகிச்சையிலையுமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் ப்ரிகாஷன்லாம் எடுத்தால் கூட அந்த ஆப்ரேஷன் ஒன்று முன்னாடியே அவருக்கு வந்து அந்த கண் புறைன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது ரொம்ப முத்தி போய் அது இருக்கிற இடமே வீக்காக இருந்து அப்படிலாம் இருந்திருக்கலாம். இல்லை அந்த புறை முத்தி போய் இருக்கும்போது நம்மளால் அந்த விழித்திரையை சரியாக பார்க்க முடியாது, அதில் மேஜராக என்ன இஷ்யூஸ்ன்னு தான் தெரியுமே ஒழிய நுண்ணம் நுட்பமாக பார்க்க முடியாது. ஸோ அப்படி இருந்திருக்கலாம் அவருக்கு. இல்லை ஆப்ரேஷன் போது தான் சம்டைம்ஸ் நமக்கு வந்து என்ன பிரச்சனைங்கிறதே தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, இன்னை தேதியில் யாருமே வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக போய் யாரோட லைஃப்பையோ யாரோட கண்ணையோ யாருமே ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க கற்றுக்கிறவங்க இருந்தால் கூட பக்கத்தில் எப்போயுமே ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க. எந்த ஸ்டேஜில் எப்படி அதை ஹேண்டில் பண்ணணுன்றதுக்கு வந்து எல்லாருமே பொறுப்பாக தான் எல்லாம் செய்வாங்க.
1: கண்புரை அறுவை சிகிச்சை பத்தியும் வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சோ நேயர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டுமா நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை தொடரலாம்.
3: ஒருமுறை சுவைத்தால் என்றென்றும் நினைவில் நிற்கும் தனி சுவைக்கு ஆரணி சீமாறன் ஒளி விளக்கு. Number 1 திடமரசை.

0: இரண்டால் அப்படிங்கிற பாடல் தாமரையுடைய வரிகளில் ஜேம்ஸ் விஷ் வசந்தனுடைய இசையில கேட்டு முடித்த நேரம் 3:46. இன்னைக்கும் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம கூட டாக்டர் இந்துமதி ஸ்ரீதர் அவங்க இருக்காங்க, ஆப்தமாலஜிஸ்ட். ஸோ நேயர்களே, அடுத்த நேயர் யார் அப்படின்னு பார்த்துடலாம். இணைப்பில் இருக்காங்க. வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்.
1: பேசுகிறேன்.
2: சொல்லுங்க.
1: என்னுடைய ப்ராப்ளம் வந்து கண் கண் காலையில எழுந்திரிச்சு மூஞ்சி கழுவும் போது இடது பக்கம் இருக்கிற கண் வந்து கொஞ்சம் லைட்டா உள்ளுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன ப்ராப்ளம்னே தெரியல.
2: இது எவ்வளவு நாளா இருக்கு?
1: இது உள்ள மாதிரி தெரியுது டாக்டர்.
2: இல்ல, இது எவ்வளவு நாளா இருக்கு?
1: இது இப்ப ஒரு வாரமா தான் இருக்கு. இதுக்கு முன்னால கிடையாது. நார்மலா ரெண்டும் ஒரே சமமா இருந்த மாதிரி இருந்தது. லைட்டா பள்ளமா இருக்கிற மாதிரி தெரியுது.
2: கண்ணு உள்ள போன மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா?
1: ஆ, உள்ள போன மாதிரி இருக்கு.
2: ஓகே. வேற உடம்பு பிரச்சனை ஏதாவது உண்டா? சுகர், பிபி ஏதாவது?
1: இல்ல, அதெல்லாம் எதுவும் கிடையாது.
2: செக் பண்ணிருக்கீங்களா? தைராய்டு எல்லாம் பாத்துக்கிங்களா?
1: தூக்கம் கொஞ்சம் கம்மியா இருக்கனால யா ப்ராப்ளம்.
2: ஓகே. இது ஃபர்ஸ்ட் வந்து இது நிஜமா, அதாவது உங்களுக்கு அப்படி தோணுதா, இல்ல நிஜமாகவே வந்து ஒரு கண்ணு உள்ள போனதா, இல்ல இன்னொரு கண்ணு கொஞ்சம் ப்ராமினென்ட்டா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும்.
1: பார்வை எல்லாம் எல்லாம் நார்மலா நல்லபடியா தெரியுது.
2: இல்ல, பார்வை ஓகே. அதான், ஒரு கண்ணு உள்ள போயிருக்கா, இல்ல இன்னொரு கண்ணு வந்து கொஞ்சம் பிரைட்டா வெளியில தெரியுதுனால இப்படி இருக்கான்றது ஃபர்ஸ்ட். அடுத்தது நீங்க கண்ணுன்னு சொல்றீங்க, இல்ல சில பேருக்கு இமையில ஒரு தொய்வு இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும். சோ இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து இருக்குன்னா கண் மருத்துவரை பாக்குறது நல்லது.
1: சரி. இப்ப சில நேரத்துல வந்து சில பேர் சொல்றாங்க, சூரியனை பார்த்து கொஞ்சம் நேரம் பவரா இருந்தா அந்த கண்ணு பிரச்சனை எந்த பிரச்சனையும் வராதுங்க. அது உண்மையா டாக்டர்?
2: சி, அது
1: பாக்குறோம்ல, சாப்பிட்டுட்டு ஒரு அரை வரை இருந்தாருன்னா போதும், உங்களுக்கு கண் ப்ராப்ளம் வராதுன்றாங்க.
2: தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு சூரியனை யாராலையுமே நம்மளால பார்க்க முடியாது. அந்த சூரிய நமஸ்காரம் ஏன் சொல்றோம்னா, அது நமக்கு உடம்பையும் சேர்த்து அது வந்து ஆக்டிவிட்டி, அது அதனால சொல்றோம். பட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அது எல்லாருக்கும் நிறைய பேர் நிறைய வாட்டி அந்த ஒரு வாட்டி நமக்கு கிரகணம் வரும்போது சொல்லியிருப்பாங்க, அதை மட்டும் நம்மளோட கண்ணால டைரக்டா பார்க்க கூடாது. ஏன்னா அது வந்து நமக்கு தழும்பு ஏற்படுத்தும் கண்ணில்.
0: நன்றி சார். வணக்கம் எஃப்எம் ரெயின்போ.
3: மேடம் வணக்கம். மேடம்
2: வணக்கம்.
3: அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்வை நல்லா தெரிஞ்சது மேடம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பார்வை ஃபுல்லா எதுவுமே தெரியல மேடம். அந்த கண்ணுக்கு லெப்ட் ஹேண்ட் சைட்ல அந்த சென்டரா வர இடத்துல வந்து ஒயிட் கலர்ல ஒரு பபிள்ஸ் மாதிரி இருக்கு மேடம்.
2: சரி, என்ன வயசு சொன்னீங்க?
3: எனக்கு 32 ஆகுது மேடம்.
2: அடிபட்டது எப்ப?
3: அடிபட்டது வந்து ஒரு 1 இயர் பேக் மேடம்.
2: அது பட்ட உடனே நீங்க கண் டாக்டர் பாத்தீங்களா?
3: அப்ப நல்லா தான் மேடம் இருந்தது. நடுவுல இருந்து
2: இல்ல, கண் டாக்டரே பாத்தீங்களா அடிபட்ட பிறகு?
3: இல்ல மேடம், இல்ல மேடம், பார்க்கல மேடம்.
2: சோ நீங்க அடிபட்ட உடனே கண் டாக்டர் கிட்ட போகல?
3: ஆமா மேடம்.
2: அப்புறம் எப்ப போனீங்க?
3: அப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி இந்த எக்மோர் ஹாஸ்பிடல் போய் பார்த்தேன் மேடம்.
2: எதுக்காக திடீர்னு எப்படி போனீங்க? அப்ப அடிபட்டு ஒரு வருஷம் ஆச்சு போலன்னு சொல்றீங்க?
3: வலி இல்ல, வலி திடீர்னு வலி வந்தது மேடம். அப்படியே பட்டு பட்டு அப்படியே ஒரு குத்துற மாதிரி ஒரு இது வந்து வலி பயங்கரமா வந்தது மேடம்.
2: சரி, அது அவங்க என்ன சொன்னாங்க கடைசியில? எல்லாம் விரிவா எக்ஸாமின் பண்ணிருப்பாங்களே?
3: ஆமா மேடம், பண்ணாங்க மேடம். அது சர்ஜரி பண்ணனும் பண்ணா வந்து, ஆனா உங்களுக்கு
2: விஷயங்கள் கூட பட்டிருக்கும், நமக்கு வெளியில எதுவும் தெரியாம இருக்கலாம். சோ அந்த ஸ்டேஜ்ல பரிசோதனை செஞ்சு பாத்துக்கிறது நல்லது.
0: ஓகே மேம். ஸோ நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிக்கிங்க. இன்னும் 2-3 ப்ரைமரி டவுட்ஸ் இருக்குது மேம். ஸோ ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீ மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க மேம், அது என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா?
2: இது ஆக்சுவலி பெருசாக அவேர்னஸ் இல்லாத ஒரு பிரான்ச்சுன்னு சொல்லலாம். எனக்கே இதோட முக்கியத்துவம் எப்படி எனக்கு இன்றைக்கி ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா, எங்களோட ஹாஸ்பிட்டல் விஹெச்எஸ் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி வந்து உலக பார்வை தினத்தை முன்னிட்டு ரோட்ரியோட

0: ஒரு டொனேஷன்னால் அந்த ரெட்டினோபதி ஆஃப் ப்ரீ மெச்சூரிட்டி ஸ்க்ரீனிங் பண்ணுறதுக்கான ஒரு கேமரா கிட் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க.
1: ஓகே,
0: அந்த ஃபங்க்ஷன் போனப்போ தான் எனக்கு இது வந்து இதை பற்றி நம்ம ரொம்ப பேசுறது இல்லை அப்படின்றதே எனக்கு தோணுச்சு.
1: ஓகே,
0: அந்த ரெட்டினா டாக்டர் வந்து அதை ரொம்ப கரெக்டாக சொன்னாங்க. அதாவது இது ஜஸ்ட் சுருக்கமாக சொல்லணும்னா, குறை பிரசவத்தில் பிறக்கிற குழந்தைகள் வெயிட் கம்மியாக இருக்கலாம், இல்லை 37 வீக்குக்கு முன்னாடியே பிறந்துடுற குழந்தைங்களுக்கு கண்ணோட ரத்த குழாய், அதாவது விழித்திரையோட ரத்த குழாய்களில் பிரச்சனை வரும்.
1: ஓகே,
0: இதை வந்து நம்ம அந்த டைமில், அதாவது அந்த குழந்தை பிறந்து ஐசியூவில் இருந்து அப்புறமா தான் வீட்டுக்கே போகிறாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே நம்ம இது ஒரு சின்ன ஒரு ஹேண்டி கேமரா மாதிரி, ஒரு சூட் கேஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம ஒவ்வொரு குழந்தையையும் தேடி எக்ஸாமின் பண்ணினோன்னா பிரச்சனை இருக்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும். இந்த மாதிரி விழித்திரையில் ரத்த குழாயில் பிரச்சனை இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சோன்னா,
1: ஓகே,
0: அதுக்கான தக்க வைத்தியம் செஞ்சோன்னா அந்த பார்வையையும் நம்ம நல்லபடியாக கொடுக்க முடியும்.
1: ஓகே,
0: இல்லைன்னா இப்போ நிறைய தடவை என்ன ஆகுதுன்னா, வெயிட் கம்மியாக பிறக்கிற குழந்தைங்க இல்லை என்ன மாதிரி இருந்தால் கூட நல்லபடியாக தேத்தி வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. இந்த சின்ன பிறந்த குழந்தைகளுக்கான கேர் வந்து ரொம்பவே வளர்ச்சி அடைஞ்சிருச்சு.
1: ஓகே,
0: ஆனால் அதே அளவுக்கு நம்ம பார்வையையும் செக் பண்ணி அந்த குழந்தைய ஒரு முழு பார்வையோடு அனுப்பிச்சோன்னா அது இன்னுமே நல்லாயிருக்கும்.
1: கண்டிப்பாக மேம், கண்டிப்பாக. இந்த ஒரு பிரான்ச் வந்து உண்மையிலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது, பட் இந்த அவேர்னஸ் இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி மேம். ஒரு நிறைவா ஒரு கேள்வி மேம், இந்த 20-20 ரூல் அப்படின்னு சொல்கிறாங்களே மேம், அதை பற்றி சொல்ல முடியுமா?
0: இது வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். யாரை கேட்டாலும் அந்த 20-20 அப்படின்னு பேசிடுறாங்க.
1: மெயினாக
0: என்னென்னா, சிஸ்டமில் வேலை செய்கிறவங்களை கம்ப்யூட்டர் விஷன் சின்ரோம்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன சொல்கிறோம்னா, நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு தூரத்து ஆப்ஜெக்டை 20 செகண்டுக்காவது பார்க்கணும். அதாவது நம்ம கண் வந்து ஒரே டிஸ்டன்ஸை பார்க்கறதுக்கான இது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே டிஸ்டன்ஸே பார்க்குறோம். அப்படி இல்லாமல் தூரத்தில் ஒரு ஆப்ஜெக்டை டீஃபோக்கஸ் பண்ணி அதை தான் சொல்கிறோம். அடுத்தது அதே மாதிரி கண்ணை பிளிங்க் பண்ணாமல் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனையே பார்த்துட்டு இருக்கிறோம், ஸ்டேர் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ அந்த பிளிங்கிங்கையும் ஒரு 20 டைம்ஸ் பண்ண சொல்கிறோம்.
1: ஸோ
0: இதெல்லாம் வந்து நம்ம எவ்ரிடே பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் லாங் டேர்ம் கண்ணு ஸ்ட்ரெயின் ஆகாமல் இருக்கும்.
1: ஓகே, ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். இன்றைக்கும் இந்த 1 மணி நேரம் வந்து கிளக்கோமாவாக இருக்கட்டும், ரீஹாபிலிட்டேஷன், விஷுவல் ரீஹாபிலிட்டேஷனாக இருக்கட்டும், அண்ட் இப்போ நீங்கள் சொன்ன இந்த இன்னோ ரெட்டினோபதியாக இருக்கட்டும், எல்லா பிரான்ச்சஸுமே கவர் பண்ணியிருக்கீங்க. எஸ்பெஷலாக வந்துட்டு டயபெட்டிக்ஸ் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து எப்படி அவங்களோட ஐ ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, தேங்க்யூ ஸோ மச் மேம். நேர்களே, இந்த 1 மணி நேரம் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம கூட வந்து டாக்டர் இந்துமதி ஸ்ரீதர் அவர்கள் இருந்தாங்க, ஆப்தமாலஜிஸ்ட். ஸோ தேங்க்யூ மேம், இந்த 1 மணி நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவழித்ததுக்கு நன்றி மேம்.
0: தேங்க்யூ, எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த ஏஆர் டீமுக்கும், இந்த தொகுப்பாளர் என்னோட உரையாடியவங்களுக்கும், எனக்காக இந்த டைம் எடுத்து டவுட்ஸ்லாம் கேட்டு ஓரளவு எல்லாருக்கும் விவரங்கள் சொல்ல முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப நன்றி.
1: தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். நேர்களே, நிகழ்ச்சியுடைய நிறைவு பாடலாக கிளிஞ்சல் திரைப்படத்திலிருந்து விழிகள் மேடையாம் என்கின்ற பாடல், டாக்டர் கல்யாண் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல், டி ராஜேந்திரனுடைய வரிகளில் அவருடைய இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை 101.4. மீண்டுமா உங்கள் அறியும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி ஜோனால்.

0: अभी आप सुन रहे थे हमारा विशेष कार्यक्रम संदेश टू सोल्जर्स। ये कार्यक्रम आकाशवाणी के दिल्ली केंद्र से प्रसारित किया गया।
1: டெல்லியிலிருந்து சந்தேஷ் டு சோல்ஜர்ஸ் கேட்டு முடித்தோம். நேரம் 5 மணி. இனி தொடர்வது செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி பேரிடர் காலங்களிலும் இந்திய விமானப்படையினர் ஆற்றி வரும் பணி பாராட்டுதலுக்கு உரியது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார். இணைய குற்றங்களை தடுப்பதற்கான சர்வதேச நெறிமுறைகள் வகுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் $1 trillion அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். காசநோயை ஒழிக்க இளைஞர்களின் பங்களிப்புடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள், புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை எளிதாக பயன்படுத்துவதில் அரசு உறுதி பூண்டிருப்பதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆயுஷ் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படை தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி விமானப்படை வீரர்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். சர்க்கரை ஆலைகளுக்கு 2025-26 அரவை பருவத்தில் கரும்பு வழங்கிய விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக 603 crore 34 lakh ரூபாய் வழங்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவாமல் தடுப்பதற்காக மாநில அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேகா சந்தர்ப்பவாத அரசியலை கடைபிடிப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை சீர்படுத்தும் நடவடிக்கையில் தாவேகா அரசு காவல்துறையை முனைப்புடன் ஈடுபடுத்த வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் நிதியம் ஒன்றை ஏற்படுத்த மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது அத்துறையின் மேம்பாட்டிற்கு உதவிடும் என்று பிஜேபி கூறியுள்ளது. ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பணியை தனியாருக்கு வழங்கும் முடிவினை தாவேகா அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று அமமுக வலியுறுத்தியுள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவ்யா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கிகாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது உங்களுக்கான நிகழ்ச்சி, நான் உங்கள் மணி. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் பலவிதமான தலைப்புகளில் தினந்தோறும் நம்ம பேசிக்கிட்டே வரோம். அந்த வரிசையில் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில் இன்றைக்கி எதை பேச போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு யார்கிட்டயாவது எதனா கேட்டிங்கன்னா, நாளைக்கு பார்த்துக்கலாமே அப்படின்னு தொடர்ந்து அந்த நாளைக்குன்னு இன்றைக்கி இருக்கிற வேலையை நாளைக்கு தள்ளி போடுற வழக்கத்தை பலரும் பல முக்கியமான வேலைகளில் கூட செய்வாங்க. இன்றைக்கி வேணாமே, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி சொல்லியே தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா. அது உடற்பயிற்சியாக இருக்கலாம், அல்லது முக்கியமான ஒரு முடிவாக கூட இருக்கலாம், ஒருவரிடம் பேச வேண்டிய விஷயமாக இருக்கலாம், ஒரு புதிய முயற்சியாக இருக்கலாம், நீண்ட நாட்களாக நாளைக்கு பண்ணலாம் நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய உங்களுடைய அந்த நாளைக்கு பண்ணலாம் கதை என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி நீங்கள் சொல்ல போகிறீங்க. நீங்கள் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள், 298-6-00-38 என்ற எண்ணுக்கும், 298-2-0-5-5-4 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொண்டு என்னோட பேசலாம். இன்னும் ஒரு படிக்கு மேலே சார் லைனே கிடைக்க மாட்டேன் சார், எப்போ ஃபோன் பண்ணாலும் பிஸியாகவே இருக்குது சார், என்ன சார் இது அப்படின்னு சில நேயர்கள் ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா. அவங்களுக்காக நம்ம முகநூல் பக்கத்துலேயும் நம்மளுடைய சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4 அப்படின்ற ஃபேஸ்புக் பேஜில் நான் ஒரு போஸ்ட் பண்ணியிருப்பேன். அந்த போஸ்ட்டுக்கில் கமெண்ட்டில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தாராளமாக பதிவிடலாம். கமெண்ட்டாக இந்த உங்களுடைய நாளைக்கு பண்ணலாம் கதையை நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம் நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது உங்களுக்கான நிகழ்ச்சி ரெயின்போ மேடை, நான் உங்கள் ஆர்ஜே மணி. தொடர்ந்து பேசுவோம், முதல் நேயர் யார் அப்படின்றத கேட்டுடலாம். வணக்கம், யாருங்கிறது பேச.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கங்க ஐயா.
2: நான் திருப்பத்திலிருந்து
1: சொல்லுங்க. நல்லா இருக்கிறேன் சிவா, சொல்லுங்க.
2: நல்லா இருக்கேன். இன்னைக்கு நீ சொல்றது எனக்கு, அதாவது நாளைக்கு பாத்துக்கணும்னு சொல்ல நிறைய வேலை நான் செஞ்சு அந்த மாதிரி மிஸ் ஆயிடுது. எப்படின்னு
1: கேக்குறேன், நாளைக்கு பண்ணலாம்னு எந்த வேலை ரொம்ப நாளா தள்ளி போட்டுக்கிட்டே வர்றீங்க?
2: அதாவது இந்த ஒட்டை அடிக்கிறான்னு சொல்லி போவேன், அது கிட்டத்தட்ட நானும் எங்க வீட்டுல சொல்லி சொல்லி நானும் ஒரு வாரமே அப்படி தள்ளிட்டு நாளைக்குன்னு சொல்லிட்டு தள்ளிட்டே இருக்கேன். நீங்க சொன்ன ஞாபகம் வந்தது.
1: ஓஹோ, முதல்ல போய் ஒட்டையை அடிக்கணும்.
2: கண்டிப்பா வீட்டுல
1: கடையிலேதான்
2: கேட்டா, ஆயுத பூஜை பக்கத்துல வந்து என்ன நீ செய்யாம இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா செஞ்சிடும் இருப்பா, இன்னும் ஒரு வாரம் இருக்கு அப்படி நாளைக்கு தள்ளிட்டு தள்ளிட்டு போகுது.
1: ஆமா, இது பலரும் பண்ணுவாங்க, இன்னைக்கு பண்ணிடலாம் நாளைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு தொடர்ந்து தள்ளி போட்டுக்கிட்டே போறது பலரும் பண்ணுவாங்க. நீங்க சொன்ன உடனே ஆமா இல்ல, நம்ம கூட இப்படிதானே பண்ணாமலே இருக்கிறோம், முதல்ல போய் இன்னைக்கு ஒற்றையை அடிக்கிறேன் அப்படின்னு அடிக்க ஆரம்பிப்பாங்க நேயர்கள். உங்களால மகிழ்ச்சி. சார் நிச்சயமா, எல்லாமே சுத்தம் என்பது நமக்கு, சுத்தம் உள்ள வீடுதான், சுத்தம் என்பதை மறந்தால் நாளும் குப்பை மேடுதான் ஒரு பாடல் இருக்கு இல்லையா. அதனால சுத்தமா இருப்போம், நோய்கள்ல இருந்து நம்ம காத்துக்கலாம். ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்க பெயரை மீண்டும் ஒரு முறை சொல்லுங்களேன். பாடல் உங்களுக்காக வருது, மனங்களை அரசாட்சி கொள்ளும் ஒரு பாடல், அரசியான பாடல். இதோ உங்களுக்காக பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்திருங்கள்.

0: Chennai Silks. Let the celebrations begin. Rainbow FM.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது உங்களுக்கான நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. ரெயின்போ மேடை நிகழ்ச்சி உங்களோட இணைந்திருப்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. தொடர்ந்து நேயர்களோட பேசுவோம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
1: வணக்கங்க, சொல்லுங்க.
2: பத்மாவதி சார்?

0: மகிழ்ச்சியா இருக்க பத்மாவதி, சொல்லுங்க.
1: நான் வந்து உடற்பயிற்சி வந்து ஒரு நாள் கூட விட முடியாது. அது அன்னாரம் தேஞ்சாதான் என் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும், அதை விட முடியாது. பத்துக்கிறோம் பாரு பெட்டு கவரு, அதை இன்னைக்கு துவைக்கணும் நாளைக்கு துவைக்கணும் கருக்கிறேன். நாளைக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் மிஷின்ல போட்டு துவைச்சிடறேன் சார்.
0: துவைச்சு எடுக்கணும் சொன்னோம். சுத்தம் சார்ந்த விஷயம் இருக்கு இல்லையா, நம்மள உடல் ஆரோக்கியம் சார்ந்தது, அந்த விஷயத்துக்கு மட்டும் எப்பவுமே இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம்னு தள்ளி போடவே கூடாது, சரிங்களா? மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி மகிழ்ச்சி, சிறப்பு. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்,
2: நான் ரெட் ஹில்ஸ்ல இருந்து ஹயாத் பாஷா ஜெய்கணேஷ். எப்படி சார் இருக்கீங்க?
0: நல்லா மகிழ்ச்சியா இருக்கிற ஜெய்கணேஷ்.
2: மகாபலிபுரம் போனோம், பிளான் போறோம், கோவளம் போயிட்டு மகாபலிபுரம் போனோம்னு. அது என்னன்னு தெரியல, தடங்கலாவே இருக்குது. ஆனா இந்த மாசம் போலான்னு சொல்லி இருந்தோம், போனோம், அதுவும் தடங்கலாச்சு. அவங்க சொல்றாங்க இது மாதிரி மகாபலிபுரம் பத்தியே நான் கேட்க மாட்டேங்க, வேணாம் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. சரின்னு சொல்றாங்க, என்ன தடங்கலன்னு எனக்கே புரியும் சார். இதான் சார் எனக்கு நிறைவேறாத ஆசையா இருக்குது,
0: நிறைவேற்றலாம். சரியா,
2: ரொம்ப தொலைவு கூட இல்லை சார், இங்கதான் பக்கத்துல இருக்கு. எங்க பகுதியில் ரெட்யூஸ் வந்து கிட்டத்தட்ட 51 கிலோமீட்டர் தான் சார்.
0: ஆமா, இங்கதானே,
2: இங்கதான் கோவலன் போது எங்க கோயில் ஒண்ணு இருக்கு, அங்க போயிட்டு 15 கிலோமீட்டர் கோவலத்துல இருந்து மகாபலிபுரம். 6 மாசமா டிரைவ் பண்றோம், போனோம்னு அவங்களுக்கு அந்த ஆசையை விட்டு போச்சு. வேணாங்க, நான் சொல்றேன் அது வாரம் பண்ணலாம், வாணாங்க அதை பத்தி நம்ம பேச வேணாங்க, அந்த அளவுக்கு எக்ஸைட் இருக்காங்க.
0: சரி சரி சரி, சீக்கிரமா அதை முடிச்சிருங்க.
2: நிச்சயமா நிச்சயமா சார், நன்றி சார்,
0: மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வணக்கம், யாரங்கிறது? வணக்கம்.
3: வணக்கம்
0: வணக்கம் மகிழ்ச்சி, சொல்லுங்க, தொடர்பு தான் இருக்கீங்க.
3: காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜபாத் ஜே இஸ்மாயில்.
0: இஸ்மாயில் வணக்கம், சொல்லுங்க.
3: எப்படி இருக்கீங்க சார்? புரோகிராம் புரோகிராம் கலக்குறீங்க சார்.
0: மகிழ்ச்சி, சிறப்பு, சொல்லுங்க. நாளைக்கு பண்ணலாம்னு எதை தள்ளிக்கிட்டே போறீங்க?
3: அதுவும் தப்பிக்க மாட்டேன். குழந்தைங்கனாவே நமக்கு ரொம்ப செல்ல பிரியாணி இல்லை சார்.
0: ஆமா,
3: எது எப்படி இருந்தாலும் குழந்தைக்கு எப்படி ஃப்ரூட் போடுமோ அந்த மாதிரி எல்லாருக்கும், எல்லா குழந்தையும் ஒன்னா தான் பாக்கணும் சார். எல்லா குழந்தையும் ஒன்னா தான் சார் பாக்கணும்.
0: மகிழ்ச்சி, சிறப்பு, வாழ்த்துக்கள்.
3: இப்போ கெஸ்ட் வந்தாலும் சார், இப்போ கெஸ்ட் வந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரிலாம் பார்க்க கூடாது சார்.
0: கண்டிப்பா பார்க்கவே கூடாது. ஆனா நம்ம நிகழ்ச்சியினுடைய தலைப்பு என்ன தெரியுமா?
3: சொல்லுங்க சார்.
0: நாளைக்கு பண்ணலாம்னு எந்த ஒரு விஷயத்த நாம தள்ளி போட்டுக்கிட்டே போறோம். மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். சிறப்பா போயிட்டு இருக்க நிகழ்ச்சியில் அடுத்ததா உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு இணைந்திருங்கள்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேயர்களுக்கான விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சி ரெயின்போ மேடை. உங்களுடைய விருப்ப பாடல்களாக உங்கள் மனம் என்ன சொல்கிறதோ அந்த பாடல்களை நாம் ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்ததாக நாம் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா ரெயின்போ மேடை நிகழ்ச்சியில். வணக்கம், யார் இங்கிருந்து?
3: சைதாபேட்டை சார்.
2: வணக்கம், மகிழ்ச்சி, சொல்லுங்கள்.
3: உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் சார், வாய்ஸ் சூப்பராக இருக்கு சார் உங்களது.
2: ரொம்ப சிறப்பு. உங்களுடைய பெயர் சொல்லுங்களேன்.
3: ஆனந்த் சார், சைதாபேட்டையிலேருந்து.
2: சொல்லுங்கள் ஆனந்த், என்ன தலைப்பில் பேசிகிட்டு இருக்கேன் தெரியுமா?
3: நான் வந்து திருப்பதி கோயிலுக்கு போகல, ரொம்ப நாளாக வேண்டிட்டு இருக்கேன் சார், போகவே முடியல சார். இன்னைக்கு நாளைக்கு நிறுத்திட்டே போகும் சார், ஒரு 10 வருஷமாக.
2: எப்போ 10 வருஷமாவா?
3: ஆமாம் சார்.
2: இன்னைக்கு போகலாம், நாளைக்கு உடனே போயிடணும் இல்லையா?
3: ஆ சரி சார், நீங்கள் சொல்லிட்டீங்க சார், கண்டிப்பாக போகிறேன் சார் அடுத்த வாரம்.
2: ரொம்ப சிறப்பு. எதுவுமே இன்று ஒன்றே செய், நன்றே செய்.

0: அதை இன்றைய செய், இனிதே செய்யின்வாங்க.
1: தேங்க்யூ சார்,
0: அதனால மகிழ்ச்சியும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சைதாப்பேட்டை
1: சார்,
0: வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம், யாருங்கிறது?
2: வணக்கம் சார், நான் கிருத்திகா அடையாளம் பேசுறேன்.
0: சொல்லுங்க
2: சார. நான் வந்து எனக்கு எதுனா யோகா சார், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றேன், எழுந்துக்குவேன் சீக்கிரம், பட் ஆனா அது பண்றதுக்கு வந்து பண்ண முடியல சார். ஏதோ ஒரு ரீசன் சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு பண்ணாம இருக்கேன் சார். அது பண்ணணும்னு ஆசை,
0: பண்ணணும்னு ஆசை, ஆனா பண்ண முடியல,
2: பண்ண முடியல சார். அதுதான்
0: ஏதோ ஒண்ணு நம்மள தடுக்குது.
2: ஆமா சார், அது சோம்பேறித்தனம் தான் நினைக்கிறதால கிளியரா தெரியுது. ஆனா ட்ரை பண்றோம், பட் ஆனா அது வந்து பண்ணணும்னு தான் கொஞ்சம் கோல் மாதிரி வச்சு பண்ணலாம்னு இருக்கேன் சார்.
0: சரி சரி சரி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்
3: சார், திருநெல்வேலி கணபதி சார்.
0: சொல்லுங்க கணபதி.
3: சார், எங்க போகணும், போக முடியாது இருக்குது அப்படிதான் சார் டாபிக்.
0: ஆஹா, ஆமா, அதாவது நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஆனா பண்ணவே இல்லை. அதுதான்
3: அதான் சார், நான் பழனி போன ரொம்ப நாளா இருந்துச்சு, நான் 10 வருஷமா இருந்துச்சு சார்.
0: ம்,
3: பண்ண போல சார், பயணி அதான் சார், எனக்கு மனசு வருஷமா
0: இருக்கு. ரொம்ப சிறப்பு, உடனே போயிடலாம், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யாருங்கிறது?
4: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம்,
4: கும்பகோணம் வட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால் எஃப்எம் மேடைங்களா?
0: ஆமா, ரெயின்போ மேடை.
4: ரெயின்போ மேடை, எங்களுக்கு ரெயின்போ மேடை செட் பண்ணிட்டாங்க சார், கொஞ்சம் தலைப்பு சின்ன பேசுறது வாய்ப்பா இருக்கும்.
0: ரெயின்போ மேடை நிகழ்ச்சி இன்னைக்கு எதை பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, எப்பவுமே நாளைக்கு பண்ணலாம், நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். சில விஷயங்களை இன்றைக்கி வேணால் நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்படி நம்ம தள்ளி போட்ட விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, உடற்பயிற்சியாக இருக்கலாம், அது ஒரு முக்கியமான முடிவாக கூட இருக்கலாம், ஒருவர்கிட்ட பேச வேண்டிய விஷயமாக இருக்கலாம், புதிய முயற்சியாக இருக்கலாம், அப்படி நீண்ட நாட்களாக செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் ஏதாவது ஒன்றாக கூட இருக்கலாம். உங்களுடைய நாளைக்கு பண்ணலாம் கதையை தான் இப்போ நாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம்.
4: சரிங்க, நாளைங்கிறது அது மதில் மேல் பூனை மாதிரி.
0: ஆமா, இந்து என்பதுதான் கையில் உள்ள வீணை.
4: கரெக்ட். அதனால இன்று இன்றே செய்ய வேண்டும், என்றும் நன்னே செய்ய வேண்டும், நன்றே இன்றே செய்ய வேண்டும்.
0: இன்றே செய், நன்றே இனிதே செய்.
4: அதனால நாளைக்கு உள்ள இதுக்கு பலாக்காயை பத்தி இன்னைக்குள்ள கலாக்காயை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க.
0: நாளைக்கு இருக்கக்கூடிய பலாக்காயக்காக இன்றைக்கு இருக்கிற கலாக்காயை விட்டுறக்கூடாதுன்னு வாங்க.
4: ஆமாங்க,
0: ஆமா.
4: அதனால நம்ம எந்த காரியம் நம்ம நாளைக்கு
0: உடனே செஞ்சிடணும்.
4: உதாரணமா தர்மம் செய்ய நினைப்போம், நாளைக்கு கொடுப்போம் நினைக்க கூடாது, அந்த மனசு மாறிடும் நமக்கு.
0: ஆமா ஆமா,
4: அதனால தர்மம் செய்யணும்னா உடனே செய்யணும்னு நபிகள் நான் சொல்லியிருக்காங்க.
0: ஆமா ஆமா,
4: கண்டிப்பா. அதனால எல்லாரும் நம்ம எந்த காரியம் உடனே செய்யறது எல்லாருக்கும் நன்றது, வாய்ப்புக்கு நன்றி,
0: மகிழ்ச்சி, சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க? ஓகே, சிறப்பாக போயிட்டு இருக்க நம்முடைய நிகழ்ச்சியில் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருந்தீர்கள்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இணைந்திருக்கிறோம். நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு நீங்க தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிற விஷயங்களை குறித்து நாம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த நாளைக்கு சொல்லலாம் கதையை தான் நேர்களோட பேசலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம் சார்.
1: வணக்கம்,
2: நான் மயிலாடுதுறை மாவட்டம் குற்றாலம் கே சிவசுப்பிரமணியம். நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன் சிவசுப்பிரமணியம், சொல்லுங்க.
2: எனக்கு அந்த சொல்லுங்க சார். முதல்ல
1: அதாவது நாளைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் நீங்க தள்ளி போட்டுக்கிட்டே போற விஷயங்கள் குறித்து பகிர்ந்துகிட்டு இருக்காங்க.
2: எனக்கு எந்த உபாதைகள் வந்தாலும் நான் என்ன செய்வேன்னா, மருத்துவமனைக்கு போய் மருத்துவர் நாடி உடனே அதுக்கு முதல் உதவி செஞ்சுக்குவோம். நாளைக்கு தள்ளி போட
1: மாட்டேன்.
2: அது உடனே அந்த நேரத்துல அந்த உடனே அந்த இதை செஞ்சு விடுவேன். வீட்டுல எந்த காரியமா இருந்தாலும் சரி, உடனே அந்த காரியத்தை

0: செஞ்சுட்டு தான் மறு வேலை
1: பார்ப்பேன்.
0: அதை நான் எந்த காரியத்துமே தள்ளி போட மாட்டேன். தள்ளி போட வேண்டிய காரியத்தை தள்ளி போடுவேன், செய்ய வேண்டிய காரியத்தை உடனே செஞ்சிடுவேன் சார்.
1: ரொம்ப சிறப்பு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி. வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க? வணக்கம், தொடர்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம் வணக்கம்.
2: அன்பு அறிவிப்பாளருக்கு மாலை வணக்கம்.
1: வணக்கம், தொடர்பில் தான் இருக்கீங்கன்னு ரெண்டு முறை சொன்னேன். வணக்கம் சொல்லுங்க மகிழ்ச்சி. வணக்கம் சொல்லுங்க.
2: நான் நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடவே கூடாது சார். அது இன்றையே செய்திருந்தோம். அதுதான் நெல்லு சார். தள்ளி தள்ளி போட்டா தள்ளி தள்ளி போயிட்டு தான் இருக்கான். அது இன்றையே செய்திருந்தோம் சார்.
1: மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.
2: ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி சார், வாய்ப்புக்கு நன்றி சார்.
1: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, சிறப்பு, வாழ்த்துக்கள். இதோ உங்களுக்காக ஒரு பாடல், மூவேந்தர் திரைப்படத்திலிருந்து.

0: வானுவிழையா பார்த்தேன்னு பாடல் முடிக்கும் போது 5:39 ஆயிட்டு இருக்கு. தொடர்ந்து நேயர்களோட பேசுவோம். வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: ஐயா வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகரன்.
0: சந்திரசேகர் மகிழ்ச்சி சொல்லுங்க.
1: ஐயா, எப்பொழுதுமே ஒரு விஷயத்த நம்ம தள்ளி போட்டோம் அப்படின்னா அந்த காரியம் அந்த அளவுக்கு சிறப்புற அமையாது ஐயா, இல்லையா?
0: எது? ஆஹா,
1: ஆமா, அத சொல்லுவாங்க, சிறப்பான காரியத்தை தகுந்த நேரத்துல சரியா செய்யணும் சொல்லுவாங்க. கரெக்டா நடக்க வேண்டிய நேரத்துல சில விஷயங்கள் நடக்கல அப்படின்னா, தாமதமாகி தள்ளி போச்சு அப்படின்னா, அப்புறமா எப்பவுமே நடக்காததுக்கு கூட ஒரு வாய்ப்பாக அமையும் அப்படின்ட்டு, இல்லைங்களா?
0: ஓகே, சிறப்பு சந்திரசேகர். ஒரு ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நாம் பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நேர்களே, நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு. இணைந்திருக்கிறோம் ரெயின்போ மேடை நிகழ்ச்சியை. தொடர்ந்து நேயர்களோடு பேசுவோம். வணக்கம் சந்திரசேகர், தொடர்ந்து நீங்க பேசலாம். ஆஹா, சந்திரசேகர் அவர்கள் தொடர்ந்து அவருடைய கருத்துக்களை சொல்ல வந்தாங்க. மகிழ்ச்சியை நாம் தொடர்ந்து பேசுவோம். ஒரு சினிமா பாடலுக்கு பிறகு ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து.
2: வணக்கம். 12ஆம் வகுப்பு பொது தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகியுள்ளன.
3: உனக்கு விஷயம் தெரியுமா? உன் ஃப்ரெண்டு ஃபெயில் ஆயிட்டாலாம். எனக்கு அப்பவே தெரியும் இப்படித்தான் நடக்கும்னு.
4: ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதானே, அடுத்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுவா. இருங்க, நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். நிவ்யா,
5: என்ன வருத்தப்படுவான்னு நினைச்சா கையில ஜூஸ் வச்சுட்டு உட்காந்துருக்கா.
4: சரி, பேச்சு கொடுப்போம். நிவ்யா,
6: மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இனி எல்லாரும் என்ன கேலி பண்ணுவாங்க, அத நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல.
4: ஹே, எக்ஸாம்ன்றது நீ முன்னேறி போறதுக்கான ஒரு படி, அவ்வளவுதான். ஒரு படி சரிக்கிடுச்சுன்னா லைஃபே இல்லன்னு ஆயிருமா? எழுந்து மறுபடியும் ஏற ஆரம்பிக்கணும்.
6: ஆமா, இல்ல, நான் அடுத்த எக்ஸாம் நல்லா எழுதி கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு.
5: பேசி பேசி டயர்ட் ஆயிடுச்சு, நம்ம அந்த ஜூஸ குடிப்போம்.
4: மறுபடியும் எது கழுவுற?
6: இல்ல, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு ஜூஸ்ல விஷம் கலந்து வச்சிருந்தேன், அத நீ குடிச்சிட்ட.
7: தோல்வி என்பது வாழ்க்கைக்கான முடிவு அல்ல, வெற்றிக்கான ஒரு பகுதி.
8: அக்கறையோட சொல்றது உங்க ரெயின்போ FM 101.4.

0: அழகான காலை பொழுதுல
1: புத்தம் புது காலை
0: மதிய நேரத்திலும்

0: இரவு நேரங்களிலும்.
1: இனிய பொன்னிலாவே, பொன்னிலவில் கனாவே.
0: இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

ஒரு துள்ளலான பாடல் கேட்டு முடிக்கும் போது நேரம் 5:55 ஆகுது. ரெயின்போ மேடை நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கும் நாம் வந்தாச்சு. உடற்பயிற்சியாக இருக்கலாம், முக்கியமான முடிவாக இருக்கலாம், ஒருவரிடம் பேச வேண்டிய விஷயமா இருக்கலாம், புதிய முயற்சியாக இருக்கலாம், அல்லது நீண்ட நாட்களாக நாம் செய்யணும்னு நினைத்து கொண்டிருக்கிற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம்னு சொல்லி நாளைக்கு பண்ணலாம் கதையை நாம் ஆரம்பித்தோம். ஒவ்வொரு நேர்களும் அதை வந்து சுய பரிசோதனை பண்ணக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இதை மாற்றிட்டாங்க. ஆமாம், இதை ரொம்ப நாளாக நான் பண்ணாமலே இருக்கிறேன், ரொம்ப நாளாக நாளைக்கு பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், இன்றைக்கி பண்ணியே தீர்வேன் அப்படின்ற ஒரு முடிவோட நேர்களெல்லாம் தொடர்ந்து அந்த வேலையை செய்ய போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ் நேர்களை, நாம் எப்போவுமே சொல்கிறது தான், ஒன்றே செய்வோம், நன்றே செய்வோம், அதை இன்றே செய்வோம், இனிதே செய்வோம் அப்படின்ற நிறைவான கருத்தோடு இந்த நிகழ்ச்சியில் நான் விடைபெறுகிறேன். மீண்டும் 7 மணிக்கு உங்களோட வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி. தொடர்ந்து உங்களுக்காக பொற்காலம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருந்தேன்.

0: நேரம் 6 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். வருமான வரி அலுவலர்களுக்கு கைது நடவடிக்கை மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை நீக்குவதற்கு சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஏற்றுமதி நடப்பாண்டில் 1 டிரில்லியன் டாலராக அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். காசநோயை ஒழிக்க இளைஞர்களின் பங்களிப்புடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியிருக்கிறார். ஆராய்ச்சியாளர்கள், மாணவர்கள், புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை எளிதாக பயன்படுத்துவதில் அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். ஆயுஷ் துறையில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்களுக்கும் செஸ் ஒலிம்பியாடில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் முதலமைச்சர் திரு விஜய் பரிசுத் தொகையை இன்று வழங்கினார். உலக பார்வை தினத்தை முன்னிட்டு சேலத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் பங்கேற்றனர். கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டத்தின் சங்கரன் கோயில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று மழை பெய்தது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவ்யா கந்தேரி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: The evenings just got more exciting. Tune into Drive Time on 101.4 FM Rainbow for your daily dose of music handpicked by you on the Listener's Choice app, where your dedications and your favorite tunes take the spotlight. Drop your requests at facebook.com/rainbowfm and we'll spin it live.
3: Chapter systems are offline.
2: Whether you're kicking back, winding down, or just vibing, Drive Time is your perfect musical companion. 7 days a week from 6 to 7 p.m. Only on 101.4 FM Rainbow. Turn it up, tune in, let the music move you.
3: Ladies and gentlemen, here it is, the most listened to radio show on the planet. Even the other stations are tuned in too.
4: Good evening, folks. This is Akashwani Chennai, and you're tuned into 101.4 FM Rainbow. The day is winding down, the evening is beginning, and it is time to leave the stress of the day behind and let some great music take over. Welcome to Drive Time. I'm Dinakaran Singaravelu, and whether you're driving home, heading out for the evening, sitting in traffic, or simply relaxing at home, you've got the perfect soundtrack right here. Send in your song requests our way at facebook.com/rainbowfm. Your choice could be the next song you hear on Drive Time. And we are going to begin the show with Thunder by Imagine Dragons, followed by Pitbull's Rain Over Me. And when we come back, there's going to be lots of music and your requests lined up on Drive Time.

0: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது உங்களுக்கான நிகழ்ச்சி, நமக்கான நிகழ்ச்சி ரெயின்போ சேட் பாக்ஸ். நேயர்கள் விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியில். இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாக இருக்கக்கூடிய பாடல்களில் ஒரு பாடல் உங்கள் பாடலாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்க. 298600338 என்ற எண்ணுக்கும், 295205544 என்ற எண்ணுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள் நேயர்களே. இதோ உங்களுக்கான பாடல்கள் அணிவகுத்து வர காத்திருக்கிறது. வர இருக்கிற முதல் நேயர், வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? வணக்கம், தொடர்புல தான் இருக்கீங்க, பேசலாம்.
1: திருப்பத்தூர் பீமக்குளம், சிவகுமார்.
0: சொல்லுங்க சிவகுமார், உங்க பாடல் சொல்லுங்க.
1: சார், எனக்கு நிகழ்ச்சியில வந்து கருப்பு படத்துல இருந்து ஒரு டான்ஸ் ஆடக்கூடிய பாடல் ஒண்ணு கொடுத்துருங்க சார்.
0: ஓகே, மகிழ்ச்சி. என்ன என்ன என்ன டான்ஸ் ஆட போறீங்க இப்ப? எப்படி
1: இல்ல இல்ல, எங்க வீட்டு பிள்ளைகள் நிதிஷா, தீபக்ஷன், யோகஸ்ரீ அவங்க தான் டான்ஸ் ஆட போறாங்க.
0: அப்படியா, மகிழ்ச்சி.
1: ஆமா ஆமா,
0: இதோ உங்களுக்காக ரொம்ப சிறப்பான ஒரு பாடல் இதோ வந்துட்டு இருக்கு, கேட்டீங்க.
1: ஓகே சார், நன்றி நன்றி.

0: எஃப்எம் 101.4 துள்ளலான பாடல் கேட்பதற்காக நம்ம முயற்சி பண்ணோம். கருப்பு திரைப்படத்திலிருந்து அந்த நேயர் கேட்டிருந்தார். ஆனால் மனதை மயக்கும் மெல்லிசையாக அந்த பாடல் நமக்காக வந்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்ததாக தொடர்பு இருக்கக்கூடிய நேயர், வணக்கம், யாருங்கிறது? சொல்லுங்க கலா, உங்க விருப்ப பாடல் சொல்லுங்க. கற்பூர பொம்மை ஒன்று இல்லையா?
1: ஆமா சார்,
0: சிறப்பு. இதோ உங்களுக்கு

0: வேகம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேர்களே, நேர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம். யார் எங்கிறது?
1: மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க.
0: பட்டாபி சார், சொல்லுங்க.
1: எனக்கு வந்து புது புது அர்த்தங்கள் படம், அது பாத்தீங்கன்னா கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே அந்த பாடல்.
0: என்ன நிறுத்திட்டீங்க அதோட?
1: கல்யாண வரிகள்.
0: ஓகே மகிழ்ச்சி, இதோ உங்களுக்காக அந்த பாடல்.
1: நன்றிங்க, நன்றி.

அழகான காலை பொழுதுல புத்தம் புது காலை மதிய நேரத்திலும் புத்தனி

0: இரவு நேரங்களிலும். இந்த மாதிரி எல்லா நேரங்களிலும் கேட்கக்கூடிய ஒரே எஃப்எம் நமது ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும், தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை, மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நமக்கான இந்த நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருடைய விருப்ப பாடலா வரப்போகுதுன்னு கேட்டலாம். வணக்கம், யார் இங்கிருந்து?
2: வணக்கம், ரெயின்போ எஃப்எம் ஆர்ஜி அறிவிப்பாளர் மணியை சார் அவர்களுக்கு வணக்கம் சார்.
1: மகிழ்ச்சி. சொல்லுங்க.
2: செங்குன்றம் அடுத்த கோணி மட்டும் குமார் பேசுங்க சார்.
1: சொல்லுங்க குமார்.
2: காதலன் படன், அதுல பாத்தீங்கன்னா ஊர்வசி ஊர்வசி கீட்டி பாலசி அந்த பாடல் போடுங்க சார். வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
1: ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் உங்களுக்காக இந்த பாடல்.

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம். நேயர்கள் விருப்ப பாடல் வரிசையில் வணக்கம். யார் எங்கிருந்து?
1: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: மணலி மாறன்.
0: சொல்லுங்க மாறன், உங்க விருப்ப பாடல் சொல்லுங்க
1: சார். தாலாட்டு படம், திரைப்படம். பாடல் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பாடலை நம்ம பண்பலையில் கேட்டு ரசிக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சேட் பாக்ஸ், நான் உங்கள் மணி. ரெயின்போ சேட் பாக்ஸ் நிகழ்ச்சியில் மனதுக்கு இதமான பாடல்கள்லாம் நேயர்கள் வரிசையாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நம் தொடர்பில் வந்த நேயர் ஒருவர் கேட்டிருக்கிற பாடல் சொல்ல துடிக்குது மனசு. இந்த படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்கிறார். அந்த நேயருடைய பெயர் திவாகர் தமிழரசி அவர்கள். அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ. அவர்களுக்காக அவர்களோடு சேர்ந்து நாமும் கேட்டு மகிழ்வோம், கொண்டாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரெயின்போ பண்பலை.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில்ல நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு துரல்
1: போட்டா ஒரு மழை துளி என்னை
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேயர்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: ராஜலட்சுமி வெஸ்ட் மாம்பழத்திலிருந்து பேசுறேன் சார்.
1: சொல்லுங்க ராஜலட்சுமி, உங்களுடைய விருப்ப பாடல்.
2: நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
1: மகிழ்ச்சியா இருக்கிறேன், சொல்லுங்க.
2: இரு கோடுகள் சினிமாவில் புன்னகை மன்னன் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் சார்.
1: பூவிழி கண்ணன் மகிழ்ச்சி.
2: அந்த சவுகா டேனிக் அம்மாவுக்கோசரம் அப்பையில இருந்து நானும் ட்ரை பண்றேன். இன்னைக்குதான் சார் கிடைச்சது, ரொம்ப சந்தோஷம் சார்.
1: ரொம்ப சிறப்பு. இதோ உங்களுக்காக
3: திரியில் கோலும்

0: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது நமக்கான நிகழ்ச்சி, நம் விருப்ப பாடல்கள் வரிசையில். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: சூர்யா டெய்லர் சார், செய்தாப்பேட்டை.
0: சொல்லுங்க சூர்யா.
1: அதான் ஒலிவிளக்கு சொன்னேன், ஆண்டவனே உன் பாதங்களில் கண்ணீரில் நீராட்டின போட்டாங்க சார் ஒரு தடவை. அதுல
0: அடுத்து என்ன பாடல் கேட்டீங்க?
1: இல்லன்னா தனிப்பிரல் கண்ணத்தின் என்ன ரிக்காயோ சொன்னேன்.
0: அழகா பாட்டீங்களா, அந்த பாடலே கேட்டுருவோம்.
1: மகிழ்ச்சி
0: உங்களுக்காக.
1: ரொம்ப பிடிச்ச பாட்டு சார்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: உங்கள் எஃப்எம் ரெயின்போவில் தினந்தோறும் காலை 7:30 சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால்.
2: ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. உங்கள் விருப்ப பாடல்கள் வரிசையில் இதோ நேயர். வணக்கம், யார் எங்கிறது பேசுறீங்க? வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், சொல்லுங்க.
3: சென்னை ஏழு கிணர் தேவா.
2: சொல்லுங்க தேவா.
3: எனக்கு வந்து அன்னைக்கு பழைய படம் ஜானகி அம்மாவுடைய குரல் அந்த பாட்டோட அப்படியே இழைஞ்சி வரும், ரொம்ப நல்லா இருக்கு கேக்குறதுக்கு.
2: இதோ உங்களுக்காக அந்த பாடல்.
3: வாய்ப்புக்கு நன்றி.

0: ரெயின்போ எஃப்எம் 91.4 நிறைவு பாடல் நேருடைய விருப்ப பாடல். வணக்கம், யார் எங்கிருந்து?
1: அடையாளம்பேட்டிலிருந்து ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: சொல்லுங்க ஆசீர்வாதம். உங்கள்
1: வேலையெல்லாம் பட்டதாரி, அந்த படத்தில் அம்மா அம்மான்ற பாடல் சார்.
0: மகிழ்ச்சி, அந்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைந்திருங்கள். இந்த பாடல் தான் இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பாடல். மீண்டும் ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் 9 மணிக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன் நேயர்களே. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்த இந்த நிகழ்ச்சி ரெயின்போ சாட் பாக்ஸ். நேரம் 8 மணி, தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான வழக்குகளை பதிவு செய்வதற்கான உச்சவரம்பை 5 கோடி ரூபாயாக உயர்த்துவதென அதற்கான குழுமம் முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி குழும கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், இதற்கான உச்சவரம்பு தற்போதைய 1 கோடி ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்படுவதாக தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பில் எந்த மாற்றமும் அறிவிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 10,000 ரூபாய்க்கும் குறைவு

வரவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். 10,000 ரூபாய்க்கும் குறைவான சரக்கு மற்றும் சேவை வரி ஏய்ப்பு தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பக்கூடாது என்று இந்த கவுன்சில் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். எரிசக்தித் துறையில் இந்தியா உலக அளவில் உற்பத்தி மையமாக திகழ்வதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித் துறை அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று காற்றாலை எரிசக்தி தொடர்பான 2 நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், காற்றாலை எரிசக்தி உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களுக்கு ஆதரவாக மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8% உள்ளதாக குறிப்பிட்ட அவர், அனைத்து துறைகளிலும் நாடு வளர்ச்சி கண்டு வருவதாக கூறினார். கடந்த மே மாதம் வரையில் 271 GW எரிசக்தி உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 2030 காற்றாலை மற்றும் மரபுசாரா எரிசக்தி மூலம் 1000 GW மின் உற்பத்தி செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் மூலம் எரிசக்தித் துறை பயன்பெற்று வருவதாக அமைச்சர் கூறினார். உற்பத்தி துறையில் சிறந்து விளங்குவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறிய அவர், கடந்த நிதியாண்டில் காற்றாலை எரிசக்தித் துறை மூலம் 6.05 GW மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டதாகவும், இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வரை 58.52 GW மின்சக்தி உற்பத்தி செய்யப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். இந்த மாநாட்டில் 20 நாடுகளிலிருந்து 400 பேர் பங்கேற்றுள்ளனர். இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியில் உள்நாட்டு மற்றும் ஜெர்மனி, டென்மார்க், ஸ்பெயின் உள்ளிட்ட வெளிநாட்டு மின் உற்பத்தியாளர்களின் அரங்குகளும் இடம்பெற்றுள்ளன. காற்றாலை மின்சக்தி உற்பத்தியில் உலகிலேயே 4வது நாடாக இந்தியா விளங்குகிறது. தற்போது 30 GW திறன் கொண்ட காற்றாலை மின்சக்தி உற்பத்தி மையங்களை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்தியாவில் காற்றாலை மின்சக்தி உற்பத்தியில் குஜராத் முதலிடத்திலும், தமிழகம் 2வது இடத்திலும், கர்நாடகா 3வது இடத்திலும் உள்ளது. காசநோயை ஒழிக்க இளைஞர்களின் பங்களிப்புடன் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இப்பணிகளுக்கான இளையோரை கொண்ட சுகாதாரப்படை இயக்கத்தை அறிமுகப்படுத்தி அவர் பேசினார். முதல்கட்டமாக தமிழகம் உட்பட 11 மாநிலங்களில் உள்ள 55 மாவட்டங்களில் இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். நடப்பாண்டில் 68,000 பஞ்சாயத்துகளில் காசநோய் முற்றிலும் ஒழிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். வரும் 2030 காசநோய் ஒழிப்பில் உலக சுகாதார அமைப்பின் இலக்கை எட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக திரு JP நட்டா தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் முழு பங்களிப்பை அளிக்க வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். நொய்டா கல்விக் கழகத்தில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர், வாய்ப்புகளை பயன்படுத்த இளைஞர்கள் தரமான கல்வி, திறன் மேம்பாடு பயிற்சி பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையில் இளையோரின் பங்கு இன்றியமையாதது என்று அவர் கூறினார். கல்வியை திறன், தொழில்நுட்பம், ஆராய்ச்சி, வேலைவாய்ப்புகளுடன் இணைக்க வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். தேசிய கல்விக் கொள்கை மூலம் நாட்டின் கல்வி திறன் மேம்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இணையதள கல்வியின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த டாக்டர் எல் முருகன், மாணவர்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழக வீரர்களுக்கும் செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற வீரர்களுக்கும் முதலமைச்சர் திரு விஜய் பரிசுத் தொகையை இன்று வழங்கினார். சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற வித்யா ராம்ராஜ், பரணிகா இளங்கோவன் உள்ளிட்ட 19 பேருக்கும், செஸ் ஒலிம்பியாட்டில் பதக்கம் வென்ற பிரக்ஞானந்தா, குகேஷ், வைஷாலி, சவிதாஸ்ரீ ஆகியோருக்கும் பரிசுத் தொகைகள் வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் 3 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 13 வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 75 லட்சம் ரூபாயும், வெள்ளிப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாயும், வெண்கலப்பதக்கம் வென்றவர்களுக்கு தலா 30 லட்சம் ரூபாயும் பரிசுத் தொகையை மாநில அரசு அறிவித்திருந்தது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரிகோவை வென்றார். கிஹாலி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தேவ் ஜாவியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நாள்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு ஆளுமை சிறக்க இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மெட்ராஸ் கிட்னி ஃபவுண்டேஷன். உங்கள் ஆரோக்கியமே எங்கள் இலக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாசவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4 இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது உங்கள் நிகழ்ச்சி

நான்கிழல் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இது உங்கள் நிகழ்ச்சி ரெயின்போ ராகங்கள், மனது மயக்கும் எல்லிசை மாடல்களின் சங்கமமான இந்த நிகழ்ச்சியில் வர இருக்கிற முதல் பாடல் அழகுக்குட்டி செல்லம் என்று தொடங்கும் பாடல் இதோ உங்களுக்காக.

காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை. மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம். செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு. வானொலி.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4 ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியில் நமக்காக தொடர் இருக்கிற பாடல்

ரெயின்போ ராகங்கள் நிகழ்ச்சியை தொடரும் பாடல் சந்தி வீரன் திரைப்படத்திலிருந்து.

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு தூரல் போட்டா
1: ஜில்லுன்னா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ FM 101.4 இங்க எல்லாமே தோளு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இது என்ன மாயம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். தொடரும் பாடல் மாஸ் திரைப்படத்திலிருந்து.

நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் ஐ திரைப்படத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது.

ரெயின்போ ரிவைண்ட் காலத்தை வென்ற காவிய பாடல்களை உங்களுக்காக வழங்க வந்திருப்பது உங்கள் அன்பு நண்பன் மணி. இது ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் ரெயின்போ எஃப்எம் 101.4. தொடரும் பாடல் யாகசாலை திரைப்படத்திலிருந்து.

அங்கம் ஒரு தங்கக் குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகெனில் துள்ளும் இதேன் தான் அள்ளும் கரம்மான் தான் மஞ்சம் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண்கா

காலத்தை வென்ற காவிய பாடல்களின் அணிவரிசையில் நம் மனங்களை புதிதாக வைத்திருக்கும் பழைய திரையிசை பாடல்கள் வரிசையில் 16 வயது நிலை திரைப்படத்திலிருந்து பாடல்

0: ஜானி திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: Just listen.

0: கண்ணு, ஆபத்துக்கு ஒரு மூணு தலை ஏலக்காய், அப்புறம் ஒரு பத்தமட பாய், சின்ன கருப்புட்டி அரை வீசை, அப்படியே ஒரு மூக்கு பொடி டப்பி.
1: சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிறேன்.

0: வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: தாத்தா எனக்கு கண்ணலமுங்க
2: சந்தோஷம். ஏ சம்பட்ட, தன்னால ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு மொதல் ராத்திரி மொதல் ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன். சம்மதமா?

சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, சொன்னாங்க சொன்னாங்க தாத்தாவும் சொன்னாங்க, பொண்டாட்டி கட்டிக்க வேணும்னு சொன்னாங்க முன்னாடி.

0: நெஜமாக வருவேங்க. நெஜமாக வருவேங்க. வயசான மனுஷங்க, வாயார மனசார வாக்கணும் நீங்க. வெத்தல வெத்தல வெத்தலையோ, கொழுந்து வெத்தலையோ, சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும், மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா.
2: என்னங்க வழக்கத்தை விட அதிகமா கேக்குறீங்க?
1: எனக்கு இல்லடா, அது உனக்கு.
2: எனக்கா?

நம்மூர் காணைய முட்டி பார்க்க போறேன். வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ வண்டி சோல செம்பட்டனா வித்து வர பொங்கட்டதா எல்லாம் சோதா போய் எல்லாம் சோதா நடந்து

0: அவசர அவசரமா ஆபீஸ் கிளம்பி போயிட்டு இருக்கும் போது தலை சுத்துற அளவுக்கு வெயில நிக்கும் போது சட்டுன்னு ஒரு கிளைமேட் மாறி ஜில்லுன்னு ஒரு தூறல் போட்டா
1: ஜில்லுனா ஒரு மழை துளி என்னை நனைக்குதே பெண்ணே.
0: உச்சி வெயில்ல அம்மா மொட்டை மாடியில காய வச்ச துணிய போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும் போது வாய்க்குள்ளேயே மொணரிட்டு மேல போறீங்க. அப்போ மோட்டர் நிறைஞ்சு மாடி ஃபுல்லா தண்ணியா இருந்தா ஈவினிங் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது டிராபிக்ல நிக்கும் போது லேசான காத்து அந்த ஷர்ட் காலருக்கும் கழுத்துக்கும் இடையில பட்டா

0: இந்த மாதிரி உங்களோட எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எல்லாம் இங்க இருக்கு. நம்ம ரெயின்போ எஃப்எம் 101.4 இங்க எல்லாமே தோளு.
1: ஒளிமயமான பாடல்களை சுமந்து வந்த இந்த நிகழ்ச்சி ரெயின்போ ரிவைண்ட். நேயர்களே, காலத்து வென்ற காவிய பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். இதோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நல்ல தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் மணி. அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: வணக்கம் நேர்களே, நேரம் இரவு 11 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் 12 மணி வரை கேட்டு ரசிக்கவிருக்கும் நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்

மனசு வாங்கும் நிகழ்ச்சி தான் கேட்க போகிறோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் வர்ணனையான பாடல்கள் கேட்டு ரசிக்க போகிறோம். இனிமையான இரவு பொழுது நிகழ்ச்சியை வழங்குவதற்கு ஆர்ஜே கண்ணன் உங்களுடன். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மற்றும் வேலூர் எஃப்எம் 100.4 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கும் முதல் பாடல் எங்க தம்பி படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடிய பாடல்.

மனசுக்குள் கோயில் கட்டி மகராசி ஒன்றை வச்சு பொழுதானா பூஜை பண்ணி வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி மாலை மரகதமே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒப்புமையும் ஒரு ஓமையும் அந்த பாடலை இணைச்சி வச்சு எழுதியிருப்பார் கவிஞர் அவர்கள். நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கும் பாடல் உழவன் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

சில பாடல்கள் இரவு நேரத்திலும் கேட்கலாம், எந்த நேரத்தில் கேட்டாலும் பாடல் அந்த ஒரு மெலடி மெட்டை கேட்கும்போது மனசுக்குள்ளே பல நினைவுகள் வந்து போகும். அந்த மாதிரி இந்த பாடல் கேட்கும்போது காதல் வரிகளும் அதன் உடன் சொல்லக்கூடிய கதைகளுமாக அந்த பாடல் இருந்தது. மனோ எஸ் ஜானகி அவங்க பாடியிருந்தாங்க. வாலி அவர்களுடைய பாடல் வரிகள் தான், இளையராஜாவினுடைய இசையில் தான் அந்த பாடல் இருந்தது. நேசம் வச்சு நெஞ்சில் வச்ச பூச்செடி நீயடி அப்படின்னு அந்த கதை சொல்லிட்டு வரும்போது, பாசம் வச்சு பாடும் பாட்டை கேளடி என் கண்மணி, உள்ளம் என்னும் வீட்டிலே ஒட்டி வச்ச ஓவியம், எண்ணம் என்னும் ஏட்டிலே அச்சடித்த காவியம்,

பாடலை பாடி முடிச்சுட்டு அந்த ரசனையோடி ஒரு சிரிப்போடி அந்த பாடலை முடிச்சிருப்பார் எஸ்பி பாலசுப்ரமணியர்கள். பாடி அவருக்கு அந்த ரசனையில், அந்த வார்த்தையில், அந்த ஒரு நெளிவில் நம்மளை ரசிக்க வைக்கும் விதமாக அந்த பாடல் வந்து ஏ ஆர் ரஹ்மானுடைய இசை தான் கேட்டோன்னு தெரிஞ்சிருப்போம். கவிஞர் வாலியினுடைய பாடல்வரிகள் தான் நம்ம காணொலியில் பார்க்கும்போது சில வரிகள் அந்த பாடலில் இடம்பெறாமல் போயிருக்கும். ஆனால் அந்த வரிகள் சித்திரை மாத நிலஒளி அவள் சில்லன தீண்டும் பனித்துளி கொஞ்சிடும் பாத கொலுசுகள் அவை கொட்டிடும் காதல் முரசுகள் பழத்தைப் போல இருப்பவள் வெள்ள பாகை போல இனிப்பவள் சின்ன மைவிழி மெல்ல திறப்பவள் அதில் மன்மதராகும் படிப்பவள் உச்சியில் வாசனை பூ முடித்து உளவுமழகு பூந்தோட்டம் மித்தையில் நானும் சீராட்ட பிறந்த மோகனம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அழகான அந்த வரிகள் பாடல் எழுதியிருப்பார். அதை இணைந்து கேட்கும்போது பாடல் ரொம்ப ரசிப்பாக இருக்கும். நமக்கும் இந்த இரவு நேரத்தில் பாடி பார்ப்பதற்கும் சின்ன ஒரு ஹம்மிங் பண்ணி பார்ப்பதற்கும் மித்த ஒரு பாடலை கேட்டு ரசித்தோம்.

நெகிழி நேரம் இரவு 11:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் இனி கேட்கவிருக்கும் பாடல் சின்ன ஜமீன் படத்திற்காக மனோ சித்ரா குழுவினர் பாடியது.

மந்தார பூவின் வாசமும் இதமாக வீசும் சாயங்கால வேளையில் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அழகான வர்ணனை எழுதியிருந்தது கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் வரிகள். இளையராஜாவினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம். நிகழ்ச்சியில் இனி சக்கரை தேவன் படத்திற்காக மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

பாடல் வரிகள் கொஞ்சம் கேட்டு பழகின பாடல் தான். இந்த வரிகளை கேட்கும்போது கொஞ்சம் நல்லான வரிகள் தான். நாலு பேர்கள் கண்படக்கூடும், நீயும் நானும் கூடினால் ராஜயோகம் கைவரும் என்று தோளில் தோகை ஆடினால் தேவி எந்தன் ஜீவன் தேவி உன்னோடு மானின் கால்கள் போகும் மாமன் பின்னோடு வாழும் நாட்கள் யாவும் உன்னுடன் வாழ வேண்டும் சொந்தம் என்று பந்தங்கள் என்று நீ இன்றி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி முடித்ததுக்கப்புறம் மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி கொஞ்சி பேசி கொஞ்சி பேசி கொஞ்சம் பைங்கிளி வாசப்பூவின் தேனை வண்ணிலாவே மானே காவல் ஏது கட்டுக்கள் ஏது காட்டாறு பாயும்போதுன்னு சொல்லி கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் வரிகள் தான் கற்பனையில். இளையராஜாவினுடைய இசை தான் கேட்டு ரசிச்சிருப்போம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்களில் அன்னை வயல் படத்திற்காக.

பாடல் வரிகளில் புது கவிதை விதமாக பாடல்கள் அந்த பாடல் இருந்தது. கவிஞர் பழனி பாரதியினுடைய பாடல் வரிகளுக்கு சிற்பியின் இசையில் அந்த பாடல், கோரஸ் செக்ஷனும் அந்த பாடலுக்கு இன்னும் ஒரு தனித்துவமான ஒரு அழகை கொடுத்தது தான் சொல்ல வேண்டும். உந்தன் அழகை பேசும் தென்றல் பூவின் வாசம் வீசும், மூங்கில் தோளில் சாயும் தென்றல் ராகமாய் வாழும், கலையும் கூந்தல் சொல்லும் மோக பூங்கதை, ஆசை சிறகை தேடும் ஒரு காதல் தேவதை. அதன் பிறகு அந்த டியூன் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வரும்போது ஒரு துள்ளல் இசையில் இருக்கும், சொந்தம் மீது சொர்க்கம் என வந்தது அருகே, சிந்தும் மகரந்தம் இனி எந்த வழியே, நனைந்திடும் தளிர்களை அனைத்திடும் புது ஒளியே அப்படின்னு சொல்லி பாடல் எழுப்பார். ஆசை மணி ஓசையிலே பூக்கும் நிலா கனவுகளை உன்னிடத்தில் பேச வந்தேன், பார்வையிலே பேசாதது நான் பார்வையிலே பேச வந்தேன் அப்படின்னு ஒரு தனித்துவமான அவருக்கான ஒரு வரிகளை அந்த பாடல் எழுதியிருப்பாங்க. சிற்பியினுடைய இசையில் அந்த பாடலை கேட்டோம், மல்லிகை பூவலகில் என்று பாடலை. நேரம் இரவு 11:33.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். மனசு மயங்கும் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மற்றும் வேலூர் எஃப்எம் 100.4 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியில் இனி கேட்கவிருக்கும் பாடல் சின்ன பசங்க நாங்க படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குழுவினர் பாடியது.

மயிலாடும் தோப்பில் மாநாடக் கண்டேன், மாநாடும் போது மனமாடக் கண்டேன், மயிலும் மனமும் இரண்டும் இணைந்து அந்த வார்த்தைகளுக்குள் எவ்வளோ அழகாக அந்த மெட்டுக்குள் அந்த பாடல் வரிகளை எழுதியிருக்காங்க கவிஞர் வாலி அவர்களுடைய பாடல் வரிகள் தான். கேட்டவுடனே சில பேர் கண்டிப்பாக யோகிச்சிருப்பீங்க, இளையராஜாவினுடைய இசை தான். அழகான அந்த பாடல் வரிகள், பூவு மீதங்கள் இன்றி மோகங்கள் கூட, மோகங்கள் நூறு ராகங்கள் பாட, சங்கீத மயக்கத்திலே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ராகமும் அந்த பாடலும் சங்கீத மயக்கத்திலே நம்மளும் கொஞ்சம் நேரம் இருந்தால் இந்த இரவு நேரத்தில் கண் மயங்கி உறக்கத்துக்குள் போய் அந்த பாடலை பாடி பார்த்துருப்போம், காட்சிகளையும் மனசுக்குள்ளே நினைவுபடுத்தி பார்த்துருப்போம். அந்த பாடல் கேட்டோம். நேர்களை மனசு மயங்கும் நிகழ்ச்சிக்கு முகநூல் வழியாக தங்களது லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேர்கள் யார்னு பார்த்துடலாம். நிகழ்ச்சிக்கு நேர்கள் இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக நமது பாடல்களை கேட்டு நிகழ்ச்சிக்கு லைக் கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. பர்வதவர்த்தி நிகழ்ச்சியினுடைய ஒவ்வொரு பாடலையும் குறிப்பிட்டு கமெண்ட் தெரிவிச்சோம். முதல் பாடல் எங்கள் தம்பி படத்தில் ஒலிபித்த பாடல், அப்புறம் ஊதா பெண்ணல பெண்ணல ஊதாப்பு அந்த பாடலை குறிப்பிட்டிருக்காங்க. புரசேவாக்கம் சவுந்தரராஜன் நிகழ்ச்சிக்கு இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க, வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம் அவங்களும் பாடல் தெரிவித்து கமெண்ட் தெரிவிச்சிருக்காங்க, போஸ்டர் அனுப்பியிருக்காங்க. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜன் அவங்களும் தித்திக்கு இனிய இரவு வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருவனந்தபுரத்துலேருந்து சுரேஷ் நேட்டோ என்ஜினியர் அவங்களும் பாடல்கள் அனுமையு சொல்லியிருக்காங்க. தியாகராயனிலிருந்து ரமா ரவி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. திருமணிசை அஸ்வினி நாகராஜ் மனசு மயங்கும் நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதவரம் வீரராகவன் கவிதைகள் எழுதி அனுப்பியிருக்காங்க. இன்னிசை பாடி வரும் நேரம் இதயம் தேடி தரும் சுகராகம், இரவில் உலாவரும் பூபாலம், இனிமை சேர்ப்பது ஏராளம், பண்பலை 102.3 அளிப்பது தாராளம், மனசு மயங்கும் கீதங்கள் மயக்கம் அளிக்கும் பாதங்கள் நன்றி அப்படின்னு சொல்லி அவருக்கு குறித்தான கவிதை நல்ல கவிதை எழுதியிருக்காங்க. அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி அவங்களும் இனிய இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. அந்தோனிராஜ் காட்டுப்பாங்கம் மனசு மயங்கும் இன்றைய பாடல் தொகுப்புக்கு பாராட்டுகள் அனுப்பியிருக்காங்க. செல்வகுமார் கேஎம் கார்டன்லேருந்து எம்ஜி செல்வகுமார் அவங்களும் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. கா கமலன்பன் வெங்கலக்குறிச்சி முதுகுளத்தூர்லேருந்து அவங்களும் நிகழ்ச்சிக்கு போஸ்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க, வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. சாந்தி ரமேஷ் இரவு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. நிகழ்ச்சி லைக் மற்றும் கமெண்ட் தெரிவித்த நேயர்களுக்கு நன்றி.

நிலவு வந்தது ஜன்னல் வழியாக ஒரு பாடலை, இனிமையான பாடலை நம்ம விவித் பாரதி வழியாக நீங்களும் காதுகளில் கேட்டு ரசித்திருப்பீங்க என்றும் அன்புடன் படத்திலிருந்து பாடல் கேட்டோம். கவிஞர் வாலியினுடைய பாடல் வரிகள் தான், இளையராஜாவினுடைய இசை தான். நீயும் நானும் சேர்ந்ததற்கு காதல் தானே காரணம், காதல் இங்கு இல்லை என்றால் வாழ்வில் ஏது தோரணம், தீபங்களை மெல்ல மெல்ல ஏற்றி செல்லு அன்பே அன்பே. அதாவது அந்த பாடல் வரிசையில் ஒரு தீபாவளி திருநாள் மாதிரி வரும், அந்த இதனால் அந்த தீபங்களை மெல்ல மெல்ல ஏற்றி செல்லணும் அந்த வரிகளை எழுதியிருக்காங்க. கீதங்களை சொல்ல சொல்ல ஏக்கம் கொண்டேன் அன்பே அன்பே, அலைவிளையாடும் நதியினிலாடி உருகிட நாமும் சேரலாம், சிறகுகள் வாங்கி உறவெனும் தேரில் வெகு வெகு தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த அன்பு இணைஞ்சு நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிறகு இல்லாமலே பறந்து வெகு தூரம் நீண்ட தூரம் ஒரு பயணிப்பது போன்ற அந்த பாடல் வரிகள் நம்மளை பல நினைவுகளை தந்திருக்கும். அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் இன்னிசை மலை படத்திற்காக எஸ் என் சுரேந்தர், இளையராஜா குரல்களில் மங்கைனி மாங்கனி பாடல்.

பாடல் முடிவில் அப்படி தத்ததா தரரா அப்படின்னு இளையராஜ் அவர்கள் அந்த பாடினா, பாடலையும் கேட்டுகிட்டே நம்மளும் ஒரு ஹம்மிங் பண்ணி பார்த்துருக்கலாம், இரவு நேர்ந்த மனசுக்குள்ள பாடி பார்த்துடலாம். பாடல் வரிகள் கவிஞர் வாலியினுடையது. பொட்டோடு பூ வைத்த பொன்மானை போற்றி பல்லாண்டு சொன்னேனே பாமாலை சூட்டி, அன்றாடம் நான் பாடும் கானங்கள் யாவும் அம்மாடி நீ தந்த தானங்கள் ஆகும், எங்கேயும் முன் தோற்றம் கண்டேனே நானும் என் கூட நீ இன்றி இங்கேது ஞானம், இசை தரும் கலைமகள் என்னாலும் நீ மங்கினி மாங்கினி, மடல் விடும் மல்லிகை வாழ்த்திடும் மலை துளி, சிந்திடும் புன்னகை சிந்தாமணி, நடக்கும் தோட்டம் நீ நானொரு தேனி. இத்தனை ஒரு வர்ணனைகளை இந்த பாடல் முழுவதுமாக பாடல் எழுதி வச்சுனாங்க. பாடலை ரசித்தோம், பாடல் வரிகளையும் இணைச்சோம். இளையராஜாவினுடைய இசையில அவரும் எஸ் என் சுரேந்தர் அவர்களும் இணைந்து பாடிய அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்த கேட்கவிருக்கும் பாடல்

இரவு நேரத்தில் இனிமையாக அந்த பாடலை கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலான பாடல் பாடலில் அழகான வரிகள் கவிஞர் வாலியினுடைய பாடல் வரிகள் தான். புன்னகை முல்லை புதுவெளி குவளை அழகிய அதரங்கள் அரவிந்த பூவு, உன் கன்னங்கள் ரோஜா கொடியிடையல் நிறத்தினில் நீ ஒரு செவ்வந்தி பூவு, செண்பகம் ஒன்று பெண்முகம் கொண்டு எனக்கென பிறந்ததோ, குன்றினில் தோன்றும் குறிஞ்சியம் என்று குமரியாய் விளைந்ததோ, மின்னும் வண்ண பூக்கள் எல்லாம் மாலை என்றாகலாம், மன்னன் தந்த மாலை என்று நெஞ்சை தொட்டு ஆடலாம், நெஞ்சை தழுவியது துளங்கிட அப்படின்னு அந்த சொல்லும் அதில் ஒரு சின்ன சேஞ்ச் ஓவர், அந்த இசையின் தரமும் மெட்டும் மாறி மாறி ஆகாய தாமரை அருகில் வந்தது என்னும் பாடல் முடிந்தது. இரவு நேரத்தில் இனிமையை சேர்த்தது அந்த பாடலுடன் மனசுமயம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நேர்லை நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ்ஃபம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மற்றும் வேலூர் பண்பலை 100.4 ஆகிய அலைவரிசைகளில். காற்றின் மொழி, நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு என இரவு முழுவதும் உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

0: யாரு? வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: ஆமா, பாரதியார்.
1: பேச்சில் உயர்ந்தவர் யாரு?

அலடிப்பேன்போடு இந்த கவிதையில் குறை சொல்லுவோரை இந்த கவியால் அடிப்பேன் வாடா. நீ கம்பனை படித்தவனாடா அட காகிதம் தின்னும் மூடா.

எண்ணம் நல்ல இடையினம் என்னும் கம்பை எடுத்து வெண்பா விருத்தம் என்னும் விதவிதமாகிய சாட்டை கொடுத்து நான் போட்டால் தெரியும் போடு தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓட்டு.

பட்டணத்து தமிழில் நைனா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலன் என்ன காட்டட்டுமா? பட்டணத்து தமிழில் நைனா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலம் என்ன காட்டட்டுமா? எந்தை மோனை உன்கிடத்திலும் வளத்திலும் கொடுக்கட்டுமா? எழுசி அரிசி என்று வரி வரியாக வரையட்டுமா? நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு.

பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து பார்முழுதும் மனித குல பண்புதனை விதைத்து பாமரர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து

காரு வச்சு அழைக்கணும், கச்சேரி வைக்கணும், ஊர் பேசும் பேச்சா இருக்கணும், புதுமனையில் குடி

பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட சட்டை தச்சு கொடுக்கணும். பத்து பிள்ளை தங்கச்சிக்கு பொறக்கணும், நான் பாவாட

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பாட்டிருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையளித்தேன். மலர் கொடுத்தேன், கை குலுங்க வளையளித்தேன், மங்கை என்

தன் உதட்டில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த மனத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம்.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

0: கேட்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய்ய சொல்லி ஏசும், ஊரு பம்ப பேசும், அட உண்மை சொல்ல கூசும், போடும் நூறு வேஷம், தினம் போய்ய சொல்லி ஏசும், எல்லா டாங்கு டாங்கு, அட என்ன புங்க போங்கு, ஏண்டி அம்மா இந்த ராங்கு, நல்லா இல்ல போக்கு, நான் சொன்னேன் பொறு பாக்கு, மெத்தலக்குள் கொட்ட பாக்கு, ராணி அம்மா மனசு வச்சா நன்மை உண்டாகு.

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்கள் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1.

மூன்று, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மற்றும் வேலூர் பண்பலை 100.4 ஆகிய அலைவரிசைகளில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் எம் எஸ் சுப்புலட்சுமி அவர்கள் பாடியுள்ளது. மீரா படத்திற்காக அமரர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி பாடல் வரிகளில், எஸ் வி வெங்கட்ரமணன் இசையில்.

குங்குமங்கலம் நிகழ்ச்சியில் உத்திரமேரூர் எஸ் செல்வன் அவர்களின் நாகஸ்வரம் இசை, மேல்சனங்குப்பம் எம் செல்வகுமார் அவர்கள் தவில். துவக்கமாக ஸ்ரீ கணேச சரணம் என துவங்கும் பாபநாசம் சிவன் பாடல், திபாங் ராகம் ஆதி தாளம்.

நேர்களை நேரம் காலை 4:11. நேர்களை கேட்கலாம், பொங்கும் மங்களம். இன்றைய

காப்பதுவே உனது பாரம் என துவங்கும் தஞ்சாவூர் சிவானந்தம் பிள்ளை பாடல் ஆனந்த பைரவி ராகம் ஆதி தாளம்.

ஓடோடி வந்தேன் கண்ணா என துவங்கும் அம்புஜம் கிருஷ்ணா இயற்றிய பாடல், தர்மாவதி ராகம், ஆதி தாளம்.

நேர்கள் இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் உத்திரமேரூர் எஸ் செல்வன் அவர்களின் நாகஸ்வரை இசை கேட்டோம். மேல்சனங்குப்பம் எம் செல்வகுமார் அவர்கள் தவில்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

அருள்மணி மாலை நிகழ்ச்சி கேட்க போகிறோம். நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, திருச்சி எஃப்எம் 102.1, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 மற்றும் வேலூர் பண்பலை 100.4 ஆகிய அலைவரிசைகளில் தெய்வீக ராகம் கேட்கலாம். முதலில் என் சி சவுந்தரவல்லி அவர்கள் பாடியுள்ள ஸ்ரீ கருமாரியம்மன் சுப்பிரபாதம்.

ತಮಸ್ಸಿ ಗಣೈಃ ತವದ್ಯೇ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಮಾರಿ ಗಿರಿಜೆ ತವ ಸುಪ್ರಭಾತಂ.